ஜாமங்களை கடந்து விடியும் இவ்வேளையில் நாமங்களை பாடி நல்வழி நடக்க நம்மை தயார் செய்யும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

கவலைகளை கடந்து போக காற்றின் வழியே பக்தி சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

தேவனின் அன்பை இசைப்பாக்கலால் இதயத்தில் ஊற்றி பக்தி மணம் கமல ஒழித்து சென்றது கோடை பண்பலையின் இன்றைய அருள்மாலை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடுவில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் ஜிஎஸ்டி ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிஃப் குழு படகுப் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. தூங்கி கிடந்த பூமியை தென்றல் மெதுவாக எழுப்புகிறது. மௌனமாக இருந்த வானத்தை பறவைகளின் கீதம் நிறைக்கிறது. இரவின் இருளை சூரியனின் பொற்கதிர்கள் மெதுவாக நகர்த்துகின்றன. ஒவ்வொரு விடியலும் நம்பிக்கையோடு பயணமாகும் புதிய அத்தியாயம். அந்த இனிய அத்தியாயத்தின் முதல் பக்கமாக உங்கள் மனதோடு இணைகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. விடியலின் இனிய துவக்கமாய் வள்ளுவரின் வான்மறை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பூரு பருவரல் குரல் எண் 1188.
2: பசந்தாள் இவள் என்பது அல்லாள், இவளை துறந்தார் அவர் என்பாரில்.
3: இவள் பசலை நோய் கொண்டாள் என்று என்னை பழித்து கூறுகிறார்களே ஒழிய, இவளை விட்டு பிரிந்து சென்றார் என்று அவரை குற்றம் கூறுவார் ஒருவரும் இலர். குறள் எண் 1188 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: பசந்தாள் இவள் என்பது அல்லாள், இவளை துறந்தார் அவர் என்பாரில்.
3: இவள் பசலை நோய் கொண்டாள் என்று என்னை பழித்து கூறுகிறார்களே ஒழிய, இவளை விட்டு பிரிந்து சென்றார் என்று அவரை குற்றம் கூறுவார் ஒருவரும் இலர். குறள் எண் 1188 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப்ஸ்

0: அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். 6:30 மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 வரும் சுகமான காலை, அதில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனீன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்கு முக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று கேட்கலாம், காலை 8 மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராக, 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை வரவேற்று, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் இன்று தரும் வண்ணம் மௌனம் தந்த பாடம் எனும் தலைப்பில், 10 வரும் பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன் வழங்கும் பஞ்சாயத்து பேசலாமா. சிறப்பு விருந்தினர் நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலசுப்ரமணியன் என்ற பாலு அவர்கள், உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நலம் நலமறிய, முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை இன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து, நண்பகல் 12 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் யதுமாகி. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 2 டோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் காளீஸ்வரி அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சிஸின் வண்ண தூரிகை இன்று திக்குமுக்கு வண்ண தூரிகையாக, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ண தூரிகை இன்று திக்குமுக்கு வண்ண தூரிகையாக, 5 ரசிக்கலாம் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து ரசிக்கலாம் கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 காசையிலூருக்கு 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து வரும் இளமை பேசுகிறது என்று சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளாக, 9:00 ரசிக்கலாம் கொடை தென்றல், 10:00 வரும் நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று, முன்னிரவு 11 சிச்சிறகு வருடும் நேரமாய் இரவு சிறகு, இவையாவும் உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 இன்று உங்களுக்காக வழங்க இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி.

0: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
1: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை
2: மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: வழங்கும் வசந்த விடியல்.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 3,000 exchange bonus. ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பூந்தளிர் நேரம். ஒரு குட்டி குழந்த அழகாக உட்காந்துருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தலையை ஆட்டி வேற பேசுகிறாங்க. அவங்களோட பேர் என்ன படிக்கிறாங்க எல்லாம் கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஜெனிஷா ஜாய்.
0: ஜெனிஷா ஜாய், கரெக்டா?
1: கரெக்டு.
0: ஓ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: எந்த ஸ்கூலில்?
1: ஜியான் மெட்ரிகுலேஷன் ஐஹெகன் ஸ்கூல்.
0: அப்பா பேர் சொல்லாமா?
1: அப்பா பேர் வினோத் கனாஜ்.
0: அம்மா பேர்?
1: ரச்சி பில்லோ.
0: சரி, உங்கள் கூட பிறந்த ஆண் பேர் சொல்லாமா?
1: ஜோயல் ஃபெர்னாண்டஸ். தம்பி.
0: தம்பியா ஜோயல் ஃபெர்னாண்டஸ். உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்காங்களா? தம்பி, நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது அழுவாரா? அக்கா போகாதீங்க அப்படி அழுவாங்களா இல்லை பாய் சொல்லிடுவாங்களா?
1: அழுகாமல் இருக்கும் அம்மா கிட்ட.
0: சரி, நீங்கள் ஸ்கூல் வரும்போது அழுகாமல் வருவீங்களா இல்லை அழுதுருவீங்களா?
1: அழுகாமல் வருவோம்.
0: ஓ, ஜாலியாக இருக்கா ஸ்கூலுக்கு வர? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் யார் பேராது எனக்கு சொல்லலாமா?
1: ஓகே சார். கைலாவும் பனிச்சியும்.
0: அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிறைய நேரம் விளையாடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க?
1: விளையாடுவாங்க.
0: ஓஹோ, சரி. எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க?
1: லோரி போடிங்.
0: நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் கேட்கலாமா?
1: ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் ஜெனிஷா. லோரி போடி லோரி போடி அப் அப், லோரி போடி லோரி போடி டவுன் டவுன் டவுன், லோரி போடி லோரி போடி அவுட் அவுட் அவுட், லோரி போடி லோரி போடி இன் இன் இன், லோரி போடி ஸ்லோலி ஸ்லோலி, லோரி போடி லோரி போடி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். தேங்க்யூ சார்.
0: ஓ, அழகாக சொன்னீங்களே, யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: மேம்.
0: உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் விளையாடுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் விளையாடுவீங்கன்னு சொல்லலாமா எனக்கு?
1: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, விளையாடாமல் இருக்காங்க.

0: விளையாட ஜாமான் இருக்கா? என்ன இருக்கு?
1: பால்.
0: ஓ, பாலை வச்சு என்ன விளையாடுவீங்க?
1: தூக்கி போட்டு விளையாடுவோம்.
0: ஓ, தூக்கி போட்டு விளையாடுவீங்களா? எல்லாருமே ஜாயின் பண்ணி விளையாடுவீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் விளையாடுவீங்களா?
1: ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் பண்ணியும் விளையாடுவோம்.
0: ஓ சரி, இப்போ நான் வரேன், என்ன சேர்த்துக்குவீங்களா விளையாட்டில்?
1: ஓகே சார்.
0: உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமா?
1: அம்மாவும் அப்பாவும் பிடிக்கும் சார்.
0: யாராவது ஒரு ஆள் தான் பிடிக்கணும் அப்படி சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா தான் ரொம்ப பிடிக்கும்னா யாரை சொல்லுவீங்க?
1: அப்பாவும் அம்மாவும் பிடிக்கும் சார்.
0: ரெண்டு பேரும் தான் பிடிக்குமா? நீங்கள் ரொம்ப சமத்தா.
1: ஆமாம் சார்.
0: உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட?
1: ஃப்ரூட்ஸ்.
0: ஃப்ரூட்ஸா? என்ன ஃப்ரூட் பிடிக்கும்?
1: ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, மேங்கோ.
0: மேங்கோவா? எனக்கும் மேங்கோ ரொம்ப பிடிக்குமே. அப்போ மேங்கோ நான் இப்போ வந்தேன், எனக்கு கொஞ்சம் தருவீங்களா, ஷேர் பண்ணுவீங்களா?
1: தருவோம் சார்.
0: ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. பெரிய ஆளாகி நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சரா? ஏன் டீச்சர் ஆகணும்? அடிக்க போகிறீங்களா சேட்டை பண்ணுற குழந்தைங்கள? என்ன பண்ண போகிறீங்க?
1: உங்களை அடிக்க போகிறோம்.
0: சுச்சு, என்ன அடிப்பீங்களா? எனக்கு அடிக்காமல் சொல்லி கொடுத்தா தானே படிக்க வரும். எனக்கு அடித்தா பயமாக இருக்குமே அம்மா. அடித்து தான் சொல்லி தருவீங்களா?
1: ஓகே சார்.
0: சூப்பராக பேசுகிறீங்க. நல்ல டீச்சர் ஆகணும்னு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. இன்று திண்டிவனம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.
1: சிம்மமாமுகம் கொண்டிடும் நரசிம்மனே, ஜென்ம பாவங்கள் போக்கிடும் நரசிம்மனே.
0: வான்விட்டு மண் வந்து தவம் செய்த விண்ணவரும், உன்விட்டு உயிர் தொட்டு மனம் காக்கும் யோகியரும், இறை மட்டும் தேடி அமர்ந்த இனிய தலங்கள் எத்தனை. இயற்கையை இசைத்து இறைவன் படைத்த காவியம் விண்ணவனே, பொன்னவனே, வினைதீர்க்க வந்திடுவாய் மகாலட்சுமி மணாலனே. பாசுரத்தின் ஒளிதண்ணில் வருவினைகள் நீங்கட்டும், பாதத்தின் ஒளிதண்ணில் பாரெல்லாம் செழிக்கட்டும். சொல்லாக பொருளாக உனை அடையலாம், சுவையாக நீ இருக்க சுமையனைத்தும் நீங்கலாம். ஆமாம், குழந்தை பிரகலாதனுக்கு அருள் செய்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்தால் குறைகள் அனைத்தும் நீக்கி வளமான வாழ்வு தருவான். வாருங்கள் செல்வோம் திண்டிவனம். 1500 வருடங்கள் பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயம் இது. நாளை என்பதில்லை, நரசிங்கபுரம் நரசிம்மனிடத்தில் என்று எழுதி வைத்திருப்பதே இத்தலத்தின் பெருமை சொல்லும். 5 நிலையும் 7 கலசங்களும் கொண்ட கிழக்கு நோக்கிய அழகிய ராஜகோபுரம், அதனை தொடர்ந்து பலிபீடம், கொடிமரம், கடந்தால் 16 நாகங்களை தன் திருமேனியில் தாங்கும் கருடாழ்வாரை தரிசிக்கலாம். கோயில் முன் மண்டபத்தில் 12 ஆழ்வார்கள் தரிசனம் தருகிறார்கள். முன் மண்டபம் கடந்தால் கருவறையில் நரசிம்மர் 7.5 உயரம் கொண்ட பிரம்மாண்ட திருமேனி, இடது திருவடியை மடித்து வலது திருவடி கீழே தொங்கவிட்டபடி சிரித்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறார் கம்பீரமாக. இடது தொடை மீது தாயாரை அமர்த்தி அணைத்தபடி இருக்கும் பெருமாள் 4 திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், அபய, வரதஹஸ்தத்தோடு இருக்கிறார்.

0: மகாலட்சுமி தாயார் பக்கவாட்டில் பார்த்தபடி அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே தாயார் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களை பார்த்தபடி நரசிம்மரை அணைத்தபடி அமர்ந்திருக்கிறார். இது முற்றிலும் அபூர்வ அமைப்பாகும். பெருமாளின் உக்கிரம் குறைக்க தாயாரை மார்க்கண்டேய மகரிஷி வேண்டிக் கொண்டார். அதன்படி தாயார் பெருமாளை கைகூப்பி பக்தனுக்கு சாந்தமூர்த்தியாக அருள் செய்யும்படி சொல்ல இறைவன் சாந்தமூர்த்தியாக பிரகலாத வரதனாக பெருமாள் காட்சி தருகிறார். அதனால் இத்திருத்தலத்தில் பக்தனுக்காக தாயார் கும்பிட்ட நிலையில் நரசிம்ம பெருமாளோடு காட்சி தருகிறார். மரகதவள்ளி தாயார் சன்னதியில் 5 அடி உயரத்தில் அபயவரத முத்திரை தாங்கி வசீகரமான திருமுகத்தோடு அருள் செய்கிறார். இங்கு 4 அடி உயரத்தில் 16 நாகங்களை கொண்ட கருடாழ்வார் அருள் செய்கிறார். திண்டி, முண்டி, கிங்கிளி, கிளாளி என 4 அரக்கர்கள் வனத்தில் தவம் செய்த முனிவர்களுக்கு தீங்கு செய்தார்கள். முனிவர்கள் நாராயணரை வேண்டினார்கள். நாராயணர் அரக்கர்களை சம்ஹாரம் செய்ய அனுமனுக்கு தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்தார். அனுமனும் அரக்கர்களை கொன்று முனிவர்களின் தவ வேள்வி நிறைவு பெற உதவி செய்தார். இதனால் இத்தலத்தில் அனுமன் சங்கு சக்கரத்தோடும் 4 திருக்கரங்களோடும் அருள் செய்கிறார். சிறந்த பிரார்த்தனை தலமான நரசிம்மர் ஆலயத்தின் பிரகாரத்தில் சக்கர தாழ்வார், வேதாந்த தேசிகர், அஷ்டலட்சுமி, ஆண்டாள், ராமர் சன்னதிகளும் இருக்கின்றன. கோயில் தரைமட்டத்திலிருந்து 3 அடி கீழே உள்ளது. நரசிம்மர் அவதாரம் செய்த நட்சத்திரமான சுவாதி அன்று மூலவருக்கு சிறப்பான திருமஞ்சனம் நடைபெறுகிறது. மார்கழியின் நிறைவு நாளான இன்று மாதங்களில் நான் மார்கழி என்று மாதத்தை பெருமைப்படுத்திய மாதவனின் நரசிம்ம பெருமாளின் திவ்ய தரிசனம் நம் மனதை நிறைத்த திவ்ய தரிசனம். இன்று திண்டிவனம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
11: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
1: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை
2: மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: வழங்கிய வசந்த விடியல்.
7: காலைப்பொழுது இதமாய் வரவேற்று நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வசந்த விடியல். இனி பிரிய பண்பலையில் நாம் ரசிக்க சுகமான காலை.

நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நம்ம செய்கிறது என்ன தெரியுமா? வேலை தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம அதிகமாக வேலைக்கு நேரத்தை ஒதுக்கிறத விட நம்ம எண்ணங்களுக்கு தான் அதிக வேலை தரோம். சும்மா உட்காந்துருக்கப்ப கூட மனசு சும்மாவே இருக்காதுங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஊர் ஊராக போயிட்டு வந்துடும். இதெல்லாம் தெரிஞ்சது தானேன்னு சொல்கிறீங்களா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு பல பேர் யோசித்துட்ருக்கீங்களா? நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோன்னா அதை பற்றி யோசிக்க எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கலாங்க. ஆனால் அதை செயல்படுத்தும் போதோ இல்லை செயல்படுத்தின பிறகோ யோசிக்கவோ குழம்பவோ கூடாதுங்க. ஏன்னா செய்து முடித்த பிறகு யோசிச்சு எந்த பயனும் இல்லை. அதனால செய்யறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிங்கங்க. செஞ்ச பிறகு நடப்பது நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்குவோம். நல்லவைகளே நடக்கட்டும் என வாழ்த்தி கொடை பண்பலை 100.5 காலை பொழுதை வரவேற்போம் சுகமான காலையோடு. இன்றைக்கி சுகமான காலையில் என்ன பாடல்கள் கேட்க போகிறோம்? 2 பாடல்கள் ஒரே மாதிரி இருக்க மாதிரி, இந்த பாடலும் கேட்டிருக்கோம், இந்த பாடலும் கேட்டிருக்கோம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நிறையா நாள் யோசித்திருப்போம். அந்த மாதிரி பாடல்களாக தான் கேட்க போகிறோம் சுகமான காலையில்.

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: இனிய காலை பொழுதை இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. ரெண்டு பாடல் ஒரே மாதிரி போடுறேன் அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு பாடல் கேட்டுட்டோம், இவ்வளோ பிரபலமான பாடல் மாதிரியே இன்னொரு பாடல் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசித்துட்டு இருப்பீங்க. அதே என்ன பாடல் கேட்டலாமா?

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 7:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
0: தேவிட்டாத காலங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 சுகமான காலை.

இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக? வருடத்துக்கு ஒரு முறை பண்டிகை வருது, அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை திருமண நாள், பிறந்த நாள் இப்படி நிறையா வருது. அன்னைக்கே நம்ம புதுசாக ஏதாவது செய்யணும், புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கணும், புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும், புதுசாக ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும், புதுசாக ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், இப்படி அந்த புதுசு அப்படின்னாலே மனசுக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் தான். நமக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை புதுசு அப்படின்னாலே. புது ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இந்த கலரில் நம்மக்கிட்ட இல்லை, இன்றைக்கி இது போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எத்தனை பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் தோணும்லைங்க. அந்த மாதிரி தாங்க நிகழ்ச்சியில் எப்பயும் கலந்துக்கிறவங்க ஒரு சிறப்பு அப்படின்னா புதுசாக வரவங்க அதை விட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள மொத மொதல் சந்திக்கிறோம், மொத மொதல் பேசுகிறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோடைய குடும்ப உறுப்பினராக மாறிடுவாங்க அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நேயர்கள் தான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அறிமுக நேயர்கள் தானேங்க. ஆமாம், இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகத்தில் அறிமுக நேயர்கள் வரலாம், அவங்களோட விருப்பப்பாடலை கேட்டு மகிழலாம். வாங்க நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பப்பாடல் கேட்க 2 பாடல்கள் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேற 2 பாடல்கள் ஒரே மாதிரி இருக்கா, கேட்டலாமா?

0: அல்லது
1: சலனமற்று கிடத்தல்,
0: அல்லது
1: மாறிவிடா மனநிலையுடன் இருத்தல்,
0: அல்லது
1: கொண்டதொன்றை பற்றியபடியே இருத்தல்,
0: அல்லது
1: நினைவுகளை குவித்தல்.
0: அசைவறு
1: அசைவுகளற்ற

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: 7:25 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு

உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறி வழங்கும் பானவில். 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் வானவில். இன்னைக்கு வானவில் என்ன தலைப்பு? நான் பேச மாட்டேங்க, நான் அமைதியாக இருப்பேன், எனக்கு பேச பிடிக்கல. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு வந்து பேசாமல் இருக்க முடியாது, அப்படி தான் நிறையா பேர் இருப்போம். அமைதினாலே என்னன்னு தெரியாது, என்கிட்ட பேசிகிட்டே இருங்க, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் ஒரு நாளாவது நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, மௌனமாக இருந்தால் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் வந்து நிறைய கற்றுக்கலாம், நமக்குள்ளே இருக்குது என்னது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி தலைப்பு வானவில் என்ன அப்படின்னா, மௌனம் தந்த பாடம். நீங்கள் மௌனமாக இருந்து உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, ஏதாவது அனுபவம் பெற்றீங்களா? இல்லை அந்த மௌனமாக இருந்தனால எனக்கு வந்து இந்த சிறப்பு கிடச்சிச்சுங்க, எனக்குள்ளே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நிறையா இருக்கும். அந்த மௌனமாக இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நிகழ்ந்ததை சொல்லணுங்க வானவில் நிகழ்ச்சியில். இன்றைக்கி மௌனம் தந்த பாடம், உங்களுக்கு என்ன நடந்துச்சு சொல்லவாங்க இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு. சரி, ஒரு பாடல் கேட்டுட்டோம், இன்னொரு பாடல் அதே மாதிரி இருக்கா, கேட்டலாமா?

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ். சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
8: இனிய கானங்களை உங்கள் வசம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

இன்று பகல் ஒரு மணிக்கு வர காத்திருக்கிறது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. என்னதான் புது பாடல் இடைக்கால பாடல்கள் கேட்டாலும் பழைய பாடல்களுக்கு உள்ள மவுசே தனிதான். ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த பாடல் கேட்குறப்ப நம்ம அதோடையே பயணிப்போம். இடைக்கால பாடல்களும் ஓரளவு பயணித்தாலும் பழைய பாடல்கள் கேட்குறப்போ நம்ம அம்மா அப்பா சொன்னது, நம்ம அம்மா அப்பா சில பேர் பாடியிருப்பாங்க, நமக்கு தாலாட்டு பாடியிருப்பாங்க. சில நேரம் நான் வந்து என் நண்பரோடு பயணிக்கிறப்ப இந்த பாடல் பாடினேன் தெரியுமான்னு நம்ம அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, அந்த ஞாபகங்கள்லாம் வரும். சில நேரம் நம்ம பள்ளிக்கூடம் போகிறப்போ அங்கே வந்து ஏதாவது நிகழ்வு நடந்திருந்தான். இன்றைக்கி கூட காந்தி ஜெயந்தி, அந்த மாதிரி சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி நிகழ்வுகளில் வந்து அந்த மாதிரி பாடல்கள்லாம் போடுவாங்க, தத்துவ பாடல்கள். அப்போ நம்மளும் சேர்ந்து பாடியிருப்போம், அது வந்து நமக்கு இப்போ ஞாபகம் வரும். அந்த மாதிரி பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா பகல் ஒரு மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் கேட்கலாம். உங்களோட பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுங்க. அதில் வந்து நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, நிலைய இயக்குனர், கொடைக்கானல் 6241 இந்த முகவரிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படம், யார் யாருக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கோ அவங்க பேர், ஊர், யாருக்காவது நீங்கள் டெடிகேட் பண்ணுறேன்னா அவங்க பேரையும் சேர்த்து அனுப்புங்க. கேட்கலாம் இன்று பகல் ஒரு மணிக்கு உங்களோட விருப்ப பாடலும் வரலாம். மறவாமல் கேளுங்க நம்மளோட நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி கொடை பண்பலை 100.5. இப்போ அதே மாதிரி ஒத்து போகிற வேற ரெண்டு பாடல் கேட்டலாமா?

லைன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல், லைன்ஸ் கிளப் ஆஃப் கொடைக்கானல் குறிஞ்சி மற்றும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் சர்க்கரை, இதயம், கண் மற்றும் பொது மருத்துவ

முகாம் வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை பல்லங்கி காந்திஜி துவக்கப்பள்ளியில் நடைபெறவுள்ளது.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
3: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
6: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மன்னா வணக்கம்.
8: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
9: மதுரைக்கு போவாதே, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும்.
7: மன்னா யாரை?
8: அமைச்சரே, பாட்டு பாட்டு தான் அமைச்சரே, பாட்டு பாட்டு.
7: ஓஹோ, மதுரை மறி குளிந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம்.
8: அமைச்சரே, நீங்கள் யாரை?
7: ஐயோ, இதுலுமா மன்னா, மன்னா இதுவும் பாட்டு பாட்டு தான் மன்னா, பாட்டு தான். சரி சரி மன்னா, தெரிந்தோ தெரியாமலோ நாம் இருவரும் மதுரை பாட்டை எடுத்து விட்டோம். அதனால் புறப்படுங்கள், மதுரைக்கு சென்று வரலாம். இன்று அக்டோபர் 2.
8: ஏன் அமைச்சரே, அக்டோபர் 2 என்றால் ஏதாவது மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிறதா என்ன?
7: அப்படி ஒன்றும் இல்லை மன்னா, ஆனால் இன்று மதுரைக்கு சென்று வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
8: ஏன், எதனால் அப்படி சொல்லுகிறீர்கள் அமைச்சரே?
7: மன்னா, மதுரையில் புனரமைக்கப்பட்ட காந்தி அருங்காட்சியகத்தை கடந்த திங்கட்கிழமை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் இல்லையா?
8: ஆமாம்.
7: அதனால் அங்கு சென்று பார்வையிட்டு வரலாம் அண்ணா.
8: சரிதான் சரிதான் அமைச்சரே, காந்தி பிறந்த இந்த நாளில் அங்கு செல்லாமல் வேறு எங்கு செல்லுவது? சரி அமைச்சரே, மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகத்தை பற்றிய தகவல்கள் இருந்தால் சொல்லுங்களேன்.
7: ஏன், தெரிந்து கொண்டுதான் வருவீர்களோ?
8: அப்படி இல்லை அமைச்சரே, தெரிந்து கொண்டால் இன்னும் ஆவல் அதிகரிக்கும் அல்லவா, அதனால் தான்.
7: ஓ, நீங்கள் அப்படி வருகிறீர்கள், சொல்லுகிறேன் மன்னா, கேட்டுக்கொள்ளுங்கள். மதுரையில் நாயக்கர் காலத்தில் கிபி 1670 ராணி மங்கம்மாள் அரண்மனை கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அந்த ராணி மங்கம்மாள் அரண்மனையில் 1959 அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருக்கிறார்.
8: ஓஹோ, அப்படியா அமைச்சரே?
7: ஆமாம் அண்ணா, அந்த பழமையான அருங்காட்சியகம் தற்போது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டிஜிட்டல் முறையில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இளம் தலைமுறையினரும் மகாத்மா காந்தியடிகள் பற்றி எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று நாடு விடுதலை பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டார்கள் போன்றவற்றை இன்றைய இளம் தலைமுறையினர் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் நவீன முறையில் இந்த காந்தி அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறதாம் அண்ணா.
8: பலே பலே அமைச்சரே.
7: காந்தியடிகள் தன்னுடைய ஆடையை அரையாடையாக மாற்றிக்கொண்டது மதுரையில் தங்கியிருந்த போதுதான் என்ற வரலாற்று செய்தி பலரும் அறிந்ததே. அந்த நினைவை போற்றும் வகையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு அவர் அணிந்திருந்த ரத்தம் தோய்ந்த அந்த அரையாடை, மேலும் அவர் பயன்படுத்தி வந்த 14 பொருட்கள் எல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அம்மண்ணா.
8: சிறப்பு, மிக சிறப்பு அமைச்சரே.
7: மகாத்மாவின் குழந்தை பருவ புகைப்படங்கள் உட்பட 124 அரிய வகை புகைப்படங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. காந்தியடிகள் எழுதிய கடிதங்கள் கூட இங்கே இருக்கின்றனவாமண்ணா.
8: ஓஹோ, சரி அமைச்சரே, புனரமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் இப்போது எப்படி இருக்கிறது, அதை சொல்லுங்கள், கேட்போம்.
7: மன்னா, அந்த கட்டிடத்தின் தெற்கு பகுதியில் மிகப்பெரிய திறந்த வெளி அரங்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். காந்தியடிகளின் குடிலின்

0: மாதிரி வடிவமான காந்தி குடில் இங்கே அமைந்திருக்கிறதாம். புதிய லிப்ட் அமைத்தல், அலங்கார கற்கள் பதித்தல், பளிங்கு கற்கள் பதித்தல், வண்ணம் பூசுதல் போன்ற பல்வேறு ரம்யமான நவீன முறையில் டிஜிட்டல் முறையிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கிறதாம் அண்ணா.
1: அப்படியாமச்சரே.
0: மேலும் இந்த புனரமைக்கப்பட்ட கட்டிடம் ஹெரிடேஜ் பில்டிங், அதாவது நம்முடைய பாரம்பரிய கட்டிடம் என்பதால் கடுக்காய், சுண்ணாம்பு இவற்றின் கலவை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மன்னா. மொத்தத்தில் அமைதிக்கான அருங்காட்சியகம் என்று சிறப்பு பெயர் பெற்றுள்ள இந்த காந்தி அருங்காட்சியகத்தை நாம் ஒவ்வொருவரும் சென்று பார்வையிட்டு வர வேண்டியது மிக மிக இன்றியமையாதது என்று நான் கருதுகிறேன் மன்னா.
1: அமைச்சரே, நீங்கள் சொல்ல சொல்ல அந்த காட்சிகள் எல்லாம் என் மனக்கண் முன் வந்து செல்கின்றன. இப்போதே அதை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. புறப்படுங்கள், புறப்படுங்கள். யாரெங்கே, மதுரைக்கு வண்டியை விரட்டுங்கள், விரட்டுங்கள்.
0: புறப்படலாம், புறப்படலாம் அண்ணா.
1: அமைச்சரே, எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கிறது.
0: நெருடலா? என்னமண்ணா?
1: ஒன்றுமில்லை அமைச்சரே. காந்தி அருங்காட்சியகம் எந்த அரண்மனையில் இருக்கிறது என்று சொன்னீர்கள்?
0: ராணி மங்கம்மாள் அரண்மனை. ஓஹோ, ராணி என்றாலே உங்களுக்கு அலர்ஜி என்று தெரியாமல் சொல்லிவிட்டேன் மன்னா.
1: புரிந்தால் சரி அமைச்சரே.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 7:47.
4: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
5: நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
12: பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?
13: பொதுவாக கிராமங்களில் பார்த்தோம்னா தரமான சாலை இல்லை, சாக்கடை இல்லை, அப்புறம் எங்களுக்கான குடிநீர் வசதி இல்லை, இப்படி எவ்வளவோ இல்லை இல்லை இல்லைன்னு நிறைய இல்லைகள் இருக்கு. அதில் அவங்களுக்கான தீர்வா நல்லோர் வட்டம் சார்பாக என்ன சொல்றீங்க, என்ன செய்யறீங்க, அதை சொல்லுங்களேன்.
14: செய்துட்டே இருக்கும். எந்த கிராமத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்படைந்து எங்க கிராமத்தில் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் வழி தெரியல சொல்கிறாங்களோ, அந்த கிராமத்துக்கு, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கே போகிறோம், குக்கிராமத்துக்கு போகிறோம்.
12: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலசுப்ரமணியன் என்ற பாலு அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில்

0: 20% தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: அக்டோபர் 2
0: அனைத்து மதத்தவர்கள் வாழும் நம் நாட்டில்
2: கொண்டாடப்படும் எண்ணற்ற
0: தேசிய விழாக்கள்
2: பண்டிகைகளில் மூன்றாவதாக கொண்டாடப்படுவது
0: காந்தி ஜெயந்தி.
2: அஹிம்சை
0: சத்தியாகிரக வழிகளை பின்பற்றி
2: நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தார்
0: தேசத்தந்தை மகாத்மா காந்தி.
2: தேசத்தந்தை என முதன் முதலில் அழைத்தவர்
0: சுபாஷ் சந்திர போஸ்.
2: மகாத்மா என்று அழைத்தவர்
0: ரவீந்திரநாத் தாகூர். நகைச்சுவை உணர்விற்கு பஞ்சமில்லாத காந்தியடிகள்
2: வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது சொன்ன வாக்கியம்தான்
0: செய் அல்லது செத்துமடி.
2: தான் தவறு செய்தால் அதற்காக
0: மௌன விரதம் ஏற்பதும்,
2: பிறர் தவறு செய்தால் அத்தவறு செய்தவர் அதை உணர
0: தான் உண்ணாவிரதம் இருப்பதையும்
2: வாடிக்கையாக கொண்ட இவர்
0: இதனை கற்றுக்கொண்டது தாய் புத்திலபாயிடம் இருந்தே.
2: ராட்டை சக்கரத்துக்கு முன் காந்தியடிகள் அமர்ந்து இருப்பது போல் இருக்கும்
0: புகழ்பெற்ற புகைப்படம் மார்கெட் புக் ஒயிட் என்பவரால்
2: பிரபல லைஃப் இதழுக்காக எடுக்கப்பட்ட
0: தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான
2: காந்தி ஜெயந்தி இன்று
0: ஆண்டு 1869
2: உலகெங்கும் இந்நாளை கடைபிடிக்கின்றனர்
0: அனைத்துலக வன்முறையற்ற நாளாக.
2: இந்திய குடியரசின் 2வது பிரதமர்
0: முக்கியமான விடுதலை போராட்ட வீரர்
2: லால் பகதூர் சாஸ்திரி.
0: இவரின் அமைச்சரவை காலத்தில் தான்
2: பெண் நடத்துனர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டதோடு
0: ஊழல் தடுப்புக்கான சந்தானம் கமிட்டி
2: இவர் உள்துறை அமைச்சராக இருந்த போது உருவாக்கப்பட்டது.
0: முன்னாள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள் இன்று
2: ஆண்டு 1904.
0: 1954
2: 18 லட்சம் சிறுவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி
0: 1961
2: 34 லட்சம் சிறுவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டது.
0: இவரின் கல்வி திட்டத்தால்
2: இந்த இலவச கல்வி ஆரம்பித்த ஊர்
0: திருச்செந்தூர்.
2: 1953
0: சில கிளை நூலகங்களே இருந்ததை
2: 1961
0: 454 கிளை நூலகங்களை உருவாக்கினார்.
2: இளம் வயதில் இன்சூரன்ஸ் ஏஜென்டாக இருந்த இவர்
0: பின்னாளில் சட்டசபையில் வரவு செலவு திட்டத்தை முதன்முறையாக
2: தமிழில் சமர்ப்பித்த பெருமை இப்பெருமகனாரையே சாரும்.
0: இவரிடம் பேசும்போது
2: அமருங்கள்
0: மகிழ்ச்சி
2: நன்றி என அழகு தமிழில் தான் பேசுவார்.
0: 1961 வருடம்
2: அக்டோபர் மாதம் 9
0: இவரின் உருவச் சிலையை
2: நேரு திறந்து வைத்த போது
0: இப்பெருந்தலைவரும் கூடவே இருந்தாராம்.
2: வட இந்திய மக்கள் காலா காந்தி,
0: அதாவது தமிழில் கருப்பு காந்தி என அர்த்தம் கொண்ட
2: கர்ம வீரர் காமராஜர்,
0: தான் பதவி வகித்த காலங்களில்
2: நாட்டு முன்னேற்றம்,
0: நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம்,
2: கல்வி
0: தொழில் வளத்திற்கான முன்னேற்றம் என
2: அரும் பணியாற்றிய பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள் இன்று
0: ஆண்டு 1975.
2: ஓவியங்கள் என்றால்
0: மேற்குலகம்தான் தனித்துவமானது என்கிற எண்ணம்
2: பலருக்கு இருந்த போது
0: இந்திய ஓவிய கலையின் கம்பீரத்தை உலகிற்கு காட்டியவர்
2: ராஜா ரவிவர்மா நினைவு நாள் இன்று
0: ஆண்டு 1906. பொள்ளாச்சி நா மகாலிங்கம் நினைவு நாள் இன்று
2: ஆண்டு 2014.
0: காடுகள்தான் வனவிலங்குகளின் வாழிடம்.
2: காடுகள் சிறுக சிறுக குறைந்து வருகின்றன.
0: பல அரிய வகை வனவிலங்குகள் அழிந்து வருகின்றன.
2: சில முற்றிலுமாக அழிந்து விட்டன.
0: காட்டு விலங்குகள் தப்பித்தவறி மனிதர்களின் கண்ணில் பட்டால்
2: அவை உயிர் பிழைப்பது கடினம்.
0: இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு எவ்வளவு உரிமை உள்ளதோ
2: அதே அளவு வன விலங்குகளுக்கும் உண்டு.
0: மனிதர்கள் பயத்தின் காரணமாகவும்
2: பொழுதுபோக்கிற்காகவும்
0: பொருளாதார லாபத்திற்காகவும்
2: விலங்குகளை கொல்கிறார்கள்.
0: இது ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையே

0: பாதிக்கும் என்பதனை மறந்து விடுகிறார்கள்.
1: இன்றிலிருந்து
0: அக்டோபர் 8ஆம் தேதி வரை
1: தேசிய வனவிலங்கு
0: வாரம். மனிதத்தில் அனைவரும் சமம்.
1: இதில் தீண்டாமை என்பது ஏன்?
0: தீண்டாமை ஒரு பாவச்செயல்.
1: அப்படி இருக்க ஏன் அதனை செய்ய வேண்டும்?
0: தீண்டாமை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் வகையில்
1: இன்றிலிருந்து
0: அக்டோபர் 8ஆம் தேதி வரை கடைபிடிக்கிறோம்
1: தீண்டாமை ஒழிப்பு
0: வாரமாக. புன்னகை மனிதனோடு பிறந்த உணர்வின் வெளிப்பாடு.

0: தோறும் அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை கொண்டாடுகிறோம்
1: உலக புன்னகை நாள்.
0: அந்நாள்
1: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நேரம் சரியாக காலை 7:57 ஆக போதுங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். ஒரு பாடல் கேட்டுட்டோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னொரு பாடல் இருக்கு. ரெண்டு பாடலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா்.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இதயத்தின் துடிப்பில் இனிமை சேர்க்கும் இசையாய், நேயர்களின் மனதில் நீங்காத அலைவரிசையாய், இசையால் இதயங்களை என்றும் இணைக்கும் நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று வரவேற்கின்றது அறிமுக நேயர்களை, அன்பு அறிமுகங்கள் வரலாம் பண்பலையின் இந்த எண்களில். மகளிர் 24 24 29 24 24 26 மற்றும் ஒரேன் கூட இருக்குங்க 290 333 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் முதல் அறிமுக நேயர் வாங்க, வணக்கம். வாங்க பேசலாம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் போசம்பட்டி கிராமம் கணேசபுரத்துல இருந்து சுந்தரராஜன் பேசுறேங்க.
2: எப்படி இருக்கீங்க சுந்தரராஜன் ஐயா?
3: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: அப்ப வீட்டுல தான் இருக்கிறேன்.
2: அப்படிங்களா, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா இல்ல?
3: வேலையெல்லாம் இப்பதான் முடிச்சேன். இன்னைக்கு அறிமுகம் நேயருங்கவும் கண்டிப்பா இன்னைக்கு லைன் போட்டு பிடிச்சி ஆகணும்ட்டு போட்டேன். லைன் கிடைச்சிருச்சுமா, சந்தோஷம்.
2: முதல் முயற்சியே வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிதானே?
3: என்ன பாடலுங்க
2: கேட்கலாம்?

0: கருப்பு படத்துல இருந்து கருப்பான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும்ல மேடம், கருப்பசாமி பாட்டு, அந்த பாட்டு வேணும் மேடம்.
1: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்றேன். எலுமிச்சம்பழத்தில் சிலது குட்டியா இருக்கும், சிலது பெருசா இருக்கும். சில பேர் கோயிலுக்கு வாங்குறதா சின்னதா வாங்குவான், தனக்கு வாங்குறதா இருந்தா பெருசா வாங்குவான். ஆனா நான் இப்ப சொல்ல போற கதை வேற. எலுமிச்சம்பழத்தில் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சாறு நல்லாவே இல்லை, டேஸ்டே இல்லை. இந்த சின்னதாக இருக்கு பாருங்க, அதில் சாறு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் ஒரு இம்சை அதில் என்னென்னா ஏகப்பட்ட விதை இருந்தது. பெருசில் விதை இல்லை, ஆனால் சுவை இல்லை அதில். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் யோசிச்சா இது ரெண்டையும் ஒட்டு போட்டால் எப்படி பார்க்கும், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரே விதையாக கொண்டா

0: அந்த ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணான். அவன் என்ன எதிர்பார்த்தான், எலுமிச்சம்பழம் பெருசாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு. வந்தது எப்படா வந்ததுன்னா, பெருசாக இருந்தது, சுவையாக இல்லை, அதில் ஏகப்பட்ட விதம் இருந்தது. அதாவது இதில் இருக்கிற பேடு குவாலிட்டி, அதில் இருக்கிற பேடு குவாலிட்டி ரெண்டும் அட்ராக்ட் ஆயிடுச்சு. விதை ஜாஸ்தி, சுவை கம்மி, அது அட்ராக்ட் ஆயிடுச்சு. ரெண்டுமா சேர்ந்து ஒரு மோசமான பழமாக உருவானா எப்படி இருக்கும்? நம்முடைய வருங்கால சந்ததிகளை நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு அக்கறை இருக்கணுமா இல்லையா? வருங்கால சந்ததியை எப்படி நல்ல முறையில் கொண்டு வர்றது? எல்லா பிரச்சனைக்குமே நாம் வந்து தீர்வு காணணும். பிரச்சனையவே பேசிக்கிட்டே இருந்தால் பிரயோஜனமே இல்லை. பத்து பிள்ளை பெற்றவன் பெற்றுக்காதரான்னு கெஞ்சினது போய், பதினஞ்சு பதினாறுன்னு பெற்றது போய், குறைஞ்சது போய், ஒரு புள்ளை பெற்றுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா செலவு பண்ணணுங்கிற கதை வந்துருச்சு. எது எதனால் இப்படி நடந்தது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தை கருவில் வரும்போதே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக வந்துட்டான். குழந்தை உருவாகி வெளியில் வரும்போதே ஏதோ ஒரு வகையில் எலும்பு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு உள்ள குழந்தையாக வந்துட்டான். வாழ்நாள் முழுக்க பிரச்சனை. அப்போ நம்ம என்னென்ன யோசிக்கணும்? அடுத்தது, நம்ம இந்திய மரபியல் சிந்தனையில் ஒரு அழகான கருத்து இருக்குது. அது நோயற்ற குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் தாயோட உடம்பை ப்ரிப்பேர் பண்ணணும். சார், நீங்கள் ஒரு இடத்துல சமையல் பண்ணணும்னா அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னா அந்த வீட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? எதையும் முதல்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை? ஒரு குழந்தை வந்து உட்காரணும் அம்மாவோட வயிற்றில், ஒரு பெரிய ஜெனரேஷன் அது. பின்னாடி அந்த குழந்தை மகாராஜாக போதும், கிரிக்கெட் பிளேயராக போதும், யாருக்கு தெரியும் என்னவாக போகுது அப்படின்னு தெரியும். அதை ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லையா? நல்ல சந்ததி இந்த உலகத்தில் உருவாகணும் அப்படின்னு. திருமணமாகி குழந்தையை இந்த உலகத்துக்கு தர இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பிள்ளைகளை பெறுவதற்கான எதிர்கால சந்ததியை ஒளி உடையதாக உருவாக்கணும். சார், ஆதிசங்கரர் வாழ்க்கையில் அந்த அம்மா ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லையேன்னு அவங்க விரதம் இருக்கிறாங்க. கனவுல கடவுள் வந்து கேட்குறாரு, அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ரொம்ப நாள் வாழக்கூடிய மோசமான பிள்ளை வேணுமா, கொஞ்ச நாள் வாழக்கூடிய நல்ல பிள்ளை வேணுமா? அவர் பதில் சொல்லலை சார், என் மனைவியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு நினைச்சார் சார். அந்த அம்மா கடவுளையும் அதே கேள்வியை கேட்டார் சார், என் கணவரை கேட்காம நான் எப்படி முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அந்தம்மா எழுந்திரிச்சாங்க. ரெண்டு பேரும் எழுந்து கருத்தை பரிமாறிக்கிட்டாங்க. ஆதிசங்கரர் மாதிரி ஒளிவுடைய ஒரு குழந்தை வந்து பிறந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள், சிறந்த தம்பதிகள், சிறந்த குழந்தைகள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
8: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவின் வசந்தா இசையில் அண்ட் 11 இன்று முதல்.
9: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
10: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் நேரம் காலை 8:16.
11: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
1: இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் என்று அறிமுக உள்ளங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.

அன்பு நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில் 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் மௌனம் தந்த பாடம் எனும் தலைப்பில்

0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் சிவராஜ் வட்டம் நாரணாமத்தில் சங்கரமூர்த்தி பேசுறேன்.
0: சங்கரமூர்த்தி ஐயா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
1: இன்னைக்கு? லீவு மேடம், காந்தி ஜெயந்தி நாள்.
0: எங்க வேலை பாக்குறீங்க?
1: பட்டாள தமிழிங்க மேடம்.
0: அப்படிங்களா? எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: நான் 10-20 வருஷமா வேலை செய்யறேன் மேடம்.
0: அப்படிங்களா? சரிங்க சரிங்க. சுற்றுலாவுக்குலாம் போவீங்களா ஃப்ரீ டைம்ல?
1: போவேன் மேடம்.
0: எந்த ஊருக்கு ரொம்ப விரும்பி போவீங்க?
1: குற்றாலம் போவேங்க மேடம்.
0: அங்க மட்டும் தான் போவீங்களா? வேற இடம்லாம் போக பிடிக்காதுங்களா?
1: இல்ல புரியுதுங்க மேடம். திருப்பதி கோயிலுக்கு சாயன்புரம் அங்கிட்டு போவேன் மேடம்.
0: சுற்றுலா வந்து மலையருவி அந்த மாதிரி பகுதிகளுக்கும் சாமி கும்பிடுறதுக்கும் அதுக்கு தான் போவேன்னு சொல்றீங்க. என்ன பாடலுங்க இப்ப கேட்கலாம்?
1: தொடரி படத்துல இருந்து போன ஒருத்தர் பாட்டு பாருங்க மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். காற்றின் அலைகளில் கவிதையாய் வரும் உங்கள் 100.5 இணைந்திருக்கின்றோம். மனதோடு ராகம் என்று அறிமுக நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ரொம்ப சந்தோஷம், லைனே கிடைக்க மாட்டேங்குது.
1: நீங்க பேசுறதுலயே தெரியுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. நீ யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லிருங்க.
2: என் பேர் பாலகுமார் மேடம், திருச்சி மாவட்டம்.
1: எப்படி இருக்கீங்க பாலகுமார்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நாங்க பேக்கரி வேலை பார்த்திருக்கோம்.
1: அப்படிங்களா? எத்தனை வருடங்களா பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நாங்க 20 வருஷம் பார்த்திருக்கோம் மேடம்.
1: என்ன தயாரிப்பீங்க நீங்க? பொறுமையாவும் செய்யணும், வேகம் குடுக்காம கொஞ்சம் பொறுமையா
2: செஞ்சோம்னாலே
1: போலவே ரொம்ப இனிமையா பேசுறீங்க. என்ன பாடலுங்க கேட்கலாம்?
2: பாட்டு போடுங்க மேடம்.
1: உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?
1: பொதுவாக கிராமங்களில் பார்த்தோம்னா தரமான சாலை இல்லை, சாக்கடை இல்லை, அப்புறம் எங்களுக்கான குடிநீர் வசதி இல்லை, இப்படி எவ்வளவோ இல்லை இல்லை இல்லைன்னு நிறையா இல்லைகள் இருக்கு. அதில் அவங்களுக்கான தீர்வாக நல்லோர் வட்டம் சார்பாக என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அதை சொல்லுங்களேன்.
2: செய்துட்டே இருக்கும். எந்த கிராமத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்படைந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் வழி தெரியல சொல்கிறாங்களோ, அந்த கிராமத்துக்கு, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கே போகிறோம், குக்கிராமத்துக்கு போகிறோம்.
0: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பால சுப்பிரமணியன் என்ற பாலு அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க

0: இருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். பை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒவ்வொரு நிமிடமும் இனிமை சேர்க்கும் 100.5 ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் என்று அறிமுக உள்ளங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். சுரேஷ் ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: பெயிண்டிங் வேலை பாக்கேன் மேடம்.
1: அப்படிங்களா? எத்தனை வருடமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க?
2: ஒரு 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் மேடம்.
1: அப்படிங்களா? உங்களுக்கு வேலை நேரமா எவ்வளவு நேரங்க?
2: என்ன
1: பாடல் கேட்கலாம்?
2: அஜித் பாட்டு. ஒரு பாட்டு
1: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை.

you.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பெலவன் இன்று முதல்
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
7: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
8: நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
9: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம ஸ்வீட்டான ஆஃபர்.
9: ஃப்ரீ ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:39 நாம் இணைந்திருக்கின்றோம் மனதோடு ராகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். ஞானம் மதுரையில இருந்து சுரேஷ்.
3: சுரேஷ் பேசிட்டு இருக்கீங்க அப்படிதானே? மதுரையில எந்த பகுதியில இருக்கீங்க?
4: ஒட்டக்கடம் மேடம், ஞானமலை.
3: அப்படிங்களா? உங்க ஊர் எப்பயுமே ரஷ்ஷா தான் இருக்கும் அப்படிதான் ஏங்க?
4: ஆம் மேடம், சில்வர் தொழில் இருக்கு மேடம்.
3: என்னங்க கேக்கல?
4: சில்வர் தொழில் மேடம், எப்பயுமே கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும் மேடம்.
3: மதுரைன்னு சொன்னாலே ஒரு வைப் தானா வரும் அப்படிதானுங்க?
4: ஆம் மேடம்.
3: சரிங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு வந்து பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும்.
3: பாத்தீங்களா, உலகளாவிய உணவு சொல்லிட்டீங்க.
4: ஆமாடா.
3: சரிங்க சரிங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு
4: சொன்னீங்க? சில்வர் பட்டா நல்லா பாத்துட்டீங்களா?
3: அப்படிங்களா? எத்தனை வருடங்களா பாத்துட்டு இருக்கீங்க?
4: 15 வருஷம் பாத்து.
3: அப்படிங்களா? நீங்களா சொந்தமா பாக்குறீங்களா இல்ல எங்க வேலைக்கு போய் பாத்துட்டு இருக்கீங்களா?
4: இல்ல, வேலைக்கு வேலை காண்டாக்ட்ல
3: பாத்துட்டு. சரிங்க சரிங்க, எத்தனை வருடங்களா பாத்துட்டு இருக்கீங்க?
4: 15 வருஷமா பாத்துட்டோம்.
3: சரிங்க சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
4: நன்றிங்க
3: நன்றிங்க.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:45.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காற்றலைகளில் கதை சொல்லி இதயங்களில் கவிதை எழுதும் 100.5 அறிமுக உள்ளங்களின் பங்களிப்போடு மனதோடு ராகும் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தீபாவளி.

0: பேர் என்ன?
1: தீபா.
0: தீபா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம், ஏ தரகுடி.
0: எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
1: 12th.
0: 12th? படிப்பு ரொம்ப இதா படிக்கணும்னு சொல்வாங்களே, எல்லாரும் பயமுறுத்துறாங்களா? அதிகமா
1: மார்க் வாங்கணும்.
0: தீபா, எப்படி படிப்பீங்க?
1: நல்லாதான்.
0: வேகமா படிப்பீங்களா இல்ல படிச்ச உடனே புரிஞ்சிருமா?
1: படிச்ச உடனே புரியும்,
0: அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது, அப்படிதானே? சரி, உங்களை மாதிரி 12th வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக நீங்க டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: நல்லா படிக்கிறீங்க.
0: இன்னைக்கு படிச்சதை திருப்பி ஒரு தடவை ஒரு வாரம் கழிச்சு படிச்சா ஞாபகம் இருக்குமா? நைட்டே மறந்துடுவோம், அப்படிதானே? எல்லாரும் நல்லா படிங்கன்னு சொல்லலாம். சரியா தீபாமா? என்ன பாட்டுப்பா கேட்கலாம்?
1: இது
0: உங்களுக்காக பாடல், நன்றிமா.

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
2: முகத்தில் வருவார் சைபால்
3: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும். உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டுதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா, உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வரலையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டிங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் வருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: உங்கள் இதயத்தின் இனிய துடிப்பாக என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் கோடை பண்பலை 100.5 இதுவரை ரசித்தோம் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி பிரிய பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில் மேக்னாசில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில் வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51

31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிரணி தங்கப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: வழங்கும் வானவில்.
5: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வானவில். நாளொரு வண்ணமாய் விரியும் வானவில் இன்று தரும் வண்ணம் மௌனம் தந்த பாடம். மௌனம் தந்த பாடம். எல்லா கேள்விகளுக்கும் வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டியதில்லை. சில பதில்களை மௌனம்தான் அழகாக சொல்லும். நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடம் விளக்கம் கொடுப்பதை விட மௌனமாக விலகி செல்வது சில நேரங்களில் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். மௌனம் நமக்கு கற்றுத்தருவது, பதில் சொல்லாமல் போனவர்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அவர்கள் விட்டு சென்ற மௌனம்தான் என்னை எனக்கு அறிமுகப்படுத்தியது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் மௌனம் தந்த பாடம் என்ன சொல்ல வாருங்கள் நேயர்களே. இந்த எண்களில் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24, 24, 26 மற்றும் ஒரு எண் 290, 333 முன்னிணைப்பாக 0, 45, 42. நிகழ்ச்சியில் சிறப்பாய் பேசும் ஒரு நேயரை முத்தான நேயராக தேர்வு செய்து கொடை பண்பலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கப்படுவார். நிகழ்ச்சியில் உங்களுடன் தீபா நடராஜன். வணக்கம் நேயர்களே.

0: மௌனம் தந்த பாடம். மௌனம் நமக்கு என்னென்ன பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு தான் நேயர்கள்ட்ட கேட்க போறோம். இணைப்பில் ஒரு முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: அகங்குளிரும் அகங்குளிரும் அடங்கா அன்புடன் சகோதரி தீபா நடராஜன் அவர்களுக்கு குவிந்த கரங்களின் குளிர்ந்த வணக்கங்கள். அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: அம்மா, நான் வந்து ஜமுனா ஜனார்தன் படம் திங்கோ ரெட்டிசாமி. அம்மா, மௌனம் தந்த பாடம். கோபத்தை வெல்லும் ஆயுதம் மௌனம். மௌனம் பலத்தின் அடையாளம், பலவீனத்தின் அடையாளம் அல்ல. எது சுகம் என்று பிரபல ஆங்கில பத்திரிகையாளரை கேட்கும் போது மௌனம் என்ன பதிலளித்தார்? குரல் தந்த கோமான் திருவள்ளுவர் கூட
0: அவர் இணைப்பிலிருந்து விடுபட்டு போயிட்டாரு. இருந்தாலும் மௌனம் வந்து ஒரு பலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப இணைப்பில் வரும் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் கூறி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து கலைச்செல்வி.
0: சொல்லுங்கம்மா.
2: மௌனம் தந்த பாடம் இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு. நீங்கள் பேசிவிட்ட வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு வலிமை அதிகம். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னாங்கம்மா, உறவுகள் நண்பர்கள் இவங்கெல்லாம் ஏதாவது அறிவுரைகளை கூறும் பொழுது நான் அதை வந்து அதில் உள்ள நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தீவைகளை விட்டுருவேன். காதால் கேட்பேன், அவங்க கூறுறத காதால கேட்டு இருப்பேன், நடப்பேன், அது போல நடப்பேன். ஏதாவது திட்டினால் கூட அது நமக்காக நல்ல நன்மைக்காக தான் திட்டுறாங்க அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டு இருந்ததுனால, மௌனமா இருந்ததுனால நான் என்னோட வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருக்கேன். மௌனம் தந்த பாடம் எனக்கு வந்து நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கேன். நானு நல்ல வாழ்க்கையில நல்லாவும் இருக்கேன். கோபத்தை விட மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம்மா.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மௌனமா இருப்பீங்க?
2: என்னம்மா?
0: இல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மௌனமா இருப்பீங்கன்னு கேட்டேன்.
2: அதிக நேரம் மௌனமா இருக்குங்கம்மா. மௌனமா இருக்கும் பொழுது பலவிதமான சிந்தனைகள்லாம் நம்மளுடைய மனதில் பிறக்குங்கம்மா.
0: சரிங்க, சிறப்பா சொன்னீங்க கலைச்செல்வி, நன்றிமா. நேரம் 9:09 இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்குமட்டி ஜெயச்சந்திரன் பேசுறேன் மேடம். நிலையத்துல நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோங்க ஐயா. ஜெயச்சந்திரன் ஐயா எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
3: ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சதுங்க, ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிடலான்ட்டு. தேவையான இடத்துல மட்டும்தான் மௌனமா இருக்கணும். நம்ம ஒரு ரகசியத்தை தெரிஞ்சிட்டு அந்த இடத்துல மௌனமா இருந்தோம்னா அந்த மௌனத்துக்கு இது இல்லைங்க.
0: ரகசியம்ன்றதே வெளியே சொல்லக்கூடாதுன்றது தானே ரகசியம்.
3: இல்ல, ரகசியம் அப்படிங்கறத விட நம்ம இப்ப ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை நம்ம கண்ணுல பாத்துட்டு விசாரிக்கும் போது அந்த விசாரணையில நம்ம போய் மௌனமா இருந்தோம்னா அந்த மௌனத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிருங்க. ஆமா, மௌனம் இருக்கணும், இருக்க வேண்டிய நேரத்துல இருக்கணும். அந்த மௌனத்தால ஒருத்தருக்கு பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அந்த மௌனமா இருக்கலாம். ஆனா அந்த மௌனத்தினால ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நம்ம வந்து மௌனமா இருக்க கூடாது அப்படிங்கறது நான் கற்றுக்கொண்ட பாடம் மேடம்.
0: அதாவது தேவையான இடங்கள்ல மௌனமா இருங்க, தேவையற்ற இடங்கள்ல நீங்க பேசித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே?
3: ஆமா மேடம். மேடம், ஒரே நிமிஷம் மேடம்.
0: சொல்லுங்க.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டேங்க மேடம், அதனால என்னை தேர்ந்தெடுத்தாலுமே அடுத்த நேரம் தேர்ந்தெடுத்துருங்க மேடம்.
0: சரிங்க, நான் இன்னும் தேர்ந்தெடுக்க முடிவே பண்ணலைங்க, இப்பதான் தொடங்கி இருக்கேங்க. சரியா? சரி, நன்றிங்க. இது கொடைபண்பலை 100.5 வானவில். இன்னைக்கு வானவில் வண்ணம் வந்து மௌனம் தந்த பாடம். மௌனம் உங்களுக்கு என்னென்ன கத்து கொடுத்துச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: சொல்லுங்க ஐயா மகாராஜன்.
4: மௌனம் வந்து குடும்ப சண்டையில வந்து மௌனமா இருக்கணும் மேடம். குடும்ப நம்ம மனைவி வயிறாண்டு வச்சிருங்க, அந்த இடத்துல மௌனமா இருந்து அப்படி பேர் பக்கம் போயிடணும், அப்படி நல்லா இருக்கும்.
0: சரிங்க, இப்ப வீட்டுல சண்டை நடக்குது, எல்லா நாளுமே நீங்க மௌனமாவே இருந்தா அவங்களுக்கே ஒரு

0: சலிப்பு தட்டிடாத, என்ன என்ன பேசினாலும் என் வீட்டுக்காரர் மும்முனே இருக்காருன்னு. என்னைக்காவது நீங்களும் பேசிதானே ஆகணும்.
1: பேசி அப்படித்தான் பேசும் மேடம். ஒரு மனக்கசப்பாய் சண்டை வரப்ப
0: அதுவுமே எத்தனை நாளைக்கு பேசாம இருப்பீங்க, அத சொல்லுங்க.
1: அந்த ஒரு 5 நிமிஷம் மேடம்,
0: 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல உங்களால பேசாம இருக்க முடியாது.
1: அப்ப இந்த வாய்ஸ் மாதிரி இருக்காது மேடம், பேசிட்டே இருப்பேன்.
0: அப்ப நீங்க 24 மணி நேரத்துல 5 நிமிடங்கள் மௌனமா இருப்பீங்களா?
1: ஆமா மேடம், அவ்வளவுதான் மேடம்.
0: உங்களுக்கு மௌனமா இருக்குது ரொம்ப கடினமா இருக்கு.
1: ரொம்ப கடினம் மேடம், பேசிட்டே இருப்பேன் மேடம், பாட்டு படிச்சுட்டே இருப்பேன். மௌனமா வந்து அந்த சங்கடமா இருக்கு மேடம்.
0: எங்களுக்கா அதுங்க சங்கடமா இருக்கு.
1: ஆமா மேடம்,
0: ஆனா கொஞ்ச நேரமாவது மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்துல ஒரு நாள், அதாவது 7 நாள்ல ஒரு நாள் மௌனம் வரதெல்லாம் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா?
1: அப்படி இருந்ததே இல்ல மேடம்.
0: சரி, இனிமே கத்துக்குவோம். நம்ம வந்து 7 நாள்ல ஒரு நாள்லாம் இருக்க வேணாம், ஒரு மணி நேரம் மௌனமா இருந்து பாருங்க, என்னதான் நடக்குது, நம்மகிட்ட பேசுறவங்க எல்லாம் என்னதான் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? முயற்சி பண்ணுங்க. நன்றிங்க. இது கோடி பெண்மலை 100 பிள்ளைந்தின் வானவில். இன்னைக்கு வானவில்ல மௌனம் தந்த பாடம் தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவின் வசந்தா இசையில் அன்பெலவன் இன்று முதல்.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 அண்ட் 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: பன்மலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?
11: பொதுவாக கிராமங்களில் பார்த்தோம்னா தரமான சாலை இல்லை, சாக்கடை இல்லை, அப்புறம் எங்களுக்கான குடிநீர் வசதி இல்லை, இப்படி எவ்வளவோ இல்லை இல்லை இல்லைன்னு நிறைய இல்லைகள் இருக்கு. அதில் அவங்களுக்கான தீர்வா நல்லோர் வட்டம் சார்பாக என்ன சொல்றீங்க, என்ன செய்யறீங்க, அதை சொல்லுங்களேன்.
12: செய்துட்டே இருக்கும். எந்த கிராமத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்படைந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் வழி தெரியல சொல்கிறாங்களோ, அந்த கிராமத்துக்கு, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கே போகிறோம், குக்கிராமத்துக்கு போகிறோம்.
10: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனம்

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் ஒன்பது மணி 17 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வானவிலோட தலைப்பு மௌனம் தந்த பாடம். மௌனம் வந்து உங்களுக்கு என்னென்ன தந்துச்சு அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். நம்ம யோசிக்காமல் சில நேரங்களில் பேசிடுவோம், அப்புறமா யோசிப்போம், ஐயோ தப்பாக பேசிட்டோமோ, யோசிக்காமல் ஏதோ சொல்லிட்டோமோனு. ஆனால் நம்ம மௌனமாக இருந்திருந்தால் அந்த யோசிக்காமல் பேசுகிறோன்றதே அங்கே வராதுங்க. சில நேரங்களில் மௌனம் வந்து நமக்கு நிறைய யோசிக்க கற்றுக் கொடுக்கும். நம்ம ஒரு மணி நேரம் மௌனமாக இருந்தோன்னா நம்ம மனசுக்குள்ளே என்னென்னமோ தோணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தந்திருக்கும். அதை தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
2: அக்கா நான் மௌனமாக இருந்தேங்க.
0: ஏங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும்ல, நீங்க அங்க மௌனமா இருக்கீங்க.
2: நான் மௌனமா இருந்தேனா என்ன நினைக்கும், அதனாலதான் எங்க எங்க மௌனமா இருக்கணுமோ அங்கங்க மௌனமா இருக்கணும்க்கா. இந்த இடத்துல நான் மௌனமா இருந்தேனா நான் எப்படி பைஸ் வின் பண்ண முடியும், அதனால நான் பேசிதானே ஆகணும்.
0: ஆனா பேரே சொல்லலன்னா எதுவுமே வின் பண்ண முடியாது.
2: அதுதான், அதனாலதான்க்கா இப்ப சொல்ல போறேன். கோயம்புத்தூர்ல இருந்து மோனிகா தீபக் பேசுறேங்கக்கா.
0: சொல்லுங்க மோனிகா.
2: அதான் எந்தெந்த இடத்துல மௌனமா இருக்கணுமோ அந்தந்த இடத்துல தான்க்கா மௌனமா இருக்கணும். என்ன இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நம்ம வெளிப்படையா பேசிடணும். நல்ல தப்போ ரைட்டோ நல்லதோ கெட்டதோ நம்ம பேசிட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல பேசாம முடிட்டோமே, ஏன் நம்ம பேசாம போனோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்க்கா.
0: வணக்கம்.
3: என்னுடைய கோபத்தை தூண்டி விட்டு தூண்டுவாங்க. அத நான் உணர்ந்துட்டு அத மௌனமா இருந்துக்குவேன். அப்புறம் இந்த 10 பேர் இருக்கிற சபையில 10 பேர் பேசினாங்கன்னா அவங்க ஆளுதற்கு ஒரு கருத்து இருக்கும். நாம போய் அதை போய் ஏன் போய் நுழைஞ்சி நாம நல்லதையோ அவங்க எதிராக பேசணுங்கிறதுனால கம்மு நடைக்கும். அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல கேட்டாக்கா பதில் சொல்லுவேன், இல்லைன்னா கம்மு நடைக்கும். மௌனம் வந்து என்ன அந்த அளவுக்கு காப்பாத்துறது. பேச தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க என்ன பல பேர். ஆனா வானொலியில் நான் பேசுறது நேயர்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் என்ன உள்ளூர்ல கூட இவன் எங்க பேச போறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் மௌனம் காக்கறதுனால நான் இன்னமும் என்னுடைய
0: உண்மை அதுதான். நம்ம மௌனமா இருந்தோம்னா நம்மளே நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சுயம் எல்லாமே நம்மளே தெரிஞ்சுக்குவோம். மத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சிறப்பா சொன்னீங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில இணையம் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் ராஜேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ராஜேஸ்வரி அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்குங்கக்கா. மௌனம் சாதிக்க நம்ம என்ன சாதிச்சோம் கேக்குறீங்க? மௌனம் நிறைய சாதிக்கலாம் கா. அகிம்ச வெளியில நம்ம காந்தி தாத்தா மௌனம் இருந்ததுனால நம்ம சுதந்திரம் கிடைச்சது, கரெக்டாக்கா? அது ஒண்ணுக்கா. நம்ம குடும்பத்துல மௌனம் இருந்தா குடும்பம் உடையாம நம்ம பாத்துக்கிறோம். ஏன்னா அவங்க 4 பக்கம் ஆம்பளைங்க 4 பக்கம் போவாங்க வருவாங்க. அது நம்ம அவங்க சத்தம் போடும்போது நம்ம திருப்பி பேசக்கூடாது. அதை நம்ம கேட்டு கேட்காம நம்ம மௌனம் வந்துடணும், பேசணும். அது இப்ப நான் இப்ப தொழில் பண்றக்கா, உணவு அங்காடி வச்சிருக்கேன். இப்ப நம்ம மேலயே தப்பு இருந்தா கூட அவங்க திருப்பி சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்டு நமக்கு என்ன செய்யணும், மௌனமா வந்துடணும். சரி, அவங்க மேல தப்பு இருக்குன்னு அந்த பிள்ளை பேசாம போயிடுச்சு அப்படின்னு

0: சொல்லுவாங்க. ஆனா தொழிலுக்கு நல்லதுக்கு மௌனமா இருக்க நம்ம எது வேணா சாதிக்கலாம்.
1: சிறப்பா சொன்னீங்க. அதாவது ஒரு சண்டை நடக்கிறப்போ அந்த இடத்துல அவங்க கூட நம்மளும் நேருக்கு நேராக பேசிட்டே இருந்தால் அந்த சண்டை வளருமே தவிர, அதை நம்ம பொறுத்துட்டு மௌனமாக வந்துட்டோம் அப்படின்னா அங்கே சண்டையே இருக்காது. அந்த மாதிரி சில இடங்களில், தேவையான இடங்களில் நம்ம மௌனமாக இருந்து தான் ஆகணும். அப்படி தான் ராஜேஸ்வரி அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிமா. நேரம் 9:22. இது கொடை பன்மலை 100.5 வானவில். இன்னைக்கு வானவில் தந்திருக்கும் தலைப்பு மௌனம் தந்த பாடம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரிக்கு. சேலம் கேர் தொபர் கோமதி குப்புசாமி சகோதரி நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: நலமா இருக்கும் கோமதி அம்மா.
2: சகோதரி, ஒரு பொது இடத்துலயா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள நம்ம கணவ மனைவிக்குள்ள, மாமனாருக்குள்ள ஏதோ ஒண்ணு அவங்க சொல்லதான் செய்வாங்க. ஆனா பெரியங்கன்னா ஒண்ணு சொல்லதான் செய்வாங்க. நம்ம பொறுத்து இருந்து மௌனம் காத்து நம்ம அத மௌனமா இருந்தாதான் நிறைய சாதிக்கலாம் சகோதரி. நமக்கு வாய் இருக்குது, நான் எதா இருந்தாலும் விட மாட்டேன், பத்திரகாளி வேஷம் போட்டு ஆடணுமாவே எதையும் சாதிக்க முடியாது. மௌனமா இருந்தாமா எல்லா துறையிலுமே நம்ம ஜெயித்து காட்டலாம் சகோதரி. மௌனம் வந்து நமக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஊக்கத்துக்கு மௌனம் நமக்கு முக்கியம் சகோதரி.
1: ஒரு குழந்தைங்கிட்டயா
2: இருக்கட்டும், வீட்டுல பெரியங்கிட்ட, எங்க கணவர் என்ன சொல்லிட்டார கூட சகோதரி, நான் அமைதியா இருந்தே நான் போய் படுத்துக்குவேன், படுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தனாவே அத நிறைய அர்த்தங்களை நான் புரிஞ்சுக்குவேன். எந்த சண்டையும் இருக்காது. அப்படியே வீட்டுக்கிட்ட வந்து என்கிட்ட பேசுவாங்க சகோதரி, அதே நம்ம ஆடணும்னு வச்சுக்க, நீ என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு ஆடனாவே அது நல்லா இருக்காது கூட சகோதரி. குடும்பத்துல என்ன பிரச்சனை மேல மேலதான் வரும்.
1: சரி, நீங்க இப்ப நம்ம வீட்டுக்கார் சண்டை போடுறப்ப மௌனம் ஆயிடுறீங்க, அதுல இருந்து என்ன கண்டுபிடிப்பீங்க?
2: அதுல இருந்து வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்லதான் செய்வாங்க. நாம வந்து மனைவினாவே நம்ம மனைவிங்கிறது வீட்டை பாதுகாப்புறதுதான், குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க முன்னாடி நம்ம சத்தம் போட்டோமா குழந்தைங்க இதை கத்துக்குவாங்க. நாம புரிஞ்சு
1: பொறுமையா அமைதியா போயிடுறீங்க. அப்ப கணவர் எப்ப மாத்திக்குவாரு?
2: சொல்லுவாரு சகோதரி, எங்க கோமதியாவது நான் திட்டினா கூட எதுவும் பேச மாட்டேன், அமைதியா இருக்கோ, நானும் சைலண்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு.
1: இது எப்படி தெரியுமா இருக்கு? அவர் என்ன சொல்லுவாருனா, கோமதி நான் என்ன திட்டினாலும் அவங்க அமைதியா இருப்பாங்க, அதனால நான் திட்டிட்டே இருப்பேன், அவங்க கேட்டுட்டே இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குல்ல.
2: அதுக்கு சகோதரி எதனால திட்ட மாட்டாரு, ஏங்க நீ பேசுறது உனக்கே நியாயமா, கொஞ்ச நேரம் ஓத்தனை பண்ணி பாருங்க பொறுங்க அப்படிம்ப. அப்புறம் அவரே பொறுத்துட்டு சரிமான்னு விடுறாரு.
1: ஓ, அப்ப தேவையான இடத்துல நீங்க பேசுவீங்க, மத்த நேரம் அமைதியா, உங்க மேல தவறு இருந்தா அமைதியா இருப்பீங்க அப்படியா?
2: தவறு இருந்தாலும் இந்த இடத்துல நாம பேச வேண்டிய இடம், இது பேசுறதுக்கு அறுத்து இருக்குதானே, அந்த இடத்துல பேச வேண்டிய அறுத்து தான் மட்டும்தான் நிதானமா சொல்லுவேன், பொறுமையா சொல்லுவான். அதுக்கு ஆட விட மாட்டேன் சகோதரி. அதே மாதிரி எங்க நீங்க கொஞ்சம் ஓசன் பண்ணி பேசுங்க.
1: இங்க யாரு ஆடுறாங்க சொல்றாங்க சரியா கோமதியம்மா? அவங்கவுங்க பக்கம் நியாயத்தை சொல்லுவாங்கல்ல, அதாவது தேவையான இடத்துல நம்ம பேசித்தான் ஆகணும், தேவையில்லாத இடத்துல மௌனமா இருக்கணும், அப்படி வச்சுக்கலாம்.
2: கண்டிப்பா தேவையான.
1: சரி, நன்றிங்க. நேரம் 9:25 ஆயிருச்சு. இப்போ கோடைப்பண்பலை 100.5

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப்

0: ஹாஸ்பிடல் செந்தாமணி டோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி யாது மாஹி.
1: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?
3: பொதுவாக கிராமங்களில் பார்த்தோம்னா தரமான சாலை இல்லை, சாக்கடை இல்லை, அப்புறம் எங்களுக்கான குடிநீர் வசதி இல்லை, இப்படி எவ்வளவோ இல்லை இல்லை இல்லைன்னு நிறையா இல்லைகள் இருக்குது. அதில் அவங்களுக்கான தீர்வாக நல்லோர் வட்டம் சார்பாக என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அதை சொல்லுங்களேன்.
4: செய்துட்டே இருக்கும். எந்த கிராமத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்படைந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் வழி தெரியல சொல்கிறாங்களோ, அந்த கிராமத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கே போகிறோம், குக்கிராமத்துக்கு போகிறோம்.
2: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலசுப்ரமணியன் என்ற பாலு அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: வழங்கிய வானவில் கோடைப்பண்பலை 100.5
1: சத்யா ஏஜென்சிஸ்.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
1: சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி,
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: வழங்கும் வானவில்.
7: இனிய பண்பலை கோடை பண்பலை 100.5 இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது வானவில் நிகழ்ச்சி. நேயர்கள் அழைக்கலாம் அறிமுகம் 24 24 24, மகளிர் 24 24 29, அனைத்து நேயர்களும் வரலாம் 24 24 26 மற்றும் எண் 290 333, முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து. இன்றைய நிகழ்ச்சியில் மௌனம் தந்த பாடம். நம்ம வந்து அதிகமாக கோபப்படுறப்ப என்ன பேசுகிறோம், என்ன மறந்தோம், என்ன சொன்னோம், எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் கேட்டவங்களுக்கு அது ரொம்ப வலிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, கோவப்படாதீங்க, கோவப்படுறப்ப ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, இல்லை மௌனமாக இருந்துருங்க அப்படின்னு. அந்த மௌனம் நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னா நிறையா பேர் கடைபிடிக்கிறது இல்லை. இனியாவது அந்த மௌனம் தர பாடம் என்ன அப்படின்னா, நம்மளை விட்டு எல்லாரும் போகிறாங்க, அதனால் மௌனமாக இருந்தோம் அப்படின்னா எல்லா உறவினர்கள் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, இவங்க

0: அவங்களா கொஞ்சம் நல்லவங்க, பொறுமையானவங்க, அமைதியானவங்கன்னு சொல்லுவாங்க. அது முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ மௌனம் தந்த பாடம் சொல்லவாங்க. வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: உங்களை மாதிரியே வணக்கம் நானும் சொன்னேன் பாத்தீங்களா? சொல்லுங்க.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கணேசன் ஐயா.
1: அதாவதுங்க, மௌனம் தந்த பாடம்னா ஒரு மூலிகை மருந்து மாதிரி, தாணிக்க மாதிரிங்க அது நமக்கு. இது ஒரு நாய்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நாய் வளர்க்குறேன் நாங்க. இந்த நாய் நாலஞ்சு நாய் சேர்ந்தோட நாய் என்ன மௌனமா அப்படியே உட்காந்துக்கிறாங்க. நாய் சுத்தி குழச்சு குழச்சு பார்த்து ஓடி போகும். இதே மாதிரி நம்மள வந்து சூழல் வந்து சில நேரம் சூழல் வந்து நம்மளை பறிக்கும் போது நம்ம மௌனமா சென்னம்னா அந்த இடத்துல நம்ம மலிச்சு அந்த இடத்துல போயிடலாம். அது மாதிரி ஒரு அருது ஒரு அரு மருந்துக்கு நம்ம தெரியாமதே நிறைய பேர் கோவப்படுது. நம்ம வந்து நம்மளே நம்ம வந்து காயப்படுத்திக்கிறோம். நம்மள மற்றவங்களை காயப்படுத்து நம்ம நாமே காயப்படுத்தி கோவப்படுத்தி பிரசரம் ஏத்திக்கிறோம்.
0: ஒருவேளை பொறுமையும் மௌனமும் சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ
1: என்னங்க? அப்படி இருக்கும்போது மனுஷன் பேச உங்ககிட்ட எல்லாத்தையும் அப்படி பாலிச்சா இருக்க முடியாது. நன்றி வணக்கம்ங்க.
0: சரிங்க, நன்றிங்க. ரொம்ப புன்னகையோட இருக்காரு கணேசன் அவர்கள். இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கோவமே வராதுங்க, நான் வந்து ரொம்ப பொறுமைசாலி, யார் கோவப்பட்டாலும் நான் அதை கேட்டுட்டு கண்டுட்டும் கண்டுக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொறுமை பக்கத்தில் வந்து மௌனமும் சேர்த்தரணும் போல. இனிமேல் வந்து பொறுமையாக இருக்காங்க அப்படின்னாலே அவங்க வந்து மௌனமாக இருக்காங்கன்னு அர்த்தம் தான் போல. இப்போ இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்க்கா.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: விருதுநகர் மாவட்டத்துலேருந்து எம்மாலேருந்து திலகராஜ் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் திலகராஜ். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கேன்க்கா. மலராக்கா வரணும். பொறுமையா இருந்தா தான் அது வந்து நம்ம அந்த மவுசல எடுக்க முடியும். இன்னொரு சின்ன எனக்கா எப்படி கேட்டீங்கன்னா, திருப்பதி போய் மொட்டை போட்டு வந்தேன். விழுப்புரத்துக்கு டிக்கெட் எடுத்து டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க. அங்க விழுப்புரத்துக்கு வந்துட்டேன். என் அண்ணன் கூட பிறந்த ஆள் வந்து சிவனடியாருக்கு போயிட்டாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஒரு சிவனடியாரு ஒரு இளவத்தாள் அவர் வந்துட்டு அவர்கிட்ட, அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட பிறந்தவர்கிட்ட வந்து அவர் எங்க இருக்காரு என்னன்னு கொஞ்சம் நல்ல விசாரிக்க நான் கேட்டிருந்தேன். ஏற்கனவே எங்க ஊர் பக்கத்து ஊருக்கு வந்திருந்தாப்ல, அப்ப கேட்கும் போது ஆளை பார்த்துட்டு பேசிட்டோம் பேசவும் அப்புறம் வரேன்ட்டு விடுப்பிட்டாப்ல. அதே விழுப்புரத்துல நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் பிடிச்ச ஒரு பொறுமை வந்து நான் போய் அந்த சிவனடியார்கிட்ட கேட்கிறேன், நீ திருப்பதியில போய் மொட்டையை போட்டு வந்து என்கிட்ட வந்து நீ கேக்குறியாடான்னு சொல்லி என்னை அசிங்க தாத வார்த்தை எல்லாம் பேசினாப்ல. அங்க உள்ள ஒரு எஸ்ஏ பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்துகிட்டு அவர் அங்க இருந்து பாத்துக்கிட்டே நோட்டம் பண்ணிக்கிட்டே சிசியில பாத்துக்கிட்டே இருக்கும். வந்தோடனே இவர் ரெண்டு அடி அடிச்சோடனே அவரு விழுந்து ஓடுறாப்ல. அந்நேரம் எனக்கு மனசு தாங்கப்ப நம்ம கேட்ட தப்பா போச்சோ அப்படின்னு அன்னைக்கு நான் எதுவுமே பேசல மேடம், பேசவே கிடையாது, எதுவுமே நான் பேசல. அவ்வளவு இதுல இருந்தேன். இப்ப ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வென்றா வென்ற நிகழ்ச்சியில பொறுமையா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்க இந்த இந்த இதுல நம்ம சொல்லக்கூடாது. அவங்களா நம்மளை பிரியப்பட்டு கூப்பிடுவாங்க, உட்கார வச்சு நம்மள பேசுவாங்க. அதே மாதிரி நான் நாட்டுக்குட்டி வியாபாரம் பண்றேன், எல்லாருமே என்னை கோவப்பட்டு தான் பேசுவாங்க. சந்தைக்குள்ள போயிட்டேன்னா நம்ம குறைச்சு கேட்போம், கூட கேட்போம். அப்படியே ஒரு ஆள் என்னை அசிங்க வார்த்தையில பேசி, அப்படி இருந்து என் அக்கா அம்மையை கூட வருவாப்ல, அப்படி இருந்து என்ன சொல்லுவாப்ல, இந்த மாதிரி மாமா அவர் வயிறா வஞ்ச விடுறா பாத்துக்கிறோம்டா, பொறுமையா தான்டா வேணும், பொறுமை கடைபிடிச்சா என்னைக்கு வெள்ளலாம் மேடம். அதாவது வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கொக்கு ஏன் தண்ணிக்குள்ள இருந்தவொடனே அந்த மீன் கொக்கு கொத்துரும், அந்த மீனுக்கு காண்டிதான் அதை காத்திருக்கு. அந்த பொறுமை தான் நமக்கு வேணும். அது வகுறு நிரப்புறதுக்கு தான் அது ஐடியா பண்ணுது.
0: அதான் இன்னைக்கு நான் பொறுமை தரலையே, மௌனம்ல தந்தே.
2: மௌனமா, அதாவது மௌனம் அதான் மேடம், மௌனமா தான் இருந்தேன் நான். மௌனமா இருந்தோம்னா நம்ம வெற்றி கொள்ளலாம் மேடம். கோவப்படணும், கோவப்படுற இடத்துல படணும். மௌனமா இருந்தோம்னா நம்ம காரியத்தை என்னைக்கு இருந்தாலும் சாதிக்கலாம் மேடம். நிறைய தந்திரத்தோட காரியத்தை
0: பேசுறவங்களை விட சொல்லுவாங்க, கேட்கறவங்களுக்கு தான் வந்து ஞானம் அதிகம். ரொம்ப பேசுறவங்களை விட அது பொறுமையா கேட்கறவங்க, அமைதியா கேட்கறவங்களுக்கு தான் மனசுல நிறைய பதியும் அப்படின்னு. படபடன் பேசுறதுனால அவங்க புத்திசாலியும் இல்ல, பொறுமையா இருக்கனால இவங்க முட்டாளும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மௌனம் நமக்கு வந்து நிறைய பாடங்கள் கற்றுத்தரும். எப்பயுமே மௌனமா இருக்க கூடாது. எங்கெங்க மௌனமா இருக்கணுமோ அங்கங்க மட்டும் மௌனமா இருக்கணும். இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா. நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேங்கம்மா.
0: சொல்லுங்க.
3: அம்மா மௌனமா இருந்தனா அடுத்தவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாங்கம்மா. அதே நாம அதிகமா பேசுனா நம்மளை பத்தி அடுத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கோபத்துல வார்த்தையை கொட்டுறத விட மௌனமா இருந்தா உறவு கட்டியும் நட்பு கட்டி நல்ல பெயர் கிடைக்குமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கூட்டத்திலே இருக்கிற நம்ம கொஞ்சமா பேசும்போது பாத்தீங்கன்னா வார்த்தை வந்து சமூகத்துல வந்து நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். மௌனம் பாடம் எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னு சொன்னா, வார்த்தையில காயப்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து

0: மௌனம் வந்து குணப்படுத்தி மருந்தா நான் நினைக்கிறேங்கம்மா. நம்ம அந்த இடத்துக்கு மௌனமா இருந்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு மருந்து மாதிரி. மௌனம் வந்து பலவீனம் இல்ல, மௌனம் வந்து மலையை கூட சாய்க்கும்னு சொல்லுவாங்க. ஐயா அமைதியா இருந்து சாதிச்சிட்டாங்க அப்படின்பாங்கம்மா.
1: சரி, இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட கோபமா பேசிட்டாங்க, அந்த வார்த்தையை நம்ம கேட்டது நமக்கு வலிக்க தானே செய்யும்.
0: அம்மா அவங்களுக்கு தெம்பு இருக்குது. இப்ப நாங்க நெருஞ்சத்துல நடக்கிறதே சொல்ல, வாயில ரெண்டு பக்கம் நொற வர அளவு கூட பேசுறாங்க. இதுவும் கடந்து போக பேசினா பேசிட்டு போறாங்க. நான் பண்பலை கேட்டு நான் எவ்வளவு கோபத்தை குறைச்சுக்கிட்டு நான் எது பேசினாலும் காதலே வாங்கிக்க மாட்டேன்.
1: சரி, அப்ப மௌனமா இருக்கணும்னா சில வார்த்தைகளை காதல கேட்டுக்கணும், சில வார்த்தையை கேட்கவே கூடாது, அப்படி வச்சுக்கலாமா?
0: அது ரெண்டு கதமே கேக்குதுங்களா? அவங்க பேசுறது நம்மளுக்கு நல்லாவே கேக்குது. நான் மாமாவே எடுத்துக்கங்க, என்கிட்ட ஏதாவது சொன்னாருங்கன்னா நான் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசவே மாட்டேன். பேச மாட்டா அவரே வந்து பேசுவாரு. நம்ம மேல தப்பு இருந்ததுன்னா நம்ம கம்முன்னு இருந்துக்கிறது. அதே நம்ம தப்புலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மேல ரெண்டு மடங்க நம்ம பேசுவோம். அதனால நான் எதுவுமே பேசவே மாட்டேன். இப்ப நம்ம பண்பலை கேட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கோபத்தை குறைச்சிக்கிட்டேன்.
1: ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டீங்க போல. நல்லதுதான், இப்படிதான் இருக்கணும். நம்ம வந்து தேவையான இடத்துல தான் பேசணுங்க, தேவையில்லாத இடத்துல பேசவே கூடாது. அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நன்றிமா. நேரம் 9:38 நிகழ்ச்சிக்கு வரும் நேர்வாங்க. வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க ஐயா.
2: சிவகங்க மாவட்டம் கட்டிபோத்துல இருந்து அலகா.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கம்மா. அம்மா மௌனமா இருக்க வேண்டிய அவசியம் வந்து, நம்ம கோயிலுக்கு போறோம் பாருங்க, அந்த கோயில போய் நல்லா ரொம்ப மௌனமா அமைதியா மௌனமா இருந்து சாமி கும்பிடணும். அது முக்கியமான காரணம். நல்லா நினைச்சுக்கோங்க, கோயிலுக்கு போனோமா வந்தோமா என்னமோ சாமி கும்பிட்டு போனோமா கசாசனம் பேசணும்னு இருக்க கூடாது. கோயில போய் நல்லா மௌனம் இருந்து சாமி கும்பிடணும். அதை விட்டுட்டு ரெண்டாவது வேற ஒன்னும் ஒரு கெட்ட காரியம் போய் போற மாதிரி அங்கே போனாலும் அங்கே கொஞ்சம் அமைதி காக்கணும். அங்கே போய் நான் தான் அப்படி நான் தான் இப்படின்னு போய் பேசிக்கிட கூடாது. அந்த வீட்லயும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் என்ன பொறுத்த அளவுக்கு. மற்றபடி பொறுத்தாலும் தான் பூமி ஆழ்வான்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊருக்கு எனக்கும் பக்கத்துல அடிக்கடி சண்டை வரும். இதேவே இந்த கிழவெட்டை இருக்கிற நம்ம சண்டை போட்டு கிடக்க வேண்டிய நான் அதை விட்டுட்டு இடத்த காலி பண்ணி எஸ்காய் போயிருவேன். ஏன் போறீங்க? நம்ம காதை கேட்காம போயிட்டோம்னா பொறுமையா போயிடலாம் அப்படின்ட்டு நான் பொறுமையா போயிருவேமா, அதை கண்டுக்கிற மாட்டேன்.
1: சரி, எஸ்ஐ போயிருவீங்க, உங்க மேலதான் தப்புன்றப்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேப்பீங்களா?
2: என்னமா
1: இல்ல, உங்க மேலதான் தப்புன்னா உங்க மனைவிட்ட வந்து மன்னிப்பு கேப்பீங்களா, இல்ல அப்படியே எஸ்ஐ போயிட்டேதான் இருப்பீங்களா?
2: எப்படி
1: தெரியுமா, தேவையான இடத்துல பேசுவேன், தேவையில்லாத இடத்துல அமைதியா ஓடிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றிங்க.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: 9:42 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு மௌனம் தந்த பாடம். சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க அமைதி காக்கவும், அதாவது நூலகத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனா அங்க போய் தான் சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தேவையான இடங்கள்லாம் அமைதியாக தான் இருக்கணும். அதேமாதிரி துக்க வீடாக இருக்கட்டும், அதே கோயிலுக்கு நம்ம செல்கிறப்ப அங்கெல்லாம் அமைதியாக தான் இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு பேசிகிட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்க அமைதியாக எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தேவையான இடங்களில் மௌனம் காக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இணைப்பில் வர நேயர் வந்து மௌனம் தந்து அவங்களுக்கு என்ன தந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் கண்டுபிடி பெரியசாமி மேடம்
0: சொல்லுங்கய்யா.
1: மௌனம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொறுமைக்காக மேடம். சில இடத்துல வந்து இப்போ ஃபோன் பேசிட்டு போகிறோம் மேடம், போட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மேடம். ஒரு வயதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் மேடம், அதனால பொறுமையாக தான் மேடம் அவசியம் மேடம்.
0: பொறுமையா மௌனமா? என்ன என்ன எல்லாரும் பொறுமைன்னு சொல்றீங்களே, சொந்தக்காரங்கன்னு நான்
1: சொன்னனாலையா? ஆமாம், கண்டிப்பாக பொறுமை தான் மேடம் அவசியம் மேடம்.
0: ஓ, பொறுமையாக இருந்தால் நம்ம மௌனமாக இருப்போம். அப்படியா?
1: ஆமாம் மேடம்,
0: வார்த்தை நமக்கு வெளியே வராது.
1: எப்படியும்
0: வச்சுக்கலாம், இதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம பொறுமையாக இருந்தால் மௌனமாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் பொறுமையாக இருந்தால் எல்லாரும் மௌனமாக இருப்பாங்கல்ல, பொறுமையாக இருக்கவங்களுக்கும் சில நேரம் கோவம் வரும் இப்படி சொல்லுவாங்க.
1: அதாவது
0: புயல் வரும் அப்படின்னு. அமைதியாக இருக்கவங்க திடீர்னு பொங்குனாங்கன்னா அங்கே வந்து என்னென்னமோ நடக்கும். கோவப்படுறவங்க கூட எப்பயுமே கோவப்படுவாங்க, அது சின்னதாக தான் தெரியும். ஆனால் கோவமே படாதவங்க கோவப்பட்டாங்கன்னா பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சி கூறும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
2: அனைவருக்கும் காலை வணக்கம். தொழுதர் ஆரோக்கியசாமி, நல்லா இருக்குங்களா?
0: நலமா இருக்குங்க ஆரோக்கியசாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க.
2: மௌனம் வந்து நம்மளே வந்து உணர்ந்து கொள்ளலாம் மௌனம். அடுத்தது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், 100 ரூபாய் கொடுத்தேன் அவர்கிட்ட, 40 ரூபாய் டிக்கெட் போக, 60 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். ஆனா அவருக்கு நிறைய வச்சிருக்காரு கையில, அவர் இல்லைன்ட்டாரு. இல்ல என்ன சொன்னாருன்னா, நீங்க 25 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தரேன் அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்லல, அவர் மூஞ்ச மட்டும் பார்த்தேன். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் தான் டிராவல் பண்றோம், அவங்க வாழ்நாள் முழுவதும் அதுல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தொந்தரவு நமக்கு தெரியாது. அதனால 1 கிலோமீட்டர்லயே உணர்ந்து அந்த காசை எனக்கு கொடுத்துட்டார். நன்றிங்கம்மா.
0: இதே கேட்டுட்டே இருந்திருந்தா அவருக்கும் கோவம் வந்திருக்கும், எவ்வளோ பேரை பார்த்துட்டு இருக்கேன், சில்லறை கிடச்சோன்னா நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால தேவையான இடங்களில் நமக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே மௌனமாக இருக்கிறது மிக சிறப்பு தான். நன்றிங்க.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?
4: பொதுவாக கிராமங்களில் பார்த்தோம்னா தரமான சாலை இல்லை, சாக்கடை இல்லை, அப்புறம் எங்களுக்கான குடிநீர் வசதி இல்லை, இப்படி எவ்வளவோ இல்லை இல்லை இல்லைன்னு நிறைய இல்லைகள் இருக்குது. அதில் அவங்களுக்கான தீர்வாக நல்லோர் வட்டம் சார்பாக என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அதை சொல்லுங்களேன்.
5: செய்துக்கிட்டே இருக்கும். எந்த கிராமத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்படைந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் வழி தெரியல சொல்கிறாங்களோ, அந்த கிராமத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கே போகிறோம், குக்கிராமத்துக்கு போகிறோம்.
3: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலசுப்ரமணியன் என்ற பாலு அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு பஞ்சாயத்து பேசலாமா?

0: இந்த பாடலில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மௌனமாக இருந்தால் நமக்குள்ளே கோடி கோடி பொருட்கள் வந்து கொட்டி கிடக்குமா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே அந்த மௌனத்தினால தான். அந்த மாதிரி மௌனம் தந்த பாடம் என்னன்னு தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் தீபா. எனக்கு வந்து மௌனம் தந்த பாடத்தை விட மௌனம் தந்த பரிசு தான் சொல்லலாம் நினைக்கிறேப்பா. ஏன்னா என்னுடைய உயிர் ஆற்றலை அதிகரிச்சிருச்சுப்பா, மன அழுத்தத்தை குறைச்சிருச்சுப்பா. நான் யாருன்னு சொல்லி எனக்கும் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திய ஒரு வலுவான மெல்லிச்சை கருவிதான்ப்பா மௌனங்கிறதுப்பா. அமைதிக்காக வழிகாட்டுகின்ற ஒரு குஞ்சி ஒரு நீர் ஊற்றாதாப்பா என்னுடைய வாழ்க்கை பயணத்துல மௌனம் இருந்துச்சுப்பா. எனக்கு வந்து மன வலிமையை கொடுத்துச்சுப்பா, கோபத்தை வந்து கட்டுப்படுத்துச்சுப்பா, மன பக்குவத்தை கொடுத்து தோற்றத்துல வந்து ஒரு முகத்துல ஒரு பொலிவை கொடுத்துச்சுப்பா. நம்ம புத்தர் காந்தி இவங்களுக்கு எல்லாம் பார்க்கற தலையில சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்குல்லப்பா, அதே போல ஒரு சாத்வீக வழியில என்னை வழி நடத்தி ஆண்டோர் சான்றோர் போன்று போதனைகளை கற்பிக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றலை தான்ப்பா எனக்கு கொடுத்துச்சுப்பா. ஒரு தேன் கிண்ணம் கூட சொல்லலாம்ப்பா. இந்த நம்மையும் என்னையும்ப்பா என்னை சுற்றி உள்ளவர்களையும்ப்பா ஒரு அமைதி பூங்காக ஒரு அமைதியான ஒரு பூங்காக மாற்றியதுப்பா மௌனம். என்னுடைய மௌனத்தை பார்த்து என்னுடைய தொழிலுக்கு வந்து ஆசிரியர் தொழிலுக்கு வந்து மௌனம் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுப்பா. கற்பிக்கின்ற நேரத்துல பேசுவேன், மற்ற நேரத்துல அமைதியாக இருந்து மௌனமாக இருந்து என்னுடைய என்னோட பயிலுகின்ற என் கற்பிக்கின்ற மாணவ மாணவிகளோடு ஒரு அமைதியான ஒரு பயணத்தப்பா மேற்கொண்டேன். என்னை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிருப்பாங்க. இந்த காந்தி ஜெயந்தி நாள்ல நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து எங்களை எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்த கோடி பண்பலிக்கு கோடான கோடி நன்றிப்பா, வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நிறைய சொல்லிட்டாங்க சசிகலா அம்மா, சொன்ன எல்லாமே அந்த மௌனத்தினால கிடைச்சது தான். உண்மையை சொல்லணுன்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது நம்ம மௌனமாக இருந்து தான் ஆகணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி மன அழுத்தம் நிஜமாகவே குறையுங்க. நம்ம கோபம் குறைஞ்சாலே நம்ம மன அழுத்தம் குறைஞ்சிரும். அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு எளிய வழியே மௌனம் தான், அதை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சசிகலா அம்மா நிறையா சொல்லிட்டாங்க. இப்போ இன்னிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கத்துடன் மு பால்சாமி, தொண்டையூர் சிவகங்கை மாவட்டம். வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் பால்சாமி ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க.
2: அதாவது மௌனம் வந்து என் வாழ்க்கையில ஏற்றத்தையும் தந்திருக்கு, ஏமாற்றத்தையும் தந்திருக்கு.
0: எப்படி?
2: பிரச்சனை வரும்பொழுது கடுஞ்சொற்களை மத்தவங்க பேசும்போது நானும் கடுஞ்சொற்களை பேச மாட்டேன், மௌனம் ஆயிருவேன். அந்த வகையில என் வாழ்க்கையில ஏற்றினா அது. சில விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம ஏமாந்திருக்கேன். அது அந்த நேரத்திலே சொல்லி இருக்கணும், சொல்லாம காலம் தாழ்த்தி போனதுனால நான் பல விஷயங்கள்ல மௌனமா இருந்ததுனால ஏமாற்றத்தை சந்திருக்கேம்மா.
0: இப்பயும் அந்த மௌனமா இருந்தது உங்களுக்கு நிறைய நேரம் வந்து ஏமாற்றத்தை கொடுத்தனால வலிக்குதான் இல்ல பரவாயில்ல இனிமே சரியா நடந்துக்கோன்னு மாத்திக்கிட்டீங்களா?
2: அது நல்ல பாடத்தை கொடுத்துருக்கு உண்மையில. இது ஒரு பாடம், இது இங்க யாராட்டும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்கு.
0: சரி, சிறப்பா சொன்னீங்க. இனிமேலாவது தேவையான இடங்கள்ல பேசுங்க, தேவையில்லாத இடங்கள்ல வந்து மௌனமா இருந்துருங்க. நன்றிங்க. நேரம் வந்து 9:00.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக

0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
2: கொடைப்பெண்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்னைக்கு மௌனம் தந்த பாடம். நம்ம ஒரு திருமண நிகழ்வுக்கு முன்னாடி பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் பெண் பார்க்கும் படலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண் இப்படியே கஞ்சாடையிலே பேசுவாங்க, அதாவது மௌனமாக தான் இருப்பாங்க. கஞ்சாடையிலே பேசினோடனே மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வரைக்கும் அதை நம்ம வந்து கடைபிடிக்கிறோங்க. அதாவது ஆண்டையோ பெண்டையோ பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே அவங்க மௌனமாக இருந்தாலே மௌனமாக இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்குதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் உண்மை அதுவா அப்படின்னு கேட்டால் அதை மௌனமாக இருந்தவங்ககிட்ட தான் கேட்கணும். அந்த மாதிரி மௌனம் தந்த பாடம் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். இப்போ என்ன பில் காத்திருக்கும் நேயர்? வணக்கம்.
3: அன்பின் அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அம்மா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்கொடியில் இருந்து இக்பால். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் இக்பால் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேம்மா. இதைத்த எல்லாரும் கேட்டதா சொல்லுங்கம்மா.
2: கண்டிப்பா சொல்லிடுறேன், சொல்லுங்கம்மா.
3: மௌனம் வந்து மூணு சொல்றேம்மா. ஒண்ணு வந்து மௌனமா இருந்தா வாழ்க்கைக்கு வழி காட்டு, நல்ல வழிய காட்டுமா. மற்றொன்று மனசாட்சியில வந்து நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அந்த மனசாட்சி சொல்லுமா. அப்புறம் ரொம்ப பிரச்சனை உள்ளதை வந்து நம்ம வந்து நீதி தேவதை மாதிரி வந்து அந்த மௌனம் வந்து நம்மளுக்கு தீர்ப்பு சொல்லுமா, இதமா நல்லது. மூணு வந்து மூணையும் கடைபிடிச்ச மாதிரி வாழ்க்கையில என்னைக்குமே வந்து எந்த விதமான மன குழப்பங்களோ மன பிரச்சனைகளும் ஏற்படாதுமா.
2: கரெக்டான், நமக்கு வந்து வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய மூன்று இது அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியடிகள் சொன்னது கூட சொல்லுவாங்க, கண்ணு வாய் காது தேவையான இடங்கள்ல தான் திறந்து வைக்கணும், தேவையில்லாத இடங்கள்ல மூடி வைங்க அப்படின்னு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தினாலதான் மௌனம் தந்த பாடம்னே நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது நம்ம மௌனமா இருந்தால் எதெல்லாம் நல்லது, அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. நல்வழிப்படுத்தும் மனசாட்சி நமக்கு தட்டி எழுப்பும். அதே மாதிரி நம்ம வந்து எது நல்லது எது கெட்டது அப்படி பிரித்து பார்த்து ஒரு தீர்ப்பே கொடுத்துர்லாம் அப்படிதான் இக்பால் ஐயா சொன்னார்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
4: சிந்துக்கட்டந்தி மீனா விஜயரஜன்.
2: சொல்லுங்க மீனாமா.
4: 1000 வீர்த்து 1000 வார்த்தைகள் சாதிக்க முடியாத ஒரு மௌனம் சாதிச்சிருங்க மேடம். மௌனம்ங்கிறது மனதின் சத்தம் இல்லாத மொழி, அதற்கும் உணர்வுகள் இருக்குங்க மேடம். அதிகமா கோவப்படுத்தும் போது அறிவுரை சொல்லும் போது நான் மௌனமா உள்ள போயிருவேன். இது வந்து எதிர்ப்ப பலமாக பதிவு செய்ய உதவும் மேடம். மௌனத்தின் மூலம் பதிலடி கொடுக்கும் போது அதை எதிர்கூட பலமான அடியா இருக்குங்க மேடம். சுயமரியாதையை காப்பாற்றும் மௌனம் வந்து சிந்திக்க மாற்றலை தூண்டுங்க மேடம். மன வலிமை அதிகரிக்கும், செய்யும் செயல நேர்த்தியாக செய்ய முடியுங்க மேடம். நன்றிங்க மேடம்.
2: பரவாயில்ல. பீனா விஜயன் வந்து விஜயராஜன் சரியாம உங்க பேரு?
4: சரிங்க
2: மீனா விஜயராஜன், நிறைய சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நிறைவா வந்தாலும் சிறப்பா சொல்லிட்டீங்க. 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாதத அந்த மௌனம் ஒரே அடி அப்படி தூக்கி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நன்றிமா. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ முத்தான நேயர் தேர்வு செய்யணும். எல்லா நேயர்களுமே சிறப்பாக சொன்னீங்க, மௌனம் வந்து உங்களுக்கு என்னென்ன தரும், மற்றவங்களுக்கு என்னென்ன தரும் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்போது நம்ம நிகழ்ச்சியில் வந்து சிறப்பாக சொன்ன ஒருத்தர் வந்து தேர்வு செய்யணும்ல. நிகழ்ச்சியில் நிறைவாக பேசின மீனா விஜயராஜன் நிறையா சொன்னாங்க, 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத கூட மௌனம் சொல்லிடும், நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு. ஆனால் மீனா விஜயராஜன் வந்து ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அதனால் நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் காமலாபுரம் கணேசன் அவர் சொன்னார், நாய்க்குட்டி கூட அமைதியாக இருக்குங்க, அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு புன்னகையோட சொன்னாங்க. அந்த புன்னகையோடு அவங்க சொன்னதை கேட்குறப்பே நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளும் மௌனமாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் திண்டுக்கல் காமலாபுரம் கணேசன் இவர் தான் முத்தான நேயர், வென்றார் வென்றார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, நான் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேங்க. சத்தம் நிறைந்த உலகில் மௌனம் சொல்லும் பாடம் ஒன்றுதான். யார் நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை விட நாம் யார் என்பதை உணர்வதே முக்கியம். மௌனம் வெறுமையல்ல, அது மனம் பேசும் மொழி. அதை கேட்க தொடங்கியவுடன் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு பதில்கள் தேடாமலே கிடைத்துவிடும். தேவையான இடங்களில் முற்றுப்புள்ளி போல மௌனமும் தேவையான ஒன்றுதான். மௌனம் பேச்சை விட அழகுதான், மௌனம் பேசுவதை விட அழகுதான், மௌனம் கேட்பதை விட அழகுதான். நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: मेरा बुलबुल
1: कम ऑन माय डियर झुंझुनाखड़ी
0: वन सिप

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய வானவில்.
4: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ் நாகராஜ் மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியின் கைவண்ணம் யுவபாலா. இனி கேட்கலாம் பண்பலை வானவில். இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன் வழங்கும் பஞ்சாயத்துக்கு பேசலாமா? முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தை ஒட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையரகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் ரயில் நிலையம் அருகே உள்ள காதி கிராப்ட் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டப் பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட உள்ளதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கரு குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டை பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: கோடை பண்பலை 100.5 பஞ்சாயத்து பேசலாமா? நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலு சுப்பிரமணியன் என்ற பாலு அவர்கள் உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள். மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற மாமனிதர் பிறந்த தினம் இன்று. எளிய வாழ்க்கை முறை, சத்தியம், அகிம்சை கொள்கை, அறப்போர், பொதுமக்களுக்கான தொண்டு, இப்படி பல்வேறு மேன்மை தன்மையுடைய பரிமாணங்களை உள்ளடக்கியவர் நமது தேசப்பிதா மகாத்மா. மகாத்மா காந்தி அவர்களுடைய போற்றுதலுக்குரிய மிகப்பெரிய சித்தாந்தத்தில் ஒன்று சுயசார்பு கிராமங்கள். கிராமங்கள் என்பது அடிப்படையாக கிராம மக்களை உள்ளடக்கியதோடு மட்டுமில்லாமல் கிராம மக்கள் கிராமத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் என்ற தத்துவார்த்த சிந்தனையை கொண்டிருந்தவர் தேசப்பிதா. பஞ்சாயத்தின் குரல் கடவுளின் குரலாக கருதினார். கிராமத்தின் தேவையை கிராம மக்களே தீர்மானிக்கும் வகையில் அனைத்து கிராம மக்களையும் ஜாதி, மத, இன பேதமின்றி உள்ளடக்கிய கிராம சபை செயல்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஆண்டுக்கு குறைந்தது 4 முறை கிராம சபை கூட்டம் நடைபெறும். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், நிறைவாக அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் பிறந்த தினம். இந்த 4 நாட்களிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது மரபு. நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள் என்ற தேசத்தந்தையின் வரி நினைவுக்கு வரும் நேரம் இது. பஞ்சாயத்து பேசலாமா? மக்களுக்கான அடிப்படை பண்புகள், மக்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு, கிராம சபை குறித்த ஒரு எளிய புரிதல் வலிமையான தேசத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி. இதை முன்னோட்டமாக வைத்து இன்றைய பஞ்சாயத்து பேசலாமா நிகழ்ச்சி வளமர இருக்கிறது. செவி மடுப்போமா?
5: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். அதெல்லாம் இருக்கட்டும்பா, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம சாலையோரம் கடப்போம், சாலையோரத்தில் ஒரு குப்பை இருக்கும், அதை எடுத்து போடுவோமா வேண்டாமான்னு ஒரு கடுமையான யோசனையில் இருப்போம். சரி எடுத்து போடுவோம், என்னடா ஊர் இப்படி குப்பையாக போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம புலம்பவும் செய்வோம். என்னடா வெயில் இப்படி அடிக்குது, ஒரு மரம் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், அது எவ்வளோ அருமையாக நிழல் தரும். மக்கள் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து போடுறோம். இப்படி எக்கச்சக்க சமுதாயத்தோட நிலையை பார்த்து நம்ம ஆதங்கப்பட்டிருப்போம். அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன இருக்கும், நம்ம ஆதங்கம் நம்மை அமைதிப்படுத்தி நம்ம வேலையை பார்க்க போயிட்டே இருந்திருப்போம். இதை நான் சொல்கிறதற்கான காரணம் என்னென்னா, நம்ம சமுதாயம் தலை சிறந்த சமுதாயமாக மாறுவதற்கும் சிறந்த தேசமாக மாறுவதற்கும் ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. அந்த கட்டமைப்பு எப்படி உருவாகுது, யாரால் உருவாக்கப்படுது, இப்படி அதற்கு பின்னால் என்னென்ன இருக்குன்னா, இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியும் உங்களுக்கு இன்புறச் செய்வதற்காகவே வளம் வர இருக்குது. நான் அப்படியே பேசிகிட்டே இல்லாமல் வந்திருக்க சிறப்பு விருந்தினரை உங்கள் சார்பாக வரவேற்க ஆசைப்படுகிறேன். இதோ வரவேற்று விடலாம்.

0: கோடை பண்பலையின் நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலை சார்பாகவும் சிறப்பு விருந்தினர் ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம், என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லலாமா?
1: மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். ஆனால் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பாலு அப்படின்ற பேர் தமிழ்நாட்டில் என்னை அறிந்தவர்களுக்கு அப்படி தான் அறிமுகமாயிருக்கு. 2000ல் சென்னை கோடம்பாக்கத்தில் பாரதி ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு டீ கடை ஆரம்பித்தேன். அந்த டீ கடை ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு பாரதி ஸ்நாக்ஸ்னு பேர் வச்சதுனால அங்கே வரக்கூடிய இளைஞர்கள் பாரதியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சமூக உணர்வு அதில் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது நல்ல காரியம் பண்ணலாமேன்னு தொடங்கும்போது, அப்போது அப்துல் கலாம் அவர்கள் வந்து அதே நேரத்தில் இந்தியா விஷன் 2020 அவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பாக அந்த தகவலும் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போது இந்த நல்லோர் வட்டம் என்ற அமைப்புக்கு இந்தியா விஷன் 2020 அப்துல் கலாம் சொன்னார். கோடம்பாக்கத்தில் இந்த பாரதி ஸ்நாக்ஸ் இருந்ததுனால கோடம்பாக்கம் 2020 அப்படின்ற ஒரு அமைப்பை அப்போ நாங்கள் தொடங்கினோம். ஒரு 5-6 இளைஞர்களை வச்சுக்கிட்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு, அதன் பிறகு இது சென்னையில் பரவலாக ஆகி ஒரு 18 ஆண்டு காலம் சென்னையில் உள்ள அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூகத்துக்காக பணி செய்யக்கூடிய இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி நடந்து 1000 இளைஞர்கள் அதில் இணைய ஆரம்பித்தாங்க. 18 வருஷத்தில் அந்த 18வது வருஷத்தில் அது தமிழகத்தில் விரிவடைய ஆரம்பிச்சது. தமிழகத்தை விரிவடைந்து இன்று அது தமிழக நெடிலும் வளர்ந்து வந்திருக்கு.
0: தமிழகம் முழுவதும் வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பெயர் நீங்கள் சொல்லும்போது நல்லோர் வட்டம் அப்படின்னு சொன்னீங்க. கேட்கும் போதே மகிழ்வாக இருக்குது, நல்லோர்களுக்கான வட்டம் அப்படின்னு அதோட பொருள் புலப்படுதுன்றதை தாண்டி ஒத்த சிந்தனையுடைய நபர்கள் ஒருங்கே இணைவதற்கான களமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால் புரியறதற்கான சூழல் உருவாகுது அந்த சொல்லின் மூலமாகவே. நல்லோர் வட்டம் இந்த அமைப்பு யாருக்கானது, இதோட நோக்கம் என்ன, எதை நோக்கி செயல்படுகிறது அப்படின்றத சொல்லலாமா? முதல்ல இது யாருக்கானது அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: தொடங்கும் பொழுது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்கானதாக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. சமூகத்தில் தனக்காக தன்னையே தாண்டி இந்த சமூகம் நல்லா இருக்குன்னு நினைக்கல ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே சில மாதங்கள்லேயே இது இலக்கு வந்து அதிலேருந்து கொஞ்சம் மேம்பட்டது. அது என்ன இலக்குன்னா, அதுதான் அப்துல் கலாமுடைய இந்தியா விஷன் 2020 அப்படின்ற தகவலை தெரிஞ்ச உடனே இதை விட சிறந்த இலக்கு இருக்க முடியாது. அப்துல் கலாம் இந்தியா முழுக்க ஒரு வளர்ச்சியடைந்த வளர்ந்த நாடாக வளமூங்கிய நாடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விஷன் 2020 அவர் வந்து முன்னிறுத்தினார். அப்போது அந்த உயர்ந்த இலக்குக்கு நாமளும் பங்களிக்கிறதுக்கு இந்த நல்லோர் வட்டத்தினுடைய செயல் திட்டமாக வச்சுக்கலாம். அப்போது நம்முடைய இந்தியா முழுக்க நம்ம வேலை செய்ய முடியாது, ஆனால் நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் அதை பொறுப்பேற்றுக்கொண்டால் அப்போ இங்கே உள்ள மக்களை பயன்படுத்தி அதுக்கு பங்களிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட கோடம்பாக்கம் 2020 அப்படின்னு 2001 இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், சமூக பணி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது சில மாதங்களிலேயே உயர்ந்த இலக்கை வைத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பிச்சது. அது என்னன்னு சொன்னால், வளர்ச்சியடைந்த வளமோங்கிய இந்தியாவிற்காக கோடம்பாக்கத்தில் நமது பங்கு அப்படின்னு கோடம்பாக்கத்தினுடைய மக்கள் இதை ஏற்றுக்கொள்வதை செய்வதற்காக பல ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பித்தோம். இப்படி தான் இது ஆரம்பிச்சது. அப்போது இப்போ என்னன்னு சொன்னால், இது யாருக்கானு சொன்னால், இந்தியா கலாம் கனவை நிறைவேற்றுவதற்காக யாரெல்லாம் தயாராக இருக்குமோ அவர்களுக்கானதாக இந்த நல்லோர் வட்ட அமைப்பு இன்று செயல்பட்டு இருக்கிறது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பெலவன் இன்று முதல்.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: வசந்த் அண்ட் கோ, சரி சரி, வசந்த்
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட்.
12: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
13: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: வசந்த் அண்ட் கோ, சரி சரி, வசந்த்
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட்.
13: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன், சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
14: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பஞ்சாயத்து பேசலாமா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலு சுப்பிரமணியன் என்ற பாலு அவர்கள் உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள்.
15: சொல்லும்போது இந்த சமுதாயம் சிறப்பாக இருப்பதற்காகவும், இந்தியா தலை சிறந்த தேசமாகவும், வல்லரசு நாடாகவும் ஆவதற்கு எனக்கு ஆசை இருக்குங்க அப்படின்னா, அவங்களுக்கானது அப்படின்றது

0: சொல்லியிருக்கீங்க. இப்போ சொல்லும்போது யாருக்கானதுன்றதை தெளிவுபடுத்திட்டீங்க. இதோட நோக்கம் என்ன? நீங்கள் ஆரம்பிக்கும் போது கோடம்பாக்கம் 20-20 ஆரம்பித்தீங்க, அப்புறம் நல்லோர் வட்டம் அதற்கான பெரிய இலக்கோடு பயணிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னீங்க. இதோட நோக்கம்தான் என்ன? என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டு இதை ஆரம்பிச்சிருக்கீங்க?
1: ரொம்ப நல்ல கேள்விங்க. இன்னைக்கு என்ன இருந்தால் இந்த நாட்டில் பிரச்சனையை தீர்க்க முடியும், இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் சொன்னால், அடிப்படையில் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் உண்டாச்சுன்னா நம்ம விரும்பியபடி இந்த நாட்டை முன்னேற்றலாம், கொண்டு வரலாம். ஆகையினால அடிப்படை தேவை இந்தியாவுடைய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒருமைப்பாடை இன்றைக்கி களத்தில் கொண்டு வரணும். அதுதான் நல்லோர் வட்டத்துடைய அன்றாட செயல்திட்டமாக இருக்குது.
0: நோக்கம்னு சொல்லும்போது இரண்டு முக்கிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க, ஒற்றுமையும் ஒருமைப்பாடும்னு சொல்லி. இப்போ நல்லொரு வட்டம் துவங்கியாச்சு, அதோட நோக்கத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் எப்படி கொண்டு வர திட்டமிட்டுருக்கீங்க? ஏன்னா சொல்லும்போது மனதில் நிறைய ஆதங்கங்கள் எல்லோர் மனதிலையும் இருக்கும், இந்த சமுதாயம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு வழி இருக்கணும். இப்போ உங்களுக்கான பாதையாக இந்த ஒற்றுமை ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான பாதையை அமைச்சிருக்கீங்க நல்லோர் வட்டம் சார்பாக?
1: மகிழ்ச்சி. இந்த நாடு இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் 146 கோடி ஜனத்தொகை பேர் இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 8 கோடி பேர் இருக்காங்க. அப்துல் கலாம் சொல்கிறாரு, வளர்ச்சியடைந்த நாட்டிற்கு தேவையான தொழில்நுட்பம், நிபுணத்துவம், வசதி வாய்ப்புகள், அரசமைப்பு எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஆனால் எது தேவைன்னு சொன்னால், நல்ல எண்ணங்களுடைய ஒருங்கிணைப்பும் நல்ல செயல்களுடைய ஒருங்கிணைப்பும். இந்த ஒருங்கிணைந்த இந்த சக்திக்கு தூண்டிவிடப்பட்ட ஒரு ஆக்க சக்தியும் இருந்தால், நம்பிக்கையும் இருந்தால், இந்த ஒற்றுமை இந்த ஒருங்கிணைப்பு இந்தியாவை ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம முன்னேற்ற முடியும். அப்போ தேவை என்ன அவர் சொல்கிறார் சொன்னால், இதுதான். எல்லா வளங்களும் வாய்ப்புகளும் உலகத்திலேயே இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த எண்ண அலைகளும் செயல்களும் ஒருங்கிணைந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படி சொல்கிறார். உதாரணம் சொல்கிற பாருங்களேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய சமூக சேவைகள் இருக்காங்க. இந்த குப்பையை பற்றி நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க. இன்றைக்கி இந்த குப்பை மேலாண்மைக்காக இன்றைக்கி பல்வேறு இடங்கள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயுமே தீர்வு காண முடியல. ஏன்னா எல்லா முயற்சிகளுமே முழுமையான முயற்சியாக இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சமூக சேவைகளும் சமூக பொறுப்பாக மாறணும். அப்போ சமூக பொறுப்பாக மாறணும் சொன்னால், நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றினால் அது மிக சுலபமாக ஆகும். ஒருங்கிணைந்து பணியாற்றுகிற லாபம் என்னன்னு சொன்னால், அதை பற்றின அத்தாரிட்டியாக நாம் மாறுவோம். அந்த ஒருங்கிணைப்பை உண்டாக்குறது தான் நல்லூர் வட்டத்துடைய தலையாய பணி.
0: ஐயா, நீங்கள் சொல்லும்போது அதற்கான விஷயங்கள் புலப்படுது. அதுவும் பிரதானமாக சொல்லும்போது நோக்கத்தை துவக்கத்திலே சொல்லியிருந்தீங்க, ஒற்றுமையும் ஒருமைப்பாடும்னு. அதை செய்வதற்கு மனிதர்களுக்கு ஆக்க சக்தியை தூண்டி விடுறது தான் பிரதான நோக்கம் அப்படின்றதையும் முன்னிறுத்தியிருந்தீங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது உதாரணத்தோடையும் சொன்னீங்க, எப்படி ஒரு நீர்நிலையை சரியான முறைக்கு நம்மளால் செயல்படுத்த வைக்க முடியும், அதற்கான பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள முடியுன்றதையும் மேற்கோள் காட்டினீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆக்க சக்தியை தூண்டி விடுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நல்லோர் வட்டம் செய்யுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதற்காக எதுவும் தனித்துவமாக களம் அமைச்சிருக்கீங்களா? இப்போ தன்னார்வலர்களை எப்படி அடையாளம் காண்றீங்க? இதற்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. முதல்ல களத்தை பற்றி பேசுவோமே, எப்படி நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறீங்க? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்து வச்சுருக்கீங்க நல்லூர் வட்டத்தில்?
1: ரொம்ப அற்புதமான கேள்வி இது. ரொம்ப சந்தோஷம் அந்த கேள்வி கேட்டதுக்காக. இது வித்தியாசமான ஒரு அணுகுமுறை நல்லூர் வட்டத்தது, ரொம்ப வித்தியாசமானது. மனித குலத்துடைய நேச்சரே ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக வாழ்வது தான் வாழ்க்கை. உண்மை நிலை, யதார்த்த நிலை அது எதுன்னு சொன்னால், நம்ம யாரோடலாம் இணைந்து வாழ்கிறோமோ அது எல்லாம் சமூகம். அப்படி பார்த்தால் இந்த ஊரே சமூகம், மாநிலமே சமூகம், நாடே சமூகம், உலகமே சமூகம், அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சமே சமூகம். நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நான் நல்லா வாழ்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ அத்தனையோடு நான் ஒருங்கிணைஞ்சிருக்கேன். இது உண்மை, ஆனால் ஏற்றுக்கிறோமா, புரிஞ்சுக்கிட்டோமா, உணர்ந்தோமா, அது முக்கியம். உதாரணமாக இன்றைக்கி தினசரி எனக்கு பால் போடுற ஒரு பால் போடலைன்னா எனக்கு டீ கிடையாது. இன்றைக்கி எனக்கு உடல் ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. அந்த நேரம்

இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட போகிறேன், அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா எனக்கு உயிரே இருக்காது. அப்போ அவர் எவ்வளோ அத்தியாவசியமானவராக இருக்கார் எனக்கு. எனக்கு தினசரி நான் போகிறேன், எனக்கு கல்வியை கொடுக்குற ஆசிரியர் இருக்கார், அவர் இந்த கல்வியை எப்படி கொடுக்குறாரோ அதை போட்டு தான் எனக்கு அறிவு கிடைக்கும். இன்றைக்கி நான் நல்ல அறிவோடு கொஞ்சம் பேசுகிறேன்னு சொன்னால் யாரோ எனக்கு கொடுத்த அறிவு தான் நான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கேன். அப்போ இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்துக்கிட்டுருக்கு. இந்த உண்மையை புரிஞ்சிக்கணும், புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தோடு இணக்கமாக இரண்டரை கலந்து வாழணும். நல்லோர் வட்டம் அதை தான் முதன்மையாக கொண்டிருக்கு. அப்துல் கலாம் சொன்ன ஒரே இலக்கு வளமோங்கிய வலிமை படைத்த இந்தியா. விவேகானந்தர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார், உலகத்துக்கு வழங்கக்கூடிய பெரிய ஞானம் அந்த பொக்கிஷம் இந்தியாவுக்கு இருக்கு. உலக மக்கள் எப்படி வாழணும் அப்படின்றத இந்திய மக்கள் வாழ்ந்து உலகத்துக்கு வழிகாட்டணும், அப்போ மட்டுமே உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியும். இதுதான் விவேகானந்தர் சொன்னது. அதே விவேகானந்தர் சொன்னதை அப்துல் கலாம் செயலுக்கு கொண்டு வந்தார். அந்த விஷன் 2020 இலக்கை கொடுத்து இந்திய மக்கள் இதை கொண்டு வருவதற்காக நம்மளாம் ஒன்று சேரணும் சொன்னார். நல்லொரு வட்டம் ஒரு புதிய திட்டத்தோட, தெளிவான திட்டத்தோட இந்த பணியில் இறங்கியிருக்கு. இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் வலிமை படைத்த வளமோங்கிய இந்தியா உருவாக்குறது ஒன்று தான் என் வாழ்க்கையில் குறிக்கோள். அப்படி யாரெல்லாம் நம்புகிறீங்களோ, யார் தயாராகிறீங்களோ அவங்களாம் ஒருங்கிணையலாம். அப்போ ஒரே நேரத்தில் யார் யாருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அவர்களெல்லாம் அதில் இணைத்து கொள்ளுங்கள். உங்களை அதை இணைச்சிக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. இதன் மூலமாக என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு துறை மூலமாக, குறிப்பாக உதாரணமாக இன்றைக்கி வந்து மாணவர் துறை, பொறுப்பான மாணவர்களை நல்லோர் வட்டம் கண்டுபிடிச்சிருக்கு, உருவாக்கிட்டுருக்கு. நல்லா படிக்கக்கூடிய, ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவர்கள் வெறும் படிப்பு மட்டும் இல்லை, தனித்திறன் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. தனித்திறன் மட்டுமில்லை, நல்ல பண்புகள் உடையதாக இருக்காங்க. நல்ல பண்புகள் மட்டுமில்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. லீடர்ஷிப் குவாலிட்டி மட்டுமில்லை, இந்த சமுதாயத்தை பற்றின உணர்வும் அவங்ககிட்ட இருக்குது. இந்த 5 பண்புகளும் உள்ள மாணவர்களை ஒரு 3 மணி நேரம் ஒரு 50-60 மாணவர்களை கூட்டி உட்கார வச்சு அவங்க கூட ஒரு 2-3 மணி நேரம் கலந்துரையாடல் பண்ணி இந்த 5 பண்புகள் உள்ள மாணவர்களை கண்டுபிடிக்கிறோம், தனியாக அவங்களை எடுத்துடுறோம். இப்படி ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு 50-60 மாணவர்களை கேட்டு பெற்று அவங்களோட 3 மணி நேரம் தனியாக உட்காந்து உரையாடி அதில் 5-10 பேரை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100-100 மாணவர்களை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 100 மாணவர்களை எடுத்துட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அவங்க படிக்கிறது கூடவே கூடவே இந்த வேலையை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மாணவி, சென்னையில் 10வது படி ஒரு மாணவி. அந்த மாணவி 10வது படிக்கிறாங்க, ஆனால் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லூர் வந்தாச்சு. அந்த மாணவியுடைய தன்மை என்னென்னா, படிப்பில் 1வது 2வது ரேங்க் தான் 1. 2வது தனித்திறன் என்னென்னா கின்னஸ் ரெக்கார்டு. அந்த 8வது படிக்கும்போதே கின்னஸ் ரெக்கார்டு, இந்த ஹோலா ஹூப் அப்படின்ற அந்த ஒரு 5-6 வளையங்களை உடலில் போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது சுற்றிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, சுற்றிக்கிட்டே கையில் வந்து அந்த க்யூப் வச்சுக்கிட்டு அதை வந்து செட் பண்ணுறதுக்கே அந்த 5 வளையம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த க்யூப்பை ஒரு சில நிமிடங்களில் செட் பண்ணி அதை திக் போடுவாங்க, அது எவ்வளோ சாப்பிடும். இதில் 2 தடவை கின்னஸ் ரெக்கார்ட் தன்னைத்தானே முறியடிச்சு. 2. 3வதாக நற்பண்புகள் என்ன இருக்குன்னு சொன்னால், வீட்டில் அந்த குழந்தைக்கு பொறுப்பு உண்டு. காலையில் எழுந்து கோலம் போடுற பொறுப்பு அந்த பெண் குழந்தைது, வீட்டை பெருக்க வேண்டிய பொறுப்பு அது, வீட்டில் பொறுப்பு எடுத்துருக்கு, நல்ல பண்பு அது. ஆனால் பல பெற்றோர்கள் தான் குழந்தைய வேலை செய்ய விட மாட்டாங்க, நீ படித்தா மட்டும் போதும் இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தை வீட்டில் கோலம் போடுறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து வீட்டை அம்மா உதவியாக இருக்கிறது செய்துட்டு இருக்கு, நல்ல பண்புகள் இருக்குது. 4வதாக லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. என்ன, நல்லோர் வட்டத்தில் இன்றைக்கி சென்னையில் உள்ள இது மாதிரி மாணிக்கமானவர்களுக்கு அந்த அம்மா லீடர். ஆன்லைன் மீட்டிங் டெய்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க, தினசரி காலையில் 1/2 மணி நேரம் அந்த மாணவர்களை 1/2 மணி நேரம் சமூகத்தை பற்றி சிந்திக்க வைத்து அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் அவங்க பள்ளியில் என்ன பண்ணாங்க, அவங்க திறமை வளர்த்து என்ன பண்ணாங்க, டெய்லி அந்த மாணவர்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க லீடர்ஷிப். அதோடு கூட இன்றைக்கி சமுதாயத்தில் இதை படிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்துக்கிட்டே கூட இந்த நல்லோர் வட்டத்தில் அந்த மாணிக்கமாக நடந்ததுனால தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் அவங்க போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு 10வது மாணவி, யாருக்கு, மாணவர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நல்லூர் வட்டத்தில் 100 துறைகள் இருக்குது. ஒரு முறை மகளிர் களம் மீட்டிங் நடக்குது, மகளிர் ஒரு 100 பேர் ஒரு கேம்ப் நடக்குது. அந்த மகளிர் கேம்ப்பில் இந்த மாணவி போயிட்டு வகுப்பு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 10வது மாணவி

மாணவியே, மாணிக்க மாணவின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு, மாணிக்க மாணவ சொல்கிறோம். இப்படி இன்றைய இருக்க சூழலையே மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களை தலைவர்களாக உருவாக்கிட்டு இருக்கோம். சமுதாயத்துக்கு வழிகாட்ட, சமுதாயத்தை வழிநடத்த பயிற்சி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மாணவ பருவத்தில் கொடுக்குறோம், உன்னை சுற்றியுள்ள சமுதாயத்துக்கு நீ வழிகாட்டணும், வழிநடத்தணும், கமாண்டிங்காக இருக்கணும், அதே நேரத்தில் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு தலைமை பயிற்சியை நல்லொரு வட்டம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோ, சரி
2: சரி, வசந்த் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
5: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பஞ்சாயத்து பேசலாமா? நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலு சுப்பிரமணியன் என்ற பாலு அவர்கள் உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள்.
7: ஐயா, நீங்க சொல்லும்போது ரொம்ப உணர்ச்சியோடு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுவும் உதாரணத்தோட. இப்போ இதோட பெரிய நோக்கமாக நீங்கள் சொல்லுவது ஒற்றுமையும் ஒருமைப்பாடும். இதை நிலைநிறுத்துறதுக்காகவே நல்லோர் வட்டத்தில் ஏறக்குறைய 100 துறைகளை நிறுவியிருக்கோம். அதில் யார் யாருக்கு எந்த துறையில் நாட்டம் இருக்கோ அந்த ஒருமித்த சிந்தனைகளுடைய நபர்களை நீங்கள் ஒருங்கிணைக்கிறீங்க. அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கான பணிகளை மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை நல்ல தலைவர்களாகவும் உருவாக்குவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா பொறுப்பு பொறுப்பு பொறுப்புன்ற வார்த்தை வந்து

0: பிரதானத்துவம் அடையுது. நல்லோர் வட்டம் அப்படின்ற அமைப்பை நிறுவியிருக்கீங்க, அதோட நோக்கம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒரு சாதாரண மனிதராக உங்களோட கண்ணோட்டத்தில் பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? பொறுப்பு அதிகாரம் இது ரெண்டும் என்ன பெரிய மாற்றத்தை கொடுக்குது? இதில் பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு உண்டான பண்புகள், அதிகாரத்திற்கு உண்டான பண்புகள், இதை கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா, அது உங்களுடைய நல்லோர் வட்டத்திற்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. சொல்லுங்களேன், பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் என்ன வேற்றுமை இருக்குன்னு?
1: எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு, அவசியமான கேள்வி இது. இன்றைக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி கிராம சபை நடக்கணும் அக்டோபர் 2 இன்றைக்கி. இதையே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராம பஞ்சாயத்து ஆட்சி அதிகாரம் அது கையில் வர மாதிரி பஞ்சாயத்து நிறுவப்பட்டது. அப்போவே இது எப்படி பஞ்சாயத்து நடக்கணும்னு சொன்னால், கிராம சபை தான் அந்த பஞ்சாயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக முறை. அது கிராம சபை தான் அதை வழி நடத்தும். அது என்ன அப்படின்னா, கிராம பஞ்சாயத்து என்பது, கிராம சபை என்பது ஒரு அரசாங்கம். அது எப்படி மத்திய அரசாங்கம் இருக்கோ, மாநில அரசாங்கம் இருக்கோ, அது மாதிரி கிராம சுவராஜ்யம் அது. அது ஒரு அரசாங்கம். அது கிராம சபை எப்படி நடக்கணும்னு சொன்னால், ஆக்சுவலாக அங்கே உள்ள மக்கள் உட்கார்ந்து அந்த கிராம பஞ்சாயத்தை நடத்தணும், கிராம சபையை நடத்தணும். எப்படி பார்லிமெண்ட்டில் எம்பியெலாம் ஒன்றா சேர்ந்து விவாதம் பண்ணி ஒரு மக்களுக்கான தீர்மானத்தை கொண்டு வராங்களோ, எப்படி மாநிலத்தில் எம்எல்ஏக்கள்லாம் உட்கார்ந்து விவாதம் பண்ணி மக்கள் நன்மைக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்களோ, அதே மாதிரி இங்கே கிராமத்தில் அந்த கிராம மக்கள் 10,000 பேர் உள்ள கிராமத்தில் ஒரு 300 பேர் உட்கார்ந்து அவங்கெல்லாம் கலந்து பேசி நம்ம இன்றைக்கு கிராம சபையில் என்ன நம்ம ஊருக்கு கொண்டு வரணும், அவர்கள் கலந்து ஆலோசித்து இந்த நிதியை எதுக்கு ப்ரையாரிட்டி, எது பிரதானமாக தேவைன்னு அவங்க முடிவு பண்ணி, அவங்க முடிவு பண்ணதை கிளர்க்கை எழுத சொல்லணும். அந்த எழுதி முடித்த பிறகு இவங்க என்ன பண்ணணும், அந்த எழுதுந்து சரியாக எழுதியிருக்காருன்னு வாங்கி பார்க்கணும். அதை வாங்கி பார்த்து இவங்க கையெழுத்து போடணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் பொலவக்காளிப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 55 அந்த கிராம மக்களை கூட்டி அவங்களோட நான் பேசிகிட்டு இருந்தேன். 2 கிராம சபைக்காக அங்கே வந்து ஒருங்கிணைச்சிருந்தார் ஒரு இளைஞர், பாஸ்கர் ஒருங்கிணைச்சிருந்தார். அந்த ஊர் மக்கள் வந்தாங்க, எங்களை கிராம சபைனா என்னன்னு தெரியல, என்ன பண்ண புரியல, எங்களை வந்து அங்கே பயன்படுத்தவே முடியல, நாங்கள் என்ன கேட்டாலும் ஏதோ சொல்லி பழுப்புறாங்க, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களை கூட்டி உட்கார வச்சு இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொன்னேன். சொன்ன பிறகு அவங்க நான் கொடுத்தது என்னன்னா, உண்மையாகவே உங்களுக்கு கிராம சபை நல்லா நடக்கணும் எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொன்னால், 500 பேரை அங்கே உட்கார வைங்க. இது 1. 2, இந்த 500 பேரில் 50 பேர் நல்ல விஷயம் தெரிந்தவர்கள், அதுக்கு முன்னாடியே ஒன்று கூடுங்க. கிராம சபைக்கு முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ ஒன்று கூடுங்க. ஒன்று கூடி என்ன பேசணும், என்ன தேவைன்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. தீர்மானம் 1, தீர்மானம் 2 இப்படி நீங்கள் சொல்லி அதை படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. இதுதான் கிராம சபையுடைய. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் கிராமத்துக்கு எது அவசியம் நினைக்கிறீங்களோ நிறைவேற்றி கொள்ளலாம். நீங்கள் கேட்டீங்களே பொறுப்புணர்வுக்கும் அதிகாரத்துக்கு என்னென்னு, அதிகாரம் இல்லாத பொறுப்புணர்வு உள்ள நல்லொரு வட்டம் இன்னைக்கு கிராமம் கிராமமாக போயிட்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுதான் பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கு உள்ள வித்தியாசம்.
0: ஒரு உதாரணத்தோடையும் நீங்கள் பொறுப்புக்கும் அதிகாரத்திற்கும் உண்டான விஷயம் சொன்னீங்க. இதில் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை என்னால் கேட்க முடிந்தது, உணரவும் முடிந்தது. பொதுவாக கிராமங்களில் பார்த்தோம்னா தரமான சாலை இல்லை, சாக்கடை இல்லை, அப்புறம் எங்களுக்கான குடிநீர் வசதி இல்லை, இப்படி எவ்வளவோ இல்லை இல்லை இல்லைன்னு நிறையா இல்லைகள் இருக்குது. அதில் ஒரு கிராம சபை கூட்டமாக அதை போட்டு தீர்மானம் செய்யலாம், அதற்கான வழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நல்லோர் வட்டத்தோட பங்கு இதில் என்ன இருக்குது? நம்மளும் இல்லை இல்லை இல்லைன்னு ஆதங்கப்படுறதற்கு ஒரு மாற்றாக ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் கொண்டு வரணும்னு நல்லோர் வட்டத்தோட நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி இல்லை இல்லை இல்லைன்னு மக்கள் சொல்லும்போது அவங்களுக்கான தீர்வாக நல்லோர் வட்டம் சார்பாக என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அதை சொல்லுங்களேன்.
1: செய்துக்கிட்டே இருக்கும். எந்த கிராமத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்படைந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் வழி தெரியல சொல்கிறாங்களோ, அந்த கிராமத்துக்கு, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கே போகிறோம், குக்கிராமத்துக்கு போகிறோம், குக்கிராமத்துக்கு போகிறோம். போயிட்டு

0: அந்த உள்ள மக்கள்கிட்ட இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தால் சொன்ன நினைப்போம், அதை கேள்விப்பட்டு அடுத்த நாள் இன்னொரு ஊர் கூகுள் ஊர்னு பேர், அதே ஈரோடு மாவட்டத்தில், அங்கே போய் பேசிகிட்டு இருக்கோம். இதை ராத்திரி நடந்ததை கேள்விப்பட்டு இன்னொரு கிராமத்தில் இருந்து ஒரு 4-5 பேர் கூகுள் ஊருக்கு மறுநாள் காலையில் வந்துட்டாங்க. ஐயா எங்கள் கிராமத்துக்கு வரீங்களா, நாங்கள் ஆட்களை கேதர் பண்ணுறோம், நீங்கள் இதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த கிராம சபை விழிப்புணர்வு மாணவர்கள்ட்ட கொண்டு வரோம், மாணவர்கள் போயிட்டு கிராம சபையில் உட்காடுறாங்க, அதில் பாலர் சபை அப்படி சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் மாணவர்களே சேர்ந்து எங்கள் கிராமத்துக்கு என்ன வேணுன்றத அங்கே கிராம சபையில் உட்காந்து மாணவர்கள் போய் சொல்கிறாங்க. நல்லூர் வட்டம் யாரெல்லாம் இந்த நகர ஊராட்சி நல்லா பண்ண நினைக்கிறாங்களோ, 2 நாள் முகாம் பயிற்சி முகாம் நடக்குது, மக்களை எப்படி ஒருங்கிணைக்கணும், மக்களை எப்படி இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற வகையில் ரொம்ப நுணுக்கமான ரொம்ப ஆழமான பயிற்சி கொடுத்துட்ருக்கு. அந்த முகாம்கள் 2 நாள் கொடுத்து வந்தால் மட்டும் போதும், அவர்களுக்கு உணவு தங்கும் இடம் எல்லா ஏற்பாடும் நல்லோடு செய்து கொடுக்குது. அவர்கள் வந்து இந்த பயிற்சி பெறும். அது மாதிரி இந்த கிராம தலைவர்களுக்காக மட்டும் 12 முகாம்கள் நடந்திருக்கு இது வரைக்கும். தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு 10-15 மாவட்டங்களில் இது நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம்.
1: ஐயா நீங்கள் சொல்லும்போது அந்த அடிப்படை புரிதல், இந்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கான முதல் காரணம் என்னென்னா, இல்லை இல்லைன்னு சொல்கிற இடத்துல என்ன விஷயத்தை நல்லோர் வட்டம் கொடுக்குதுன்றதை உணர்வதற்காக தான் முன் வச்சேன். பொறுப்பு அப்படின்ற ஒரு பிரதானத்தை முன்வைக்கிது. பொறுப்பை ஏற்றுக்கிறும்போது இல்லைன்ற சொல் இல்லாமல் போயிடும் அப்படின்றதற்கான சூழலை ஏற்படுத்துகிறீங்க, அதை உணர முடியுது. இப்போ இன்னும் ஒரு விஷயம் கேட்கணுன்னா, இந்த நாடு வலிமையான வளமிக்க நாடாக மாறணுன்றது பெரிய நோக்கமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் மனதில் என்ன இருக்கும், நம்ம நாடு பெரிய நாடாக வரணும், ஆளுமை மிக்க நாடாக இருக்கணும், தன் நிறைவு உடைய நாடாக இருக்கணும், இப்படி நிறையா நம்ம தேசத்தோட வளர்ச்சிக்காக சமுதாயத்தின் மீது உள்ள வளர்ச்சிக்காக இல்லை பற்றுதலின் காரணமாக, இன்னும் உங்கள் மொழியிலேயே சொல்லணுன்னா சமுதாயத்தின் மீது உள்ள பொறுப்பின் காரணமாக எவ்வளவோ இளைஞர்கள் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடணும், பணிகளில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லோர் வட்டத்தில் எப்படி தங்களை இணைத்து கொள்ளலாம், அதற்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன வழி?
0: ரொம்ப வித்தியாசமான வழி. நல்லோர் வட்டத்தில் பொதுவாக சமூக அமைப்புகளில் என்ஜிஓஸில் இணையன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்கான சந்தாவை கட்டி அப்படி இணைவாங்க, வருஷம் வருஷம் அதை புதுப்பிப்பாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் நாம. ஆனால் நல்லோர் வட்டத்துக்கு இணைவதற்கு இந்த மாதிரி எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. அவங்க மனசில் என்னுடைய நாட்டை, இப்படி இந்திய நாட்டை குறிப்பாக தமிழகத்தில் ஒரு வலிமைப்படைத்த வளமோங்கிய ஒரு நிலவு வரணும் அப்படின்றதுக்காக நான் நினச்சிக்கிறேன்னு சொன்னால், அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், முதல்ல 100 துறைகளில் தனக்கு எது இயல்போ, தனக்கு எது ஆர்வமோ, தனக்கு எதில் வந்து நிபுணத்துவம் இருக்கோ அதில் இணைத்து கொள்ளணும். அவங்க ஒருங்கிணைந்து அந்த துறையை பற்றி ஸ்டடி பண்ணணும், அந்த துறையை பற்றி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும், அந்த துறைக்காக அங்கங்கே வேலை செய்யணும், பணி செய்யணும், அதை மேம்படுத்தணும். இப்படி தான் அதில் இணைய முடியும். அப்படி இணைந்து கொண்டவர்களும் செயல்படுறவர்களுக்கும் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாதுங்க, நிபந்தனைகள் கிடையாது. அவங்க அதில் இணைந்து ஒருங்கிணைந்து கலந்துரையாடி கலந்து ஆலோசித்து அந்த செயல்பாடுகளில் செய்யணும். அந்த துறையினுடைய ஒரு பொறுப்பாளர் இருப்பார், அவர் அந்த செயல்களையும் ஆலோசனைகளையும் ஒருங்கிணைப்பார். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் உண்டாகும். அந்த இணக்கம்தான் முக்கியம். அப்படி ஒவ்வொரு துறையிலையும் இணைந்தவர்கள், 100 துறையிலும் இணைந்தவர்கள், எல்லாருக்கும் ஒரே இலக்கு என்ன, தமிழகத்தில் நாம் இணைந்து இந்த நாட்டை எல்லா துறைகளும் நாம் வளமோங்கியதாக வலியுறுத்தியதாக உருவாக்குவோம், மக்கள் அத்தாரிட்டியாக இருப்போம், பொறுப்பேற்போம், இந்த ஒரு தன்மை தான் இதில் இணைந்த இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்.
2: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: That's right.
6: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி மாஹி.

0: நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பஞ்சாயத்து பேசலாமா? நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நல்லூர் வட்டத்தின் நிறுவனர் பாலசுப்ரமணியன் என்ற பாலு அவர்கள் உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள்.
10: அப்ப ஆர்வம் இல்லை, எந்த இளைஞனாக இருந்தாலும் இளைஞியாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷராக இருந்தாலும் வந்து இணைந்து கொள்ளலாம். அது மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லை, சந்தா இல்லை, எதுவும் இல்லை. பொறுப்பு ஏற்கக்கூடிய மனம் இருக்கிறதா, வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு கேள்வி முன்வைக்க கேட்க விரும்புகிறேன். என்னென்னா, எல்லா இயக்கமாக இருக்கட்டும் அமைப்பாக இருக்கட்டும், அதற்கு ஒரு இலக்கு, ஒரு சென்று அடையக்கூடிய பாதை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெஸ்டினேஷன் இருக்கும். இதோட பாதை இது தான். நாங்கள் போகக்கூடிய தூரத்தில் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம், இன்னும் போக வேண்டிய தூரம் இவ்வளோ இருக்குது. இந்த தூரத்தை நாங்கள் இதற்குள்ளே அடையணும், இல்லை இப்படி இதை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க?
11: ரொம்ப தெளிவாக இருக்கு.
10: ம், சொல்லுங்களேன்.
11: ரொம்ப தெளிவாக இருக்கு, அது சந்தேகமே கிடையாது. என்னன்னா, இந்த நல்லுறவுடத்துல பயணம் இலக்கை நோக்கி அல்ல, பயணமே இலக்கு. புரிஞ்சுக்கூடியதா தெரியல எனக்கு. பயணமே இலக்கு. என்ன பயணம் சொன்னால், இந்த மனித சமுதாயம் ஒருங்கிணைந்து வாழணும். அன்றாட வாழ்க்கையை நாம் ஒருங்கிணைந்து வாழணும், அதுதான் பயணம். அப்படி ஒருங்கிணைந்து வாழும் பொழுது பொறுப்போடு இருக்கணும். அன்றாட வாழ்க்கையில் ஒருங்கிணைந்து வாழ்கிறோம், பொறுப்போடு இருக்கிற அடையாளம் தான் இந்த துறைகளில் செயல்படுறது. அப்படி சமுதாயம் ஒருங்கிணைஞ்சு வாழறதை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது ஒரு அற்புதமான சமுதாயமாக இப்போது அதில் உள்ளவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 24 மணி நேரத்தில் தினசரி காலையில் 1 மணி நேரம் அதிகாலை நேரத்தில் இதில் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், பெண்கள் காலையில் எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும் பெண்களுக்கு. அந்த 1 மணி நேரம் உட்காந்து மீட்டிங் மட்டும் கேட்டுட்டு இல்லை, அவங்க சமைச்சிக்கிட்டே மீட்டிங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டை பெருக்கிட்டே மீட்டிங் கேட்டுட்ருக்காங்க. அப்போ எவ்வளோ தூரம் இதில் ஈடுபாடு இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், எவ்வளோ சிரமம் இது. ஆனால் சிரமத்தை மகிழ்ச்சியோடு செஞ்சிட்ருக்காங்க, ஆக்சண்டே ஆகிறது இல்லை அவங்க. ஏன்னா இதில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. இப்போது நல்லூர் வட்டத்தில் அக்டோபர் மாதம் 2 நிகழ்வு நடப்போகுது. 1 அக்டோபர் 15 என்னது அப்படின்னா, அப்துல் கலாமுடைய பிறந்தநாள். அப்துல் கலாம் பிறந்தநாளில் நல்லூர்வட்டம் எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க. அப்துல் கலாம் விஷன் 2020 சொன்னாருங்கள, புத்தகத்தில் இருக்குது இல்லை, அது என்னங்க ஆச்சுன்னு கேள்வி. முடிஞ்சு போச்சு, 2020 கடந்தாச்சு, அது என்னன்னு கேள்வி கேளுங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? உங்ககிட்டே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க?
10: காலம் கடந்து விட்டது, கடந்து விட்டது
11: அதை சொல்லுவீங்க. ஆனால் கடக்கவில்லை. அந்த 2020 வலிமை படைத்த வளமிங்க இந்தியாவுக்கான தொடக்கம் நாளது, வெற்றிகரமான எதிர்காலத்தை அடைவதற்கான தொடக்க நாளது. ஆகையினால கலாம் ஆண்டுன்னு ஒரு புதிய ஆண்டை 2020 அக்டோபர் 15 நல்லூர் வட்டம் தொடங்கியது. அந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும்

இளைஞர்கள் சபதம் ஏற்பார்கள். உங்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் கலாம் ஆண்டு 1 தொடக்க விழா நடந்தது. இணைய வழியாக 12 மணி நேரம் தொடர் விழா. தமிழகத்தில் உள்ள பல பெரியவர்கள் அதில் பேசுகிறாங்க. டாக்டர் மெல்சம் அண்ணாதுரை, டாக்டர் சிவதான பிள்ளை, ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், இன்னும் இந்த மாதிரி பல கல்வி நிறுவனங்கள் சார்ந்தவர்கள், தொழிலதிபர்கள், அவங்களெல்லாம் காலையிலேருந்து அதை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு அதை பதிய வச்சோம். 3வது ஆண்டு கோயம்புத்தூரில், சரவணம்பட்டியில், அதுக்கடுத்தது 4 திருச்சியில் நடந்தது, அதுக்கடுத்த ஆண்டு சென்னையில், அதுக்கடுத்த ஆண்டு மதுரையில் சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு ஈரோட்டில் சக்தி துரைசாமி மஹால், அங்கே 100 துறையில் ஏதாவது பொறுப்பேற்றவர்கள் மட்டும் அது வர முடியும். அவர்களும் கூட 1+10 ஒரு லீடர், அவர்கிட்ட அந்த துறையை சேர்ந்த 10 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு துறையும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பிடப்படுகிறது. அப்படி ஒரு நிகழ்ச்சி வரக்கூடிய 15 அக்டோபர் இன்னைக்கு ஈரோடு நடக்க போகுது. 2வது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி, கலாம் ஆண்டு 6 உச்சம் அது. நல்லோர் வட்டத்தினுடைய ஒரு புதிய ஒரு மெசேஜ் தமிழகத்துக்கு, ஏன் இந்தியாவுக்காக கூட இருக்கலாம் அது. அது என்னன்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு யாராவது ஒரு தலைவன் இருக்கணும். தலைவன் இல்லைன்னா, நாங்கள் எல்லாரும் தலைவர்கள் சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு அந்த குடும்பம் செதறி போயிருக்கோம். அடுத்த ஜென்ரேஷனில் நல்லோர் வட்டத்தால் உருவாக்கப்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள், நாங்கள்லாம் பொறுப்பு மிக்க தலைவர்களாக, அவங்க தலைவர் தன்னை சொல்லிக்க மாட்டாங்க, பொறுப்பாளர்களாக தன்னை சொல்லிக்குவாங்க. ஆனால் அவர்கள் தான் நாட்டுக்கு தலைவர்கள். அப்படிப்பட்ட 100 ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நல்லோர் வட்டம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 100 துறைகள் கூட அதில் செயல்படுவதன் மூலமாக அவர்கள் தன் தலைமைத்துவத்தை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதியருடைய அந்த வார்த்தையை நல்லோர் வட்டம் அந்த முகாம்களில் பயிற்சி கொடுக்குறோம். வெறும் பேச்சு கிடையாது, பயிற்சி. வாரந்தோறும் தினசரி பயிற்சி கொடுக்குறோம். 2 நாள் எல்லோரும் வர வச்சு 50-100 பேரை ஒரு இடம் தங்க வச்சு பயிற்சி கொடுக்குறோம், தலைமைத்துவ பயிற்சி. அதுக்கு பேர் வையத்தலைமைகள். பாரதியார் சொன்ன வையத்தலைமைகள்ன்றதான், நீங்கள் இந்த 10 பேருக்கு தலைமை தாங்க உன்னால் அந்த தன்மையோடு முடிஞ்சு சொன்னால் அதே நபர் உலகத்துக்கும் தலைமை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லொரு வட்டம் இன்றைக்கி உருவாக்கிட்டுருக்கு. ரவுண்ட் த கிளாக், நேரங்காலம் கிடையாது, அதுக்கு 24 மணி நேரமும் 365 நாளும் இந்த பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, தமிழகம் முழுக்க இயங்கிட்டுருக்கு. 2வது நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், இந்த தலைமைத்துவத்தை இன்னொரு ரூபத்தில் கொண்டு வருது. 2 அக்டோபர் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுக்கு ஒரு புதிய தலைமையை அறிமுகப்படுத்துகிறது நல்லூர் வட்டம். யார் அந்த தலைவர் அப்படின்னா, தனிநபர் இல்லை, ஒரு கூட்டு தலைமையை அறிமுகப்படுத்துது. தமிழ்நாட்டினுடைய ஒரு 100 பேர் சமுதாயத்தை செல்வாக்குள்ள சமுதாய சிந்தனையுடைய 100 பேர் ஒன்று சேர்ந்து விவாதித்து கலந்தாலோசித்து ஒரு செய்தி சொல்லுவோம், அரசாங்கம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் மக்களுக்கும் சொல்லுவோம், மக்கள் இதை செய்யணும்னு சொல்லுவோம். அப்படி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் வழிகாட்ட, வழிநடத்த ஒரு கூட்டு தலைமை நல்லூர் வட்டம் உருவாக்குகிறது. அதனுடைய முதல் படியாக 50 பிரமுகர்கள் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஈரோட்டில் சந்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே பல்வேறு துறைகளில் பிஸியாக இருக்கக்கூடியவர்கள். உதாரணமாக கோயம்புத்தூரில் ராயல் கேல் மருத்துவமனை அதனுடைய தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன், டாக்டர் மெல்சம் அண்ணாதுரை இன்றைக்கி இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு முன்னாள் சந்திராயன் நாயகன், அவர் அதில் கலந்துக்கிறார். அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய தலைவர் தங்கவேலு, அவர் அதில் கலந்துக்கிறார். இது மாதிரி இந்த 50 பேருமே இதுக்கு தயாராக இருக்காங்க. அவர்களை அன்றைக்கி சந்தித்து தமிழ்நாட்டை பற்றி முழுக்க கலந்தாலோசித்து விவாதித்து அன்னைக்கு தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு செய்தி சொல்ல இருக்காங்க. நல்லோட்டம் இந்த 50 பேரை இதுவரைக்கும் ஒன்றிணைஞ்சே கிடையாது. மாதிரி அவங்களை ஒன்றிணைய வச்சிருக்கு யாரோ சாதாரண ஆட்கள் இல்லை, மிகப்பெரிய மனிதர்களை. நம்முடைய SKM கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு நிறுவனம், ஆழியார் திருக்கோயிலுடைய தலைவர் SK மயிலானந்தம் அவர் அதில் இருக்கார். அதே மாதிரி இதுக்கு ஆசி அன்னைக்கு வர முடியாது, ஆனாலும் கூட இது நிச்சயம் நடக்கணுன்றதில் நம்முடைய கிருஷ்ணராஜ் மாணவராயர், அவர் வந்து இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு நல்லா நடக்கணும் அப்படி சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் மதிப்பு மிக்க ஒரு மாமனிதர் அவர். இப்படிப்பட்ட மனிதர்கள் 50 பேர் செலக்ட் பண்ணி அவங்கள அன்றைக்கி ஒன்று சந்திக்க வச்சு ஒரு குழுவாக அமைச்சிருக்கோம். இது இந்த 50 பேருடைய சஜஷனில் அது 100 பேர் ஆகும். ஸோ நிரந்தரமாக ஒரு 100 பேர் தமிழ்நாட்டை வழிநடத்துவார்கள். கூட்டு தலைமை செயல்பாடுகளை நல்லோடு செய்யிருக்கு. ஆக அக்டோபர் மாதத்தில் இந்த 2 நிகழ்ச்சிகள் இதனுடைய சிகரமாக இருக்குது. 25 ஆண்டு காலம் நல்ல ஓட்டம் என்ன பண்ணிச்சுன்னும் போது 100 துறைகளில் தமிழ்நாட்டில்

0: இன்றைக்கி தன்னலமற்ற உருவாக்கியிருக்கு, பொறுப்பாளரை உருவாக்கியிருக்கு, 100 துறைகளில் உதாரணங்களை உண்டாக்கியிருக்கு, அதே நேரத்தில் தமிழ்நாட்டை வழி நடத்த தலைமையும் உண்டாக்கியிருக்கு. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது. ஆகையினால் நல்லோர் வட்டம் இன்றைக்கி இதில் இணையக்கூடியவர்கள் தாமாக வந்து இணைங்கிறத வரவேற்கிறோம்.
1: அந்த இலக்குக்கான பயணத்தில் நீங்கள் தொடங்கினீங்க, ஆனால் என்னென்ன வேலைகள் செய்ய இருக்கோம் அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லும்போது சொன்னீங்க, பயணம் அதை ரசித்து போகிறது தான் எங்களோட இலக்கே அப்படின்னு சொல்லி, அது உண்மைதான்.
0: இலக்கை நோக்கி பயணம் இல்லை, பயணமே இலக்கு.
1: அதே தான், என்ஜாய் த ப்ராசஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம்.
0: வாழ்த்து அது கூட வாழ்த்து தான் வாழ்க்கையே. இந்த பிறவியில் நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னென்னா, சமுதாயமாக சேர்ந்து வாழ்வது, சமுதாயமாக முன்னேறுவது, இதுதான் நல்லூர் வட்டத்தினுடைய எல்லாமே. அது சித்தாந்தம் வச்சுக்கோங்க, கொள்கையை வச்சுக்கோ, இலக்கு என்னென்ன வச்சுக்கோங்க, சேர்ந்து ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் உள்ளவர்கள்.
1: அதில் முக்கியம் என்னென்னா, அந்த ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் தான் பிரதானமாக இருக்குது.
0: ஆமாம்,
1: இவ்வளோ நேரம் உங்களோட பேசுனதில் நல்லூர் வட்டம் சார்ந்த பயணத்தை மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக கட்டமைப்பதற்கு என்ன தேவை, அது ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா பொறுப்பு தேவைங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கான செயல்பாடுகளை நல்லூர் வட்டம் மூலமாக, நல்ல மனிதர்கள் மூலமாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. இந்த பணி நல்லா சிறக்கணும். இன்னும் ஒரு வலிமையான இந்தியாவாக, வளம் மிக்க இந்தியாவாக உருவாகுவதற்கான அனைத்து முயற்சிகளை நல்லூர் வட்டத்தோடு இணைந்து பொதுமக்களாகிய அனைவரும் பங்களித்து சிறந்த தேசத்தை உருவாக்குவோம். அதுவும் இந்த நாளில் இதை பேசுகிறதுல ரொம்ப மகிழ்வு. உங்களை சந்தித்து இவ்வளவு நேரம் உரையாடியதில் கோடை பண்பலையின் நேயர்கள் சார்பாகவும், கோடை பண்பலை சார்பாகவும் நன்றி, பல பல வணக்கம் ஐயா.
0: மகிழ்ச்சி, வணக்கம்.
2: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போறது கர்ப்ப காலத்துல வயிற்று வலி வருமா, வந்தா அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய வலிகள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வலி பிரசவ வலி. பிரசவ வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குறுக்கு எலும்புல இருந்து ஆரம்பிச்சு அடி வயிற்றுல, அதாவது தொடைகளுக்கு ரெண்டுக்கும் நடுப்புல இருக்க எலும்பு வரைக்கும் அந்த வலி வரும். அந்த வலி விட்டு விட்டு இருக்கும். அந்த வலி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியான டைம் தான் வரும், ஆனால் ரொம்ப லாங் கேப்பில் வரும். ஆனால் போக போக அந்த வலி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் குறைஞ்சிட்டே, டியூரேஷன் கூட்டிகிட்டே வரும். அதே சமயம் ரெண்டு வலிக்கும் நடப்பில் இருக்க இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படிப்பட்ட வலியை தான் நம்ம பிரசவ வலி அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் வேறு என்னென்ன வலிகள்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா, சில பேருக்கு அடி வயிற்றுலையும் தொடைக்கு நடுப்புற இருக்க பகுதியிலையும் மட்டும் பெயின் இருக்கும். இது குறிப்பாக இரண்டாவது மூன்றாவது குழந்தை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும், வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு அதிகமாக வரும், வயிறோடைய ஜவ்வுகள் ரொம்ப இழுந்து போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக வரும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, குழந்தையோட வெயிற்று கீழே இருக்கிற எலும்புக்குள்ள அமுக்கும் பொழுது அந்த இடத்துல ஏற்படுற வலி. இந்த வலி நமக்கு வந்து இந்த இடுப்பு எலும்பில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனால் வருது. அதுக்கடுத்தது, சில பெண்களுக்கு பிறப்பு உறுப்புலையும் வலிகள் ஏற்படலாம். இந்த பிறப்பு உறுப்புல இருக்கிற வலியை ரவுண்ட் லிகமெண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையிலேருந்து இந்த பிறப்பு உறுப்புல ஒரு ஜவ்வு வந்து ஒட்டும். இந்த ஜவ்வில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினால கர்ப்பப்பை விரிய விரிய இந்த ஜவ்வு இழுக்கப்படும். இந்த ஜவ்வில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினால இந்த பெயின் வருது. மூன்றாவது, வட்ட தசைகளில் ஏற்படக்கூடிய வலி. வட்ட தசைகள் அப்படின்னா ஒப்ளிக் மசில்ஸ் ஆஃப் அப்டமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசில்ஸ் வயிற்று சுற்றி இருக்கு. குழந்தையோட வெயிட் கூட கூட வயிறு விரிய விரிய இந்த மசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங்னால ஒரு விதமான வலியை ஃபீல் பண்ணுவாங்க. அது ரைட் சைட்லையும் இருக்கும், சில பேருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். குறிப்பாக லெஃப்ட் சைடில் விழா எலும்புகளுக்கு கீழே அதிகமாக இந்த வலிகளை ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு கால் நரம்புகளில் கூட வலி வரும். கால் நரம்புகளில், குறிப்பாக கால்களில், வெளிப்பகுதியில், தொடையில இந்த மாதிரியான வலிகளை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வலியிலேருந்து எப்படி நம்மளை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். குறிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறதுனால இந்த மசில்களுடைய ஸ்ட்ரெயினை நம்ம குறைக்கிறோம், அதனால வலி குறையும். அப்டமனில் ப்ரெக்னென்சி பெல்ஸ் கூட இப்போல்லாம் அவைலபிள் இருக்குது. அந்த ப்ரெக்னென்சி பெல்ஸ் போடும்போது இந்த மசிலில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையுது, அதனால வலி குறையும். வலி அதிகரிக்கக்கூடிய செயல்கள், அதாவது ஒரு சில பேருக்கு பெயின் வந்து நடந்தால் வரும், நின்னா வரும், கால் தூக்கி வச்சு படியில் ஏறினா வரும், அப்படி ஏதாவது காரணங்கள் இருந்தால் அந்த வேலைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. வசதியான லூஸான ஆடைகள் போடுறதுனால இந்த வலிகள் குறையும். மசாஜ் பண்ணலாம், வயிற்றுல மசாஜ் பண்ணும்போது இந்த மசில்களுக்குடைய ஸ்டெயின்ஸ் குறையலாம். ஹார்ட்

வாட்டர் கம்ப்ரெஷன், அதாவது சுடுதண்ணி பை வச்சு நம்ம முதுகு தண்டுவட வலி, வயிற்றில் இருக்கக்கூடிய வலிகளை குறைச்சிக்கலாம். ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் பார்த்துக்கணும். குறுக்கெலும்புலேருந்து ஆரம்பித்து இடுப்பு எலும்புக்குள்ளே, அதாவது தொடைக்கு நடுப்பில் இருக்கக்கூடிய எலும்பில் வரக்கூடிய வலி குறிப்பாக 37 வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த பெயினை கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு குறை மாத பிரசவத்துக்கான வழியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். பெயினோட இன்டென்சிட்டி கம்மியாக தானே இருக்குது, அதனால இது பிரசவ வழியாக இருக்காது அப்படின்னு வீட்லேயே இருந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குறை மாத வலியோட பிரசவ வலியோட நல்லா கர்ப்பப்பை வாய் திறந்தக்கப்புறம் டாக்டர்கிட்ட வருவாங்க. அப்படி வந்தால் அதனால் எந்த யூஸும் கிடையாது. குறை மாதம் குழந்தை நல்லது கிடையாது, குழந்தைக்கும் நல்லது கிடையாது, அம்மாவுக்கும் அதுக்கு பெட்டர் கிடையாது. அதனால குறை மாத குழந்தை பிறப்பதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான வழிகள் இருந்தா நீங்க உடனே டாக்டர் போய் கவனிக்கணும், பார்க்கணும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம்

0: இலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயர் அதிகாரிகள் உட்பட 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதிகிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டப் பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தே ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: Vincent & Co.
1: வணக்கம் நேயர்களே. நிலவை தேடும் இரவாக, மலையை தேடும் மண்ணாக, மலரை தேடும் தேனியாக, நேயர்களின் அன்பை தேடி வருகிறது கோடை பண்பலை. 100.5 தேடி வரும் பண்பலை. இன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து நேயர்களை சந்திக்கின்றார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
2: சித்திக்கும் தேன் தமிழ் வணக்கம் நேயர்களே. கவிதை பேசும் மலர் செடிகள், மலர்களின் கவிதையை ரசிக்கும் வண்ணத்து பூச்சிகள், புன்னகை ஓவியம் தீட்டி பூமியை அழகு சோலையாக மாற்றியுள்ள பசுமையான மரங்கள் ஆகியவற்றிற்கிடையே கலந்து ராக தேவதை நம் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி முன்னமே சொன்ன மாதிரி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து வர காத்துட்டு இருக்கு. நிறைய இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படின்றனால குட்டி செல்லங்கள் எல்லாம் இங்க இருக்காங்க. கோயில் மிக அருகிலிருந்து நிகழ்ச்சி வர காத்துட்டு இருக்கு. இங்க குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு நிறைய பேர் இருந்தாங்க, அவங்ககிட்ட எல்லாம் முதல்ல நம்ம பேசிடலாம். வணக்கம். ஒரே புன்னகை, தோழிகளுக்குள்ள ஏதேதோ சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த புன்னகையோட அவங்க பேர் என்னன்னு கேட்டலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: டி சிவாலி.
2: சிவாலி, என்ன நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன சொல்லி சொல்லி சிரிக்கிறீங்க? எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கும் சிரிப்பு தான் வருது. சரி சிவாலி, என்ன படிக்கிறீங்க?
3: 68.
2: எங்க படிக்கிறீங்க?
3: வித்யாசாகர் ஸ்கூல்.
2: சரி, நீங்க குறும்பெல்லாம் பண்ணவே மாட்டீங்களா? அமைதியாவே இருப்பீங்களாமா? அப்படியா? குறும் பண்ணுவீங்களா மாட்டீங்களா?
3: கொஞ்சம் பண்ணுவேன்.
2: கொஞ்சம் பண்ணுவீங்க, எப்படி பொய் சொல்றது? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அண்ணா, எங்க அப்பா, எங்க அம்மா.
2: சரி, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அண்ணா பேரு?
3: அப்பா பேரு பிரபாகர், அண்ணா பேரு ஆதேஷ், அம்மா பேரு திவ்யா.
2: சரி, அண்ணன் என்ன படிக்கிறாங்க?
3: அண்ணா 10th படிக்கிறாங்க.
2: சரி, நீங்க எல்லாருமா சேர்ந்து இங்க விளையாண்டுட்டு இருந்தீங்களே, என்ன விளையாண்டு இருந்தீங்க? தினமும் அப்படிதான் விளையாடுங்களா? லீவ் இருக்கும் பொழுதெல்லாம் ஏதோ சமையல் செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன போட்டு சமையல் செஞ்சீங்க? சும்மா விளையாட்டு சமையல் அது. ஏதோ இலையெல்லாம் போட்டிருந்தீங்க கரெக்டா? பொம்மை எல்லாம் நிறைய வச்சிருந்தீங்க. ஆமா, ஸ்கூல் பேக் எல்லாம் வச்சிருந்தீங்களே பக்கத்துல, ஸ்கூல் பேக் இன்னைக்கு வச்சு விளையாண்டு இருப்பீங்களா? படிக்கிறது அப்பப்ப விளையாண்ட நேரம் போக அப்படியா?
3: கொஞ்ச நேரம் ஹோம்வொர்க்
2: பாருங்க. நல்ல சமத்தான பொண்ணு சிவாலி. சரி, நீங்க என்ன, உங்களுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமா?
3: கொஞ்சம்.
2: சரி பாடுங்களே, நாங்க கேக்குறோம் அந்த கொஞ்சம் எப்படி பாடுவீங்க அப்படின்ட்டு. என்ன பாட்டு பாடுறீங்க? ஏதாவது ரைம் சொல்றீங்களா இல்லீனா? புன்னகையோட அப்படியே சொல்றாங்க. வாங்க, சிவாலியோட ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்காங்க. உங்க பேர் என்ன? நவ்யாஸ்ரீ. என்ன, நீங்க நீங்களாவது சொல்லுங்க. எல்லாம் சிரிச்சுட்டே இருந்தீங்களே, என்ன நகைச்சுவை சொல்லி சிரிச்சீங்களா?
3: விளையாண்டுட்டு இருந்தோம்,
2: அதனால சிரிப்பு வந்துருச்சு. சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: நான் 5th ஸ்டாண்டர்ட். ஏ,
2: நீங்களும் சிவாலி ஒரே ஸ்கூல்ல படிக்கிறீங்களா?
3: இல்ல, நான் வாணி வித்யாலய்.
2: சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அப்பா, அம்மா, அக்கா.
2: சரி, அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
3: எங்க அப்பா பேரு ராஜரத்னம், எங்க அம்மா பேர் கலைச்செல்வி, எங்க அக்கா பேரு பிரியதர்ஷினி.
2: பிரியதர்ஷினி அக்கா என்ன பண்றாங்க?
3: வேலைக்கு போறாங்க.
2: சரி, உங்க ஊர் பேரை நீங்க சொல்லுங்களே ஒரு முறை.
3: வருதம்பட்டி.
2: உங்களுக்கு உங்க ஊர் பிடிக்குமா? ரொம்ப.
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஏன் பிடிக்கும்?
3: ஏன்னா இங்க நிறைய செடியெல்லாம் இருக்கு.
2: சரிங்களே, இப்ப கோயில் சுத்தி கூட எவ்வளவு அழகழகான செடி இருக்கு. ஒரு செடியில பார்த்தோம்னா நிறைய பூக்கள், அதுக்கு பக்கத்துல இன்னொரு செடியிலும் மஞ்சள் வண்ணத்துல, அத மஞ்சள் வண்ணம்னு சொல்றதா, ஆரஞ்சுன்னு சொல்றதா, அப்படி சந்தன கலர்ல அப்படியே அழகா பூ நிறைஞ்சு இருக்கு. பிங்க் கலர்ல வேற பூவெல்லாம் செடி வழியா இருக்கு.

0: இதே மாதிரி உங்க ஊர் ஃபுல்லாவே பார்த்தோம்னா நிறைய மரங்கள், அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுடைய இன்னொரு தோழி இருக்காங்களே, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சஸ்மிதா.
0: சஸ்மிதா, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, தாத்தா, மாமா.
0: சரி, அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. நீங்க பேசுறது அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, அவங்க யாரும் வரல தானுங்க?
1: இல்ல, அப்பா பேரு சதீஷ்குமார், அம்மா பேரு கனகலட்சுமி, மாமா பேரு அன்பழகன், தாத்தா பேரு நடேசன்.
0: சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க, எங்க படிக்கிறீங்க?
1: 9th B படிக்கிறேன். இங்க சின்ன கவர்னர் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன்.
0: சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
1: கிரிமினல் லாயர் ஆகணும்.
0: அந்த அளவுக்கு நல்லா பேசுவீங்க, அப்ப பேச்சு போட்டி எல்லாம் கலந்துக்குவீங்களா? சரி, என்ன லாயர் தான் நிறைய பேசணும் இல்லையா? உங்ககிட்ட யார் கொண்டு வந்து கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக என்ன சொல்றது, அவங்க பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது வாதாடி அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சு தரணும். சரி, வாழ்த்துக்கள், உங்க ஆசை நிறைவேறட்டும். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப அமைதியா இருப்பீங்களா?
2: ஆமாங்க.
0: நீங்க இதே ஊர் தாங்களா?
2: இதே ஊர் தாங்க.
0: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: நானு, எங்க வீட்டுக்காரர், எங்க பசங்க.
0: சரி, உங்க பசங்க பேர்லாம் சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லுங்க.
2: எங்க வீட்டுக்காரர் பேர் பிரபாகரன், எங்க பொண்ணு பேரு சிவாலி, பையன் பேர் ஆதேஷ்.
0: ஓ, முதல்ல பேசுன சிவாலி உங்க பொண்ணுங்களா? சரி, நீங்க என்ன வேலை செய்யறீங்க?
2: நான் அக்ரி ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சேலம்.
0: இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படின்னு?
2: லீவுனால வீட்டுல இருக்கேன்.
0: சரி, இப்ப அலுவலகத்துல இருக்கும் பொழுது நீங்க இவ்வளவு அமைதியா தான் இருப்பீங்களா?
2: யார்ட்டையும் பேச மாட்டேன்,
0: யார் மேலயுமே கோச்சுக்கவும் மாட்டீங்க?
2: பண்ண மாட்டேன்.
0: சரிங்க, என்ன ரொம்ப அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கீங்க. இன்னொரு நேயரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ராதா.
0: ராதா, என்ன செய்யறீங்க?
3: விவசாயம்.
0: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: நானும் பையன், மருமகன், அச்சன்.
0: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
3: கருப்புசாமி, சரவணகுமார், சௌமியா.
0: அவங்க எல்லாம் இப்ப வரலீங்களா இங்க பேசுறதுக்கு?
3: வந்திருக்காங்க, பையன் வந்திருக்காங்க.
0: பையன் வந்திருக்காரு, ஆனா இங்க பக்கத்துல வரல. சரி, அடுத்த இதுல அவங்ககிட்ட பேசிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே அழகா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து வந்துட்டு இருக்கு. கோடை பண்பலை 100.5 இப்போது

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவின் வசந்தா இசையில் அன்பு லவன் இன்று முதல்.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக்பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd அண்ட் 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: நம் கோடை பண்பலையின் உறுப்பிலே ஐந்தில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ராஜா மேம்.
0: ஓ, இங்கிலீஷ்லதான் பேசுறீங்களா? எல்லா மொழியும் கலந்து பேசுறது. சரி, நீங்க எந்த ஊரு?
1: நீங்க
0: சரி, அவங்க எல்லாம் எந்த ஊர்?
1: மேடம் ஒருத்தர் வந்து எடப்பாடி, இன்னொருத்தர் ஓமலூர். அப்போ இன்னொருத்தர் ஓமலூர் மேடம்.
0: எல்லாம் ஓமலூர் எடப்பாடி பகுதிகள் அப்படியே உங்களை பார்த்து அங்கிருந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எங்க பேரையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கோம்.
1: ஆமா மேடம், போயிட்டு இருக்கோம் மேடம்.
0: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
1: டாடி, மம்மி,

0: என்ன படிச்சிருக்கீங்க? ஆங்கிலம் படிச்சிருக்கீங்க. பாருங்க, நீங்க என்ன கேட்கணும், என்ன படிச்சீங்க அப்படின்னு, அதனாலயே நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாருங்களே, அந்த படிப்பு துறையில இருக்கிற அந்த கவனம், நான் எந்த வேலைக்கு வந்தாலும் நான் என்னுடைய துறை சார்ந்த அந்த மொழியை பயன்படுத்துவேன் அப்படின்னு பயன்படுத்துறீங்க. சரிங்க, வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசை?
1: மேனேஜர் போகணும்,
0: ஒரு மேலாளர் ஆகணும். எந்த துறைக்கு போனாலும் நிறைய பேர்த்திட்ட வந்து அப்படியே எப்படி நீங்க மேனேஜர் ஆயிட்டீங்கன்னு வைங்க, எல்லாத்தையும் அன்பா பேசி வேலை வாங்குவீங்களா? ரொம்ப கடுமையா நடந்துக்கீங்களா?
1: அன்பாதான் பேசுவாங்க,
0: அன்பாதான் பேசுவீங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உள்ளாத மனத்துல ஏதோ சாங் போடுவோம்.
0: ஏதோ ஒரு சாங் போட்டுருலாம். சரி, நீங்க பாட்டு பாடுவீங்களா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. இன்னும் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் குட்டி செல்லம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நிதிஷ்.
0: நிதிஷ், என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சரி, உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்ட்டு ஆசை?
2: டாக்டர்.
0: டாக்டர் ஆகணும். சரி, வாழ்த்துக்கள். இன்னும் உங்க வீட்டுல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க தானே? அம்மா கூட வந்திருக்கீங்களா? அம்மாட்ட எல்லாம் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் பவித்ரா. நீங்க இதே ஊர் தாங்க?
3: இதே ஊர் தாங்க. வரதம்பட்டி. நாங்க சாமி கும்பலான் கோவிலுக்கு வந்தோம், எதிர்த்து உங்களை மீட் பண்ணோம்.
0: பாத்தீங்களா, நீங்க சாமி கும்பிட வந்த இடத்துல கோடை பண்பலையும் உங்களை தேடி வந்துருச்சு. சரி, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: சரி, இன்னும் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி.
0: பாப்பா இங்க வந்திருக்காங்களா? சரி, பாப்பாட்ட பேசிடுவோம். கணவரோட பேர் சொல்லுங்க.
3: அவர் ஆறுமுகம், பஸ் டிரைவரா போறாரு.
0: சரிங்க, மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர்?
4: வணக்கங்க, தங்கமணி.
0: நீங்க உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி எல்லாம் இருக்காங்க.
0: உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
4: சுந்தரம், சௌந்தர்யா, விமல்.
0: இங்க கோயிலுக்கு அருகாமையிலயும் உங்க வீடு இருக்குங்களா? எங்க இருக்கு?
4: கொஞ்சம் உள்ள இருக்கு.
0: சரிங்க, மகிழ்ச்சி. இன்னும் பாப்பா இருக்காங்க, அந்த பாப்பாட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்?
5: சாத்விகா.
0: சாத்விகா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
5: ஃபிஃப்த்.
0: ஃபிஃப்த் படிக்கிறீங்களா? எந்த எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
5: எஸ்எல்.
0: உங்களுக்கு சாத்விகாக்கு என்ன ஆகணும்னு ஆசை எதிர்காலத்துல?
5: டீச்சர்.
0: டீச்சர் ஆகணும். சரி, எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கும்? அது என்ன, எல்லா பாடமும் அப்படிதானே? சரி, வாழ்த்துக்கள், உங்க ஆசை நிறைவேறட்டும். கோடி பண்பலை 100.5 இப்போது.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கோ.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி யாது மாஹி.
1: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க ரொம்ப அழகான ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஊர். அங்கங்க பார்த்தோம்னா தென்னை மரங்கள், கரும்பு, அப்புறம் நிறைய காய்கறி செடிகள் இதெல்லாம் பயிரிட்டு ரொம்பவே அழகா இருக்கு. பூச்செடிகள் திருமண பக்கம் எல்லாம் இருக்கு. வாழை மரங்கள், நல்ல விவசாய நிலங்கள் நிறைந்த பூமி. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கவிதா.
2: கவிதா, நீங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க பேசுறதுக்காக. சாமி வந்து கும்பிட்டு அப்படியே பக்தி மையத்தோட நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க இதே ஊரா?
3: ஆமா, இதே ஊர் தான்.
2: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரரு, 2 பசங்க.
2: உங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
3: எங்க வீட்டுக்காரர் பேர் ராமச்சந்திரன், தரணிஸ், பிரஜித்.
2: பசங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க?
3: பெரிய பையன் காலேஜ் போற 2nd இயர், சின்ன பையன் 10th போறேன்.
2: சரிங்க, நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: வீட்டுல
2: தான் இருக்கீங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: கனகா.
2: கனகா, நீங்க ரொம்ப நேரமா வரே வரே

0: அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க நண்பர்கள் எல்லாம் உங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஒரே பரபரப்பா வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்களா இருக்கீங்க. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அண்ணா, பாப்பா, நானும் ஹஸ்பண்ட்.
0: பாப்பா என்ன பண்றாங்க?
1: சயின்ஸ் படிக்கிறாங்க.
0: சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. பாப்பா இப்ப வீட்டுல இருக்காங்களா?
1: அவ வந்து பேசு.
0: ஓ, பாப்பா பேசினாங்க. அவங்க பேர் என்ன?
1: சஸ்மிதா.
0: ஓ, சஸ்மிதா. ஓ, முன்னாடியே வந்து பேசிட்டாங்க. நீங்க தான் வரக்கு இவ்வளவு நேரம். சரி, வீட்டுல என்ன வேலை செய்யறாங்க?
1: அவங்க இது லேட் பண்றீங்க எனக்கு
0: வேலைக்கு. இன்னைக்கும் பணி இருக்குங்களா? சரி, நீங்க ஓய்வு நேரங்கள்ல என்னெல்லாம் செய்வீங்க?
1: நான் படுத்து தூங்குவேன்.
0: பாருங்க எவ்வளோ இதா. இல்ல, அது போக ஓய்வு நேரங்கள் எல்லாம் கிடைச்சா ஏதாவது வேலை செய்யறது? அந்த
1: வீட்டுலதான் இருக்கேன், வேற எந்த
0: வேலை. சரி, இப்ப பாப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னு வைங்களே, இப்ப அவங்களுக்கு ஏதாவது படிக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கற அந்த மாதிரி
1: அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன்.
0: சொல்லி
1: கொடுப்பேன், டவுட் கேட்டானா சொல்லி கொடுப்பேன்.
0: பாருங்க அந்த அளவுக்கு நல்லா பாப்பாவை. சரி, பாப்பாவை எதிர்காலத்துல என்னவா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கு?
1: அவளோட விருப்பம் தான்,
0: பாப்பாவோட விருப்பம் தான் உங்களுக்கும். சரிங்க, மகிழ்ச்சி கோடை பண்பலையின் உறுப்பிலை ஐந்தில் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக
2: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
3: இந்தியா

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: சோலை வண்ணமையில் நம் கோடை பண்பலை 100.5 ரசித்து கொண்டிருக்கிறோம். தேடி வரும் பண்பலை, இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக குறும்பே பண்ணாத ஒரு குட்டி செல்லம், இன்னும் நிறைய நேயர்களும் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். இங்க வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. தள்ளி தள்ளி போக கூடாது, சரியா? உங்க பேர் என்ன?
5: விஷால்.
4: விஷால், என்ன படிக்கிறீங்க?
5: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
4: நீங்க குறும்பு எல்லாம் பண்ணவே மாட்டீங்களா? குறும்பு பண்ணுவீங்களா? அமைதியா தான் இருப்பீங்க. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் சொல்லுங்க. விஷால்,
5: பிரஜந்தன், தனு, சஞ்சய், ஹர்ஷன்.
4: சரி, எல்லாருமா சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
5: ஃபுட்பால்.
4: சரி, உங்களுக்கு விளையாட்டு பிடிக்குமா? விஷாலுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசை?
5: சயின்டிஸ்ட்.
4: சயின்டிஸ்டா? என்ன மாதிரி எல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுவீங்களா? சரி, என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணலாம்னு ஏதாவது உங்க மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்படி மனசுக்குள்ள ஏதாவது ஆசை இருக்கா, அத சொல்லுங்களே.
5: எதுவும் இல்ல.
4: இனிமேல் தான் யோசிப்பீங்க பாருங்களே. ஏன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்துச்சு? அதுக்கும் மௌனமா யோசிக்கிறீங்க? ஏன் நம்மளுக்கு அந்த ஆசை வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்களே, எப்படி வந்துச்சு உங்களுக்கு அந்த ஆசை?
5: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வேற வேற சொன்னாங்க, அதனால எனக்கு இது மாதிரி வந்துச்சு.
4: அவங்கெல்லாம் நிறைய வெவ்வேறு என்னமோ சொல்றாங்க, நம்ம சயின்டிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. சரி, நீங்க எங்களுக்காக ஏதாவது ரைம்ஸோ திருக்குறளே சொல்லுங்களேன், நாங்க கேட்கறோம். விஷால், எப்படி சொல்வீங்க அப்படின்னு பாருங்க. அம்மா பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, திருக்குறள் சொல்லுங்கன்ட்டு. நீங்க யோசிச்சு வைக்கிறீங்க, நாங்க அம்மாட்ட பேசிட்டு வரோம், சரியா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: ரேவதி.
4: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
6: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கேன்.
4: சரி, ஏன்னா நாங்க முன்ன இருந்து நிகழ்ச்சி தொடங்கினதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், வருதம்பட்டி ரொம்ப பசுமையான ஊரா இருக்கு. நீங்க என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க?
6: நாங்க வந்து காட்டு வேலை தான் செஞ்சிட்டு இருக்கோம்.
4: விவசாயம் தான். ஏன் நான் அதை கேக்குறேன் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் பயிரிட்டு இருக்கீங்க உங்க தோட்டத்துல, அதை சொல்லுங்க.
6: தோட்டத்துல இருந்து வாழை மரம், கரும்பு, இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கோம்.
4: என்ன அவ்வளவு பசுமை இங்க பார்க்கும் பொழுது, எல்லா இடங்கள்லயுமே இந்த ஊர்ல இருந்து பார்க்கும் பொழுது சங்ககிரி மலை நல்லா ரொம்ப அழகா காட்சி தருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மங்கமலை சொல்வீங்களா?
6: மங்கமலை,
4: அங்க கோயில் கூட இருக்கு. சங்ககிரி மலையிலயும் கோயில் இருக்கு,
6: மங்கமலையிலயும் கோயில் இருக்கு.
4: அதுவும் புரட்டாசி மாதம் அப்படின்னா மங்கமலை, எல்லாரும்
6: மங்கமலையில எல்லாம் சாமி கும்பிடுவாங்க, நிறைய பொங்கல் வைப்பாங்க, நிறைய அபிஷேகங்கள் இதெல்லாம் நடக்கும்.
4: சரி, இன்னும் இந்த வருதம்பட்டியோட சிறப்புகள் அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது உங்க மனசுக்குள்ள ஏதாவது தோணி இருக்கா?
6: வேற என்ன சொல்ல,
4: விவசாய தொழில்
6: தான், அப்புறம் வேற எதுவும் இல்ல.
4: சரி, உங்க வீட்டுல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க?
6: வீட்டுல வீட்டுக்காரர் இருக்காரு, மாமியா, பையன் எல்லாம் இருக்கும்.
4: சரி, அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க. தம்பி தான் பேசிட்டா அப்படி விஷால். உங்க வீட்டுக்காரோட பேர்?
6: வீட்டுக்கார பேர் செந்தில்ராஜன், மாமியா பேர் செல்லம்மாள். வீட்டுல 4 பேர் இருக்கிறோம்.
4: அம்மா எங்க இப்ப இருக்காங்க?
6: காட்டுலதான் சீமார் உரிப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் வேலை. காங்க
4: இயற்கையோட இயற்கையா சேர்ந்து தென்னை மரங்கள்ல இருக்கிற அந்த பட்டையெல்லாம் எடுத்து அந்த இதை உரிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, மகிழ்ச்சி. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேயரும் காத்துட்டு இருக்காங்க. விஷால் வேற

0: வந்த பொழுது பையில ஏதோ வச்சிருந்தாரு, என்ன வச்சிருக்காரு விஷால், எங்க ஓடினாரு அப்படின்ட்டு தெரியல. பையில அந்த மயில் இறகுகள் கீழே விழுந்து கிடக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சௌமியா.
0: சௌமியா, அப்படியே ரொம்ப ஆர்வமா வேகமா வந்திருப்பீங்களாட்ட இருக்கு.
1: ஆமாங்க.
0: சரி சௌமியா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நானும் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க.
0: சௌமியா, நீங்க பாட்டெல்லாம் நல்லா பாடுவீங்களாமே? அப்படியா? நீங்க தலையசிட்டு எல்லாருக்கும் கேட்காது, பாட மாட்டீங்க, கை மட்டும் அசைச்சு கட்டுறாங்க. சரி, கோடை பண்பலையில உங்களுக்காக பாட சொல்லிடலாம், பாடல் வருது, கேட்டுடலாம் நான்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வரதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நிறைய பேர் அப்படியே பேச விருப்பப்படுறாங்க, வராங்க, ஆனாலும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புன்னகையோட தள்ளி போறதும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன பேசின விஷால் வேற நம்மளுக்காக திருக்குறள் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்டையும் கேட்கலாம். பாடல் வேற வேணும் அப்படின்னு சொல்லி சௌமியா முன்னையே பேசுவாங்க, ஆனா எனக்கு ஒரு இன்னொரு பாடல் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் பேசிடலாம். சௌமியா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் அப்படின்னு சொல்லுங்க.
2: என்ன ஆசை மசந்து சோறு கொண்டு போற பிள்ளை சாங்.
1: நாங்க முன்னையும் உங்ககிட்ட கேட்டோம் இல்லையா, நீங்க பாடுவீங்களா அப்படின்ட்டு. இந்த பாடல் பாடுவீங்களா நீங்க?
2: பாட தெரியாதுங்க.
1: பொய் தானே சொல்றீங்க, நீங்க நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்களே, பாட மாட்டீங்களா?
2: இல்லைங்க.
1: சரி, இன்னொரு நேயர் நம்ம கிட்ட இப்ப பேச போறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் சோனியா.
1: சோனியா, நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க வீட்டுல அம்மா, அப்பா, நான் 3 பேர் இருக்கோம். நான் இப்ப பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன்.
1: சரி, நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
3: நிகழ்ச்சியில ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன்.
1: என்ன பாடல் பாட போறீங்க?
3: சைவம் படத்துல இருந்தே அழகே அழகே சாங்.
1: சரி, பாடுங்க.
3: அழகே அழகே எதுவும்

0: ரொம்ப அழகா பாடிட்டீங்க சோனியா, ரொம்ப நன்றி. வணக்கம், உங்க பேர்?
1: என் பேர் ஆரியவராஜ்.
0: அப்படியே பிரமிச்சு நிக்கிறீங்க, கோடை பண்பலையில நேரடி நிகழ்ச்சியில நீங்க பேசுறீங்க அப்படின்ற பிரமிப்புல. எந்த ஊர் நீங்க?
1: நான் இங்கதாங்க, சங்ககிரி.
0: சங்ககிரி தான். சங்ககிரிக்கு டவுன்லயே இருக்கீங்களா, பக்கத்துல இருக்கீங்க?
1: சங்ககிரி பக்கத்துல தான் இருக்கு.
0: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: நான் இருக்கேன், அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க.
0: சரி, நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: தேர்வுக்காக தயாராயிட்டு இருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பணி உங்களுக்கு கிடைக்கட்டும். அம்மா அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்க.
1: அப்பா பேரு வந்து ரத்தினம், அம்மா பேரு ருக்மணி.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரத்தினம்.
0: ஓ, ரத்தினம் முன்ன பேசினாரே, அவரோட அப்பா நீங்க. ஓ, நீங்க வேறீங்களா? அவரு ரத்தினம் சொன்ன உடனே ரெண்டு பேரும் அருகில் நின்னீங்களா? சரி, நீங்க எந்த ஊர்?
2: நாங்க வீராசி கொலைய.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட எல்லாம் பேசினதுல. இன்னும் நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ரொம்ப நேரமா நான் பேசியே தேரணும். நான் பேசுறது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு டைட்டில் கொடுங்க, அதுல பேசணும். ஏன்னா எனக்கு பட்டிமன்றத்துல எல்லாம் பேசுறது அவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தோரணையோட ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ரேவதி.
0: ரேவதி, நீங்க என்ன அவ்வளவு பேசுவீங்களா என்ன? எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க நீங்க வந்து ரொம்ப பேசுவீங்க. புடிவாக பேசுறதுன்னா யாருமே சபையில பேச முடியாது, ரேவதி மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னாங்க. அப்படியா?
3: அப்படி எல்லாம் இல்லைங்க.
0: இல்லையே, எங்களுக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது, தகவல் வந்த மாதிரி தான் கிடைச்சது. சரி சொல்லுங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: நாங்க, பொண்ணு, பையன், ஹஸ்பண்டு, அப்புறம் மாமனார், மாமியார்.
0: சரி, உங்க பொண்ணு பையன் பேரு, உங்க வீட்டுக்காரர் பேர் எல்லாம் சொல்லுங்க.
3: பொண்ணு பேர் சிவானி, பையன் நித்தோல், வீட்டுக்காரர் கோவிந்தசாமி.
0: சரி, அவங்க எல்லாம் இப்ப இங்க பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் கோவிந்தசாமி.
0: என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க?
4: ஐடில இருக்கீங்க.
0: நீங்க இப்ப ரேவதி மேடம்கிட்ட பேசினா அவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, நீங்க எப்படி நல்லா பேசுவீங்களா?
4: அவங்க நிறைய பேசுவாங்க,
0: நீங்க குறைவா தான் பேசுவீங்க. சரி சொல்லுங்க, இங்க வருதப்பட்டியில இப்ப நீங்க இருக்கீங்க இல்லையா, இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்வீங்க?
4: சொந்த ஊருங்க, யாருக்குங்க பிடிக்காது?
0: எந்த ஊரானாலும் சொந்த ஊரா? அது இல்லாம இயற்கை எழில் நிறைந்த இடம், அதனால உங்களுக்கு
4: கண்டிப்பா.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசினதுல. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பாடல் கேட்டிருந்தாங்க, சோறு கொண்டு போறப்புள்ள பாடல் கேட்டலாம். நன்றி.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேடி வரும் பண்பலை, இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ரேணுகா.
0: ரேணுகாமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வேலைக்கு பண்றதை பாருங்க.
0: வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, சரி. நீங்க எந்த ஊர்? இதே ஊருங்களா?
1: இதே ஊரு தாங்க.
0: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: 4 பசங்க, 2 நாங்க, 2
0: சரி. அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
1: ஸ்ரீஹரி பிரசாத், விகாஸ், எங்க வீட்டுக்காரப்ப கண்ணன், என் பேரு ரேணுகா.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?

0: நாங்க வந்து நெசவு தொழில் செய்யறோம்.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: நானு, என் பசங்க ரெண்டு பேரு, எங்க ஹஸ்பண்ட்.
1: பசங்க பேரு
0: ஷாம் சஸ்மிதா.
1: அவங்க என்ன படிக்கிறாங்க?
0: ஷாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, என் பொண்ணு சஸ்மிதா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
1: பாருங்க, நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சிரிச்சுட்டு உங்க நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஆமா ஆமா.
1: இன்னைக்கு விடுமுறையா வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களா?
0: இல்ல, விடுமுறை. இன்னைக்கு
1: விடுமுறை நாள். சரி, விடுமுறை நாள் எல்லாம் ஓய்வு நேரங்கள்ல என்ன செய்வீங்க?
0: நாங்க அதிகம் பாட்டு கேட்போம்.
1: பாட்டு கேட்பீங்க. சரி, அப்படின்னு உங்களுக்கு பண்பலையில என்ன பாடல் வேணும்? என்ன படிக்கிறீங்க? எங்களுக்காக ஏதாவது சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்க. சரி, நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? ஓ, உங்களை பார்த்தாலே தெரியுது ஒரு அழகு கலை நிபுணர் ஆகணும் அப்படின்றது. உங்களை பார்க்கும் பொழுதே அவ்வளோ அழகா கண்ணுக்கெல்லாம் மை தீட்டி. நீங்களே போட்டுவிட்டதா? அம்மா போட்டு விட்டாங்களா? சரி, இப்ப இந்த அழகு கலை நிபுணர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த தலைமுடி எல்லாம் எடுத்து டிசைன் பண்ணி வெவ்வேறு மாடல்ல ஜடையெல்லாம் போடுவாங்களா? அம்மாக்கெல்லாம் நீங்க அப்படி நேரம் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பீங்களா?
2: இல்ல, அப்படிலாம் இல்ல.
1: உங்களுக்கு நீங்களே மேக்கப் பண்ணிப்பீங்க. சரி, வாழ்த்துக்கள். நீங்க ஒரு அழகு கலை நிபுணராக இருக்கு. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் செந்தில் ராஜன்.
1: செந்தில் ராஜன், நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: விவசாயம்.
1: விவசாயம் ரொம்ப என்ன, இந்த விவசாய பூமி நிறைந்த இடம் விரதம் பற்றி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப கூட ஏதோ அலுவல் காரணமா வெளியில கிளம்பிட்டீங்க.
3: ஆமாங்க, கொஞ்சம் வெயில குறைச்சி மழையை கொஞ்சம் அடி. எல்லாரும் வேண்டிக்கிறோம்.
1: எல்லாரும் என்னன்னா, நம்ம தான் இயற்கையில நிறைய மரங்களை எல்லாம் நட்டு வச்சு இயற்கையை பாதுகாத்தோம் அப்படின்னா
3: நீங்க எல்லாத்துக்கிட்டையுமே சென்றடையும். அதனால நீங்க இது மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வெயில் குறைஞ்சி.
1: இப்ப என்னன்னா, பண்பலையில கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுமே நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற முடிவை எடுத்திருப்பாங்க. ஏன்னா வருதம்பட்டியிலிருந்து செந்தில் ராஜன் அப்படின்ற நேயர் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து இயற்கையை பாதுகாப்போம். நல்ல மழை வளம், நல்ல பூமி, அப்படியே நம்ம எல்லாருமே நல்ல பூமியில வசிக்கிற அப்படின்றத சொல்லிட்டு கோடை பண்பலையின் 100.5 இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இயற்கை எழில் நிறைந்த சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து வந்துச்சு. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சாந்தி சேகர். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மகாத்மா காந்தியின் வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதிகிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிமையும் வலிமையும் இணைந்த மாதர்களுக்கு வணக்கம். பெண்கள் என்றாலே மன உறுதி, தடைகளை தாண்டி முன்னேறும் துணிச்சல், துவண்டாலும் மீண்டு எழுந்து நிற்கும் ஆற்றல். அப்படிப்பட்ட மன உறுதி மிக்க மங்கையரின் குரலுக்கும் அவர்களின் வாழ்க்கை பயணத்திற்கும் மேடை அமைத்து தருகிறது கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுடன் குறித்து பேச இருக்கிறோம். இது குறித்த கேள்விகள் இருந்தால் நம்முடைய சிறப்பு விருந்தினரிடம் நேரடியாக கேட்டு விளக்கம் பெறலாம். அறிமுக மகளிர் அழைக்கலாம். 24242209 அனைத்து மகளிர் அழைக்கலாம். 24242426 முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 சேர்க்கவும். நம் சிறப்பு விருந்தினர் MSW படிப்பை முடித்துவிட்டு 7 ஆண்டுகளுக்கு மேலாக நல்வாழ்வு மையங்களில் பணியாற்றி பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறார். மக்களோடு மக்களாக பயணித்து குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தி வருகிறார். தற்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வரும் டி ஜாக்லின் மேரி அவர்களை யாதுமாகி நிகழ்ச்சி அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. கோடை பண்பலை 100.5. இந்த இனிய உரையாடலை உங்கள் சார்பாக முன்னெடுத்து செல்கிறேன் வசீகரன். அம்மா வணக்கம். யாதுமாகி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன?
1: எனக்கு சிறு வயது முதலே சமூக பணியில் அதிக ஆர்வம் இருந்தது. சமூகத்தில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதனால் என்னுடைய உயர்கல்வியில் MSW படிப்பை தேர்ந்தெடுத்தேன். MSW-வில் பல்வேறு சிறப்பு பிரிவுகள் இருந்தாலும் நான் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி துறையை குறிப்பாக தேர்ந்தெடுத்தேன். மருத்துவம் மற்றும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வதிலும் அவற்றை எதிர்கொள்ளும் நபர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் சமூக மற்றும் உளவியல் ரீதியாக ஆதரவளிப்பதிலும் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது.
0: சரிங்கம்மா, தற்போது நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறது வந்து TN ரைட்ஸ் ப்ராஜெக்டில் பணியாற்றிட்டு இருக்கீங்க, சரிங்களா?
1: ஆமாம்.
0: ஆ, அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தகவல்கள் சொல்ல முடியுமாங்களா?
1: தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் உலக வங்கியின் நிதி உதவியோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்படுத்தப்படும் ஒரு முன்னோடி திட்டமாகும்.
0: சரி.
1: நலத்துறையால் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக கொண்டுவரப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் 3 நோக்கம் இருக்குது சார். அதில் உள்ளடக்கம் இன்க்ளூஷன் சொல்லுவோம், அணுகல் தன்மை அசசபிலிட்டின்னு சொல்லுவோம், வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் சார். மாற்றுத்திறனாளிகளுக்கென சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தி அரசின் நலத்திட்டங்கள் அவர்களை முழுமையாக சென்றடைவதை இது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது சார். இதில் முக்கியமான செயல்பாடுகளாக SRE சோசியல் ரெஜிஸ்ட்ரி என்ரோல்மெண்ட் அப்படின்ன கூடிய கணக்கெடுப்புகளை நாங்கள் நடத்திட்டு வரோம் சார்.
0: என்ன மாதிரி கணக்கெடுப்புகள் அது?
1: இது வந்துட்டு மாநிலம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் துல்லியமான எண்ணிக்கையை கண்டறிய வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது சார். இதில் அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, சிகிச்சை தேவைகள் மற்றும் அரசு திட்டங்கள் பயன்பாடு குறித்த முழு விவரங்களும் சேகரிக்கப்பட்டு டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படுகிறது சார்.
0: சரி.
1: அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யோக சேவை மையம் தொடங்கப்படுகிறது சார்.
0: சரிங்க. இப்போ இந்த ஒன் ஸ்டாப் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளை வந்து எத்தனை விதமாக வகைப்படுத்துகிறாங்க, அதை எதன் அடிப்படையில் வந்து இதை வகைப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்.
1: எஸ் சார். மாற்றுத்திறனாளிகளை 21 டைப் ஆஃப் வகைப்படுத்துகிறோம் சார்.
0: சரிங்க.
1: அதில் வந்து கண் பார்வை இன்மை பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது, லோ விஷன் குறைந்த பார்வை, லெப்ரசி கியூர்ட் தொழுநோயிலிருந்து குணமடைந்தோர், செவித்திறன் குறைபாடு ஹியரிங் இம்பயர்மெண்ட், கை கால் இயக்க குறைபாடு லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, குள்ளத்தன்மை டாஃபிசம், அறிவுசார் குறைபாடு அல்லது மன வளர்ச்சி குன்றியவர் இன்டலெக்ட்

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: வழங்கும் யாதுமாகி.

0: இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, மனநோய், மென்டல் இல்னஸ், புற உலக சிந்தனையற்றவர் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், மூளை முடக்குவாத பாதிப்பு செரிப்ரல் பால்சை, தசை சிதைவு நோய் மஸ்குலர் டெஸ்ட்ரோபி, நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு க்ரானிக் நியூரோலாஜிக்கல் கண்டிஷன், குறிப்பிட்ட கற்றலில் குறைபாடு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, திசு பன்முக கடினமாகுதல் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி, இரத்த அழிவு சோகை தாலசீமியா, இரத்த உறையாமை அல்லது இரத்த ஒழுகு குறைபாடு ஹீமோப்ளி, அரிவாள் நிலா இரத்த சோகை சிக்கல் செல் டிசார்டர், அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டோர் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், நடுக்குவாதம் பார்க்கிசன் டிசார்டர், பல்வகை குறைபாடு மல்டிபிள் டிசபிலிட்டின்னு 21 வகையாக நாங்கள் பிரிச்சிருக்கோம்
1: சார். சரிங்கம்மா, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவருடைய சந்தேகங்களுக்கு என்னன்னு கேட்போம்.
2: ஐயா வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க?
2: அம்மாவுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் சமயபுரம் சர்வேஸ்வரி.
1: சொல்லுங்கம்மா, சமயபுரம் சர்வேஸ்வரி, என்ன சந்தேகம் அம்மா?
2: நான் வந்து ஒரு கேள்வி, மாற்றுத்திறனாளி.
1: சரிங்கம்மா.
2: எனக்கு இரண்டு கண்ணுமே தெரியாது.
1: சரிங்கம்மா.
2: எனக்கு வந்து கடை வந்து வைக்கணும்.
1: சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: அதுக்கு லோன் கிடைக்குமான்னு. அதாவது அதுக்கப்புறம் புதுசா இப்ப என்ன திட்டம் வந்திருக்கு அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.
1: சொல்றோங்கம்மா, தொடர்ந்து இணைந்திருங்கள், நீங்க கேட்குற அனைத்து கேள்விகளுக்குமான விடைகள் கிடைக்கும். சொல்லுங்க மேடம், இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு?
0: வணக்கம்மா, உங்களோட டிசபிலிட்டி டைப் பொறுத்தும் அந்த பர்சன்டேஜ் பொறுத்தும் உங்களுக்கு தேவையான லோன் வந்து உங்களுக்கு பெற்று தரப்படுமா? நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் மற்றும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள பிளாக் ஓஎஸ்சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான லோன் எது மாதிரியாக வேணும் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு பெற்று தருவாங்கம்மா.
1: அம்மா, அதாவது உங்களுடைய நகரில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பு இருக்கு இல்லைங்களாங்கம்மா, அங்கே போய் நலத்துறையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குங்கம்மா, அங்கே போனீங்கன்னா அவங்கள அணுகுனீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை, உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு,
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பெலவன் இன்று முதல்.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
14: நிலைய இயக்குனர்
13: தங்கள் அன்புடன் பகுதி,
14: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
13: கொடைக்கானல் 624-101.
14: மின்னஞ்சல் முகவரி
13: கோடை FM@gmail.com.
14: கட்சவி இலக்கம்
13: 94 86 28 20

0: 24 24.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் யாதுமாகி.
0: கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நலத்திட்டங்கள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். ஆமாம், எந்தெந்த குறைபாடுகள் அல்லது உடல் மற்றும் மனநல காரணிகளை அடிப்படையாக வச்சு ஒருத்தரை நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் பட்டியலுக்குள்ளே கொண்டு வர்றீங்க? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 21 வகை சொன்னீங்க, ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு அடிப்படையாக ஒரு கட்டமைப்பு வச்சுருப்பீங்கல்ல, அது எதன் பேர்லம்மா?
2: ஒரு நபர் மாற்றுத்திறனாளியோட பட்டியலில் சேர்க்கறதுக்கு அவரோட உடல் மற்றும் மனதில் வந்து 40% டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவரை வந்து மாற்றுத்திறனாளிகளோட இதில் வந்து சேர்த்துருவோம் சார்.
0: சரிங்களா.
2: அதில் வந்துட்டு பார்வை குறைபாடாக இருக்கலாம், இல்லாது உடல் இயக்க குறைபாடெல்லாம் இருக்கலாம், அல்லது செவித்திறன் குறைபாடாக இருக்கலாம். இந்த மாதிரி உடல், அதாவது உடல் உறுப்புகளை வந்து இயக்க முடியாமையாக இருக்கலாம். இதன் அடிப்படையில் வந்துட்டு 40% அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன்டேஜில் டிசபிலிட்டி அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து
0: மாற்றுத்திறனாளிகளாக வந்து நீங்கள் வந்து பட்டியலுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவீங்க. சரி, இன்னொரு கேள்வி, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை இருக்கு இல்லைங்களா, UDID, இது எப்படி வழங்குறீங்க, இது பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, எளிமையான வழிமுறை என்ன?
2: ஓகே சார், யூடிஐடி கார்டு வந்து யூடிஐடி கார்டு வந்து அவங்களோட பர்சன்டேஜ் பொறுத்து அவங்களுக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா
0: சரி
2: அவங்களுக்கு யூடிஐடி கார்டு வந்து நாங்கள் பெற்று தரோம் சார். இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாதாந்திர மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறது. அதில் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து வராங்க, அதாவது பீடியாட்ரிஷன், சைக்காட்ரிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட், ஆப்தமாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்த்தோபீடிஷியன், இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஆரம்பத்திலேயே வந்து அவங்கள கணக்கெடுத்து கூட்டிகிட்டு போகிற மாற்றுத்திறனாளிகளை அப்படின்னு அடையாளப்படுத்தி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான குறைபாடு இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு
0: போட்டு
2: கணக்கு பண்ணி ஒரு மருத்துவ சான்றிதழ் தருவாங்க. அதை வச்சு நாங்கள் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் இ சேவை மையம் மூலமாகவோ, இல்லாது மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் யூடிஐடியில் வேலை பார்க்குற ஸ்டாஃபுகள் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணி தராங்க. இப்போ எங்களோட ஒன் ஸ்டாப் சென்டர்லையும் அந்த இதை வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் சார், யூடிஐடி கார்டு.
0: தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன்னாடி இணைப்பில் இருக்கும் நேயர்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
3: நான் பத்மாவதி பேசுறேன் சார், மதுரையில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க
3: சார்? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா.
3: மேடம், நாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கும்போது இந்த தேசிய ஊனமுற்ற அடையாளட்டா வச்சிருந்தேன்.
2: ஓகேங்கம்மா.
3: அது வந்து இங்க மதுரைக்கு வந்தேன்னா அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம்.
2: ஓகேங்கம்மா.
3: பழையபடிக்கு புதுசா அங்க போய் அட்டை வாங்கணும், வாங்கினாத்தான் அந்த ஓஏபி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
2: ஓகேங்கம்மா.
3: இங்க போய் வாங்கி கொடுக்கறதுக்கே எனக்கு முடியல மேடம். நாங்க மதுரைக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு, இன்னும் அடையாள அட்டை வாங்கவே இல்லை மேடம்.
2: ஓகேங்கம்மா. நீங்க
3: புதுசா
2: நீங்கள் அருகில் உள்ள மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் உங்களோட பழைய யூடிஐடி கார்டு வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து சரண்டர் பண்ணிட்டு
3: தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருன்னு சொன்னாங்க, கொடுத்தாச்சு மேடம். அந்த கொண்டே கொடுத்துட்டோம்னாங்க.
2: ஓகேங்கம்மா.
3: அதுக்கப்புறம் இங்கே புதுசாக தான் வாங்கணும்னு சொன்னாங்க, ஆனால் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தா எனக்கு சரியான ஆட்கள் இல்லை மேடம். எனக்கு வாங்கி கொடுங்க மேடம் எப்படியாவது.
0: நிச்சயமாம்மா, நிச்சயமாக மேடம். அவங்களுடைய அம்மாவுடைய அலைபேசி எண் கொடுப்பாங்க, இது சார்ந்த எண்கள்லாம் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பகிர்றோம், அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கான உதவி கிடைக்கும்மா. சரிங்களாம்மா. இப்போது மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்குள்ள நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது?
2: மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க சார்.
0: எத்தனை வகையான நலத்திட்டங்கள் இப்போ இருக்குது மேடம்?
2: சார், சுமார் 60க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் இருக்குதுங்க சார்.
0: சரிங்க. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் யாவரும் அறிந்த நலத்திட்டங்கள் அப்படின்னு வச்சுருப்பீங்களா, அது என்னென்ன?
2: யாவரும் அறிந்தது அறியாதது எல்லாமே சேர்த்துதான் சார் இருக்கு.
0: இல்லை இருக்கு, ஏன்னா இப்போ நடைமுறையில் வந்து

0: விதமான மக்கள் பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றத முதல் சொல்லுங்கள்.
1: ஆ ஓகே சார், அதாவது பராமரிப்பு உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவோம் சார். அதில் வந்து அறிவுசார் குறைபாடு, தசை சிதைவு மற்றும் தொழுநோய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாதந்தோறும் 1500 to 2000 வரை பராமரிப்பு உதவித்தொகை கொடுக்குறாங்க சார். இது பராமரிப்பு உதவித்தொகை. அப்புறம் மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம், கல்வி உதவித்தொகை, பொருளாதார மறுவாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பு, அடுத்து எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ்னு சொல்லுவோம் சார். அதில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வழங்குதல், அடுத்து அதாவது பயணம் செய்யும்போது அவங்களுக்கு தேவையான பஸ் பாஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுல கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் திருமண உதவித்தொகை, அப்புறம் ஃபியூனரல் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஈமச்சடங்கு உதவித்தொகை, இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் சார்.
0: நல்லதுங்கம்மா. சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். யாது மாகியில்
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமியின் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை. கோடை பண்பலை 100.5 யாதுமாகி மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு திட்டங்கள் குறித்த சந்தேகங்களையும் தொடர்ந்து கேட்போம். கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஜாக்லின் மேரி அவர்களிடம். இந்த பஸ் பாஸ் திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பஸ் பாஸ் வந்துட்டு இப்போ மாற்றுத்திறனாளிகள் பஸ்ஸில் போகிறப்ப பஸ் பாஸ் இருந்தால் போதுமா இல்லை யூடிஐடி எடுத்துகிட்டு போகலாங்களா?
1: யூடிஐடி கார்டு மட்டுமே போதுமானது சார். யூடிஐடி கார்டில் வந்து ஜெராக்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் கொண்டு போனாங்க அப்படின்னா

0: ரொம்ப நல்லது சார். ஏன்னா இப்போ வந்து சில பஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் ஒரிஜினல் வந்து கொண்டு போனாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க சார்.
1: சரிங்க, இப்போ நிறைய திட்டங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நலத்திட்டங்களில் வந்துட்டு இந்த மாதிரியான இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, ஆனால் மக்களுக்கு இன்னும் வந்து அது சென்றடையாமல் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரியான திட்டங்கள் என்னென்னு சொல்லுங்கள், நம்ம நேயர்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்.
0: ஓகே சார், இப்போது நிறைய பேர் வந்து தொழில் முனைபவராக இருக்கிறாங்க சார்.
1: சரி,
0: அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு லோன் வேணும்னா காமனாக இருக்கக்கூடிய பேங்குகளில் கேட்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து இவங்களுக்கு தேவையான மானியத்தோட கூடிய லோன் வந்து தராங்க சார். அது ஒன்று. இன்னொன்று, எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ்னு சொல்லும்போது சில பார்வையற்றவர்கள், சாரி, ஹியரிங்
1: இம்பயர் கொண்டவர்கள்,
0: அவர்களுக்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் திட்டம் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சார். இன்னொன்று வந்து கல்வி உதவித்தொகை வந்து நம்ம கொடுக்குறாங்க சார் மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதில் வந்து 1வது வகுப்பு வரை இதிலிருந்து பிஹெச்டி முடிக்க வரைக்குமே ஆண்டுதோறும் இலவச கல்வி இடஒதுக்கீடு வந்து வழங்கிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்றது தெரியலங்க சார்.
1: ரொம்ப ஒரு சிறப்பான தகவல்மா. நிச்சயமா குழந்தை பருவத்தில் வந்து ஒரு இந்த குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க அப்படின்றத எவ்வாறு ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் கண்டறிகிறீங்க? இதை பெற்றோர்கள் வந்து இதில் கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னென்ன இருக்குதுமா?
0: ஓகே சார், இப்போது ஆரம்ப காலத்தில் அப்படின்னா 0 to 3 months அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதாவது குழந்தை பிறந்து 0 to 3 months அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட செவித்திறன் எப்படி இருக்குது, நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது இன்டராக்ட் பண்ணும்போது திரும்பி பார்க்குறாங்களா அந்த மாதிரி, அடுத்து பார்வை திறன் எப்படி இருக்குது, இப்போ ஒரு பொருள் வந்து நகர்றதை வந்து அவங்களால பார்க்க முடியுதா,
1: ஒரு பொருள் நகரும் பொழுது அந்த விழி நகருதா இல்லையா அப்படின்னு
0: அந்த மாதிரி. அடுத்து வந்து நம்ம ஏதாவது அவங்கக்கிட்ட இன்டராக்ஷன் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து சிரிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்றத வந்து 0 to 3 months நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க சார். அடுத்து வந்து 4 to 7 months அப்படின்னும்போது அவங்களோட தலையை வந்து நிமிர்த்தி பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி நிமிர்த்த முடியாமை, அடுத்து பொருள் ஒரு பொருள் நம்ம கையில் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பிடிக்க முடியாமை, அடுத்து குழந்தைங்கனாலே மழலை ஒளியோடு இருப்பாங்க, இந்த மழலை ஒளி எழுப்ப முடியாமை, அடுத்து 8 to 12 months பார்த்திங்கன்னா அவங்களால சரியாக உட்கார முடியாது, அடுத்து வந்து சைகை எதுவும் அவங்களால செய்ய முடியாது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆரம்ப கால அறிகுறியாக பார்க்குறோம் சார். இதை வந்து நம்ம குழந்தையிலேயே வந்து பெற்றோர்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து மருத்துவர்கள்கிட்ட காட்டும்போது அவங்களுக்கு ஆரம்ப காலத்திலே அவங்களுக்கு தேவையான சிகிச்சை செஞ்சு அவங்க குழந்தைய முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க.
1: அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே சில விஷயங்களை நம்ம வந்து கணிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் முழுமையாக குணமடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். இணைப்பில் இருப்பது யாரோ? அம்மா வணக்கம் சொல்லுங்க.
0: இல்ல, ஸ்பெஷல் ஸ்கூல்ல நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பயிற்சிகள் வந்து சிறப்பு ஆசிரியர்கள் மூலமாக வழங்கப்பட்டு அவர்களோட குறைபாடுகளை வந்து சீக்கிரமாகவே வந்து குணப்படுத்தக்கூடிய வழி நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்.
1: அதாவதுமா, இப்போ சாதாரண பள்ளிகளில் சேர்க்கும் பொழுது மாணவர்களோடு மாணவர்களை இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட சிறப்பு பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்புன்னு இருக்கு இல்லைங்களா, அது இவர்களுக்காக ரொம்பவே சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஜாக்லின் மேம் சொல்கிறாங்க. மேடம், ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இந்த குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளிகள் என்பதை வந்து ஏற்றுக்கொள்வதில் பெற்றோர்களுக்கு வந்து பெரிய தயக்கமும் ஒரு மனத்தடையும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு நிலைமையை புரிய வச்சு குழந்தையின் எதிர்காலத்துக்கான சரியான வழிகாட்டுதலை காட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
0: சரி, இப்போது நம்மளோட களப்பணியாளர்கள் நம்மளுக்கு கீழே வந்து டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே களப்பணியாளர்கள் 10 to 11 இருக்கிறாங்க சார்.
1: என்ன மாதிரியான பணியாளர்கள்?
0: சிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 3, அதாவது கம்யூனிட்டி ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லுவோம். சிஆர்டபிள்யூன்றவங்க 7 இருக்காங்க சார். அவங்கள கம்யூனிட்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர்னு சொல்லுவோம். இவங்க வந்து டோர் பை டோராக, அதாவது எல்லா வீட்டுக்குமே போயிட்டு

0: அவங்களோட மாற்றுத்திறனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தான் சர்வே இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: குழந்தைகள் வந்து சரியாக தான் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்களான்ற அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க,
0: அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க சார். இப்போ வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களை வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. அவங்கள வந்து சமூகம் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுல ரொம்ப இதாக இருக்காங்க. அப்போம்போது நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து போய் அவங்கள ஒரு தடவையில் அணுகல் முறையில் ஒரு தடவை பார்க்காம அடிக்கடி அவங்கள வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அதாவது ஆலோசகர் இருக்காங்க, அவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட போயிட்டு தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது மூலயமா, ஆலோசனை வழங்குறது மூலயமா, சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறது மூலயமா அவங்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார்.
1: சிறப்புமா, ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு
2: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
5: வழங்கிய யாதுமாகி.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அவர்களை அணுகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படி அணுகும்பொழுது அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான எப்படி அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, எந்த மாதிரியான யார் உங்களிடத்துலேருந்து போய் அவர்களை அணுகிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரொம்ப
1: நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் மூணு பேர் இருக்காங்க சார்.
0: சரிங்க.
1: அதில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு ஸ்பெஷல் டீச்சர்,
0: சரிங்க,
1: சிறப்பு ஆசிரியர் ரெண்டு பேர் வருவாங்க. அதில் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க சார். கவுன்சிலர் வந்து மேஜர் ரோல் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு அடிக்கடி அவங்கள பார்த்து அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறைய புரிதலை ஏற்படுத்தி அவங்களோட குழந்தைய வந்துட்டு ஆரம்ப காலத்திலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி சிகிச்சைகள் மூலம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பிள்ளைங்களாக வளரும்போது நார்மல் பிள்ளைங்களாக வளர்ந்துருவாங்க அப்படின்ற நிறைய விழிப்புணர்வுகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க சார். அதன் மூலமா வந்து அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பெற்றோர்களுக்கான புரிதலை வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார்.
0: நிச்சயமா, அதாவது சில விடயங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம பார்த்துட்டோம், அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெற்றோர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் தான் நிச்சயமாக வந்துட்டு, உங்களுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல முறையாக அணுகுனீங்கன்னா நிறைய பேருக்கு அது இதிலிருந்து முற்றிலுமாக வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இந்த சமூகத்தில் தங்களுடைய பிள்ளைகளும் ஒரு சக மனிதர்களாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. சரிங்க, இந்த யூடிஐடி அப்படின்ற அடையாள அட்டை வச்சுருக்காங்க இல்லையா, இதோடைய பயன்பாடுகள் என்ன?
1: இந்த யூடிஐடி அடையாள அட்டையை வந்து ஒற்றை ஆவண அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம் சார். நிறைய ஆவணங்கள் வந்து தேவையில்லை. இந்த ஒற்றை ஆவணத்தை வச்சே அவங்க வந்து பல்வேறு நாடு முழுவதும் இது வந்து செல்லும் சார். இது வந்து பயண கட்டண சலுகைகள், நலத்திட்ட கல்வி உதவித்தொகைகள், வேலைவாய்ப்பு சுயதொழில் கடன் உதவி பெறுவதிலையும் சரி, இலவச உதவி உபகரணங்கள் வாங்குவதுக்கும் சரி, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஒற்றை ஆவணமாக இது வந்து பயன்படுது சார்.
0: சரிங்க, இப்போ இலவச உபகரணங்கள்னு சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரியான உபகரணங்கள்லாம் வந்து இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க?
1: அவங்களோட மாற்றுத்திறனாளியின் தன்மையை பொறுத்தும் அவங்களோட பர்சன்டேஜ், டிசபிலிட்டி பர்சன்டேஜ்னு சொல்லுவோம், அதோட மாற்றுத்திறனாளி சதவிகிதத்தை பொறுத்தும் அவங்களுக்கு தேவையான, அவங்களோட மாற்றுத்திறனாளி தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தேவையான வீல்சேராக இருக்கட்டும், மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், வாக்கிங் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஊன்றுகோல், ஸ்மார்ட் ஃபோன், ஹியரிங் இம்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு தேவையான காது கருவி, இந்த மாதிரியான உபகரணங்கள் எல்லாம் வழங்கிட்டு இருக்கோங்க சார்.
0: சரிங்கம்மா, இப்போ மாற்றுத்திறனாளிகள் பற்றி நம்ம பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம். ஏன்னா யூடிஐடி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க நலத்திட்டங்கள் மூலமாக வந்துட்டு. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பத்திற்கு, ஏன்னா சிலரால் வந்துட்டு அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நபர் கூட இருக்கணும், அவங்களுடைய அந்த சில மாற்றுத்திறனாளிகளுடைய தன்மைக்கு ஏற்றாரு போல், அப்படி அவங்களுடைய கூட இருப்பவர்கள் குடும்பத்தினருக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது?
1: மாற்றுத்திறனாளி அவங்களோட பாதுகாவலருக்கு வந்து பாதுகாவலர் உதவித்தொகை தரோம் சார்.
0: சரிங்க.
1: ஏன்னா சில மாற்றுத்திறனாளி, அதாவது அவங்களோட மாற்றுத்திறனாளியின் தன்மையை பொறுத்து சில மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒருத்தவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் சார். அவங்களால தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகை அப்படின்றது நாங்கள் தரோம் சார். அறிவுசார் குறைபாடு, தசை சிதைவு மற்றும் தொழுநோய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்துட்டு பராமரிப்பு உதவித்தொகை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார்.
0: சரிங்கம்மா, ஒரு சிறிய விடம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

யாதமாகி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்த மேலும் பல தகவல்களை தொடர்ந்து கேட்போம். கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்களிடம். இந்த பெற்றோர்கள்ட்ட புரிதலை கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு நீங்கள் பல முறைகள் வந்து

0: இப்போது நிறைய பேர் வந்துட்டு கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே இருக்க சிலரால் வந்து எங்களோட வீட்டில் இருக்கோம், எங்களால் வர முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் எப்படி அவங்க கார்டு வாங்க முடியும்? இல்லை, அதாவது இப்போ வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலை கிராமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நகர்ப்புறத்தை வந்து தேடி வர்றது அப்படின்றது இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும்?
1: இப்போது நம்ம வீட்டுக்கே சென்று அவங்களுக்கு மருத்துவ சான்றிதழ் தர்றது அப்படின்றது முடியாது சார். அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாதந்தோறும் கடைசி வியாழக்கிழமை நம்ம கொடைக்கானல் அர்பன் ஜிஹெச்சில் வந்துட்டு அதாவது மலை கிராமங்களில் உள்ளவங்களுக்கு அர்பன் ஜிஹெச்சில் மாதந்தோறும் மருத்துவ முகாம் நடைபெறுது சார். அந்த மருத்துவ முகாமில் நான் ஏற்கனவே சொன்ன டாக்டர்ஸ் எல்லாருமே வர்றாங்க, அவங்க வந்து அவங்கள அசஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மருத்துவ சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க சார்.
0: அப்போ மருத்துவ முகாமுக்கு வந்தாலே போதும், அந்த ஒரு நாள் வந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான விடயம் அவர்களுக்கு கிடைத்திடும். சரிங்களா? சரிங்கம்மா, இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு குடும்பத்துடைய ஆதரவு அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி இருக்கோம் அப்படின்னும்போது வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வந்து சில நேரங்களில் வந்து குடும்பத்தோடு வந்து நம்ம வேறு மாதிரியான ஒரு சண்டைகளோடு போயிட்டுருப்போம். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு குடும்பத்துடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: பொதுவாக இப்போ மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மனநிலை நல்லா இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மாற்றுத்திறனாளி வீட்டில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வேணும் சார். அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நான் வந்து உங்களை எப்பயும் அவங்களுக்கான அன்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு எப்பயும் கிடைக்கணும். இப்போ நார்மலாக இருக்கவங்களோட மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒருபடி அதிகமாகவே எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க அன்பு அரவணைப்பு வந்து நம்மளுக்கு வேணுன்றதை. அதை வந்து நம்ம மாற்றுத்திறனாளி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதை கொடுத்தாங்கனாலே அவங்களோட மனநிலையும் சரி, அவங்க கை கால் இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒருபடி மேலவே வந்துட்டு முழுமையாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சார்.
0: அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மோரல் சப்போர்ட் அப்படின்றது குடும்பம் கொடுக்குற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அவங்களும் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா சமூகத்தின் பார்வை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சமூகத்துடைய ஆதரவு அப்படின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பாக சமூகத்தோட இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமாகவே தேவைப்படுதுங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான முன்னுரிமையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள க்யூவில் நிற்க வைக்கிறதோ, இல்லை ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இடத்த வந்து நம்ம கொடுக்கறதோ, இது எல்லாமே வந்துட்டு பொதுமக்கள் வந்து அவங்களுக்காக நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சார். இன்னொன்று வந்துட்டு அவங்கள வந்து ஒரு வேறுபாடு உடனே பார்க்கறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். நம்ம வந்து அவங்களும் நம்மளோட ஒருத்தவங்க அந்த மாதிரியான பார்வை வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சமூகத்துலேயும் அவங்களோட அங்கீகாரம் வந்து நிர்ணயிக்கப்படுறதா நான் நினைக்கிறேன் சார்.
0: அதாவது ஜாக்லின் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சக மனிதனாக பாருங்கள், அதுவே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடர்வோம்.

0: இப்போது நிறைய தகவல்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, சரிங்களா? இதை தவிர்த்து வேறு என்ன தகவல்கள் நம்ம வந்து நிச்சயமாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்கள்.
1: இப்போ டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் சரி நகர்ப்புறத்திலையும் சரி, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 20 வட்டாரங்களாக பிரித்து ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வந்துட்டு ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் எனப்படும் விழுதுகள் சேவை மையம் வந்து நடைபெற்று வருகிறது சார். அதில் வந்து 14 சென்டர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க சார். இதில் வந்துட்டு மீதி 6 ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து இனிமே வந்து நாங்கள் திறக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம் சார். இதில் வந்துட்டு திரும்ப 3 சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ஆரம்பிக்க போகிறோம் சார். அந்த சப்டிவிஷன் வந்துட்டு பழனி 1, திண்டுக்கல் 1, கொடைக்கானலில் 1 இனி வரப்போகுதுங்க சார். இந்த ஒரு ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்துட்டு என்ன மாதிரியான சேவைகள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆலோசனை, இது எல்லாமே வழங்குகிறோம் சார். ஃபிசியோதெரப்பியில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது மாதிரியான எல்லா சிகிச்சையுமே வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட் வந்து பண்ணுவாங்க சார். அடுத்து ஸ்பீச் தெரப்பியில் வந்துட்டு, அதாவது சிறப்பு ஆசிரியர்கள் மூலமாக ஸ்பீச் தெரப்பியாக இருக்கட்டும், எம்ஆர்னு சொல்லக்கூடிய எம்ஐஎம்ஆர் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டீச்சர் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க சார். அதுக்கப்புறம் உளவியல் கலந்த ஆலோசனை, இது மூணுமே வந்துட்டு இந்த சேவைகள் ஃபுல்லாகவே வந்து முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு சேவைங்க சார். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு, மாற்றுத்திறனாளி மக்கள் அனைவருக்குமே இந்த சேவைகள் எல்லாமே இலவசமாக சென்றடையணும் அப்படின்றத இது நோக்கமாக கொண்டு போய் இருக்குதுங்க சார். இதில் ஒன் ஸ்டாப் சென்டருக்கு வந்து சேவைகளை வந்து வாங்கிக்கிறவங்கள தவிர ஹோம் பேஸ்டு தெரப்பியும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இது வந்து இல்லம் சார்ந்த சேவைகள் சார். அதுலேயும் வந்துட்டு வீக்லி ட்வைஸு அந்த மாதிரி வந்து எங்களோட தெரப்பிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் 3 பேருமே இல்லத்துக்கே, அவங்களோட இல்லத்துக்கே தேடி போய் அவங்களுக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க சார். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உடல் மற்றும் மனநல மறுவாழ்வு சேவைகளை ஒரே இடத்துல வழங்குறது, இதுதான் சார். இதில் மேலும் வந்துட்டு இப்போது யூடிஐடி கார்டு இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையானது, இந்த லோன் வாங்குறது, அவங்களுக்கு தேவையான ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் வந்து தரது, அரசு மற்றும் தனியார் துறையில் என்னென்ன மாதிரியான வேலைகள் வாய்ப்புகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது, அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற சேவைகள் எல்லாமே ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து விழுதுகள் சேவை மையத்தில் நாங்கள் இப்போது வழங்கிட்டு வர்றாங்க சார்.
0: அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அது பேருக்கேற்றாரு போலே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி தேடி அலையாமல் அவர்கள் வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் தேடி வந்ததுக்கான தீர்வு கிடைக்கும்.

0: அப்படின்னு சொல்கிறீங்க சரிங்களா.
1: எந்த மாற்றுத்திறனாலையுமே வந்துட்டு விடுபட்ட போயிடக்கூடாது அப்படின்றது இதோட முக்கிய நோக்கம் சார்.
0: அதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம்.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
9: கேன்சர் சென்டர் வழங்கும்
8: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
9: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
10: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹேவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
8: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
11: வணக்கம் நேயர்களே, நேற்றுக்கு போக்சோ சட்டம் எதுக்காக வந்தது, ஏன் வந்தது அப்படின்லாம் பார்த்தோம். சமுதாயத்தினுடைய மௌனம்தான் குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டோம். இன்னைக்கு ஒரு அடிப்படை கேள்வியில ஆரம்பிப்போம். இந்த சட்டம் யாரை பாதுகாக்கிறது? அதற்கான பதில் குழந்தைகள். அப்படின்னா குழந்தைகள்ங்கிறவங்க இந்த சட்டப்படி யாரு? குழந்தைகள். 18 வயதுக்கு குறைவான ஒவ்வொருவரும் குழந்தைதான். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம், 10-15 வயசு பிள்ளைங்களெல்லாம் பார்த்து அவ பெரிய பொண்ணாயிட்டா, அதனால அவ பெரியவன் நினைச்சுப்போம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வளர்ந்த பையன் பார்த்தா, ஐயோ அந்த பையனுக்கு மீச முளைச்சிச்சு, இல்ல அவன் பெரிய பையன் ஆயிட்டான் அப்படி சொல்லுவோம். ஆனா சட்டப்படி 18 வயசு முடிகிற வரைக்கும் அவர்களும் குழந்தைகள் தான். அதனால அவங்க பெரியவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. இந்த சட்டத்தை பத்தி 4 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டப்படி ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படிங்கிற வேறுபாடே இல்லை. பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாலியல் ஆபத்து இருக்குன்னு பலர் நினைச்சுக்கிறாங்க, ஆனா அது தவறு. ஆண் குழந்தைகளுக்கும், ஏன் 3-ஆம் பாலின குழந்தைகளுக்கும் கூட பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. அவர்களும் இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள் தான். 2வது, குழந்தையினுடைய சம்மதம்னு சொல்றது. அந்த குழந்தை சம்மதப்பட்டு தான் வந்தா, சம்மதப்பட்டு தான் செஞ்சா அப்படிலாம் சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது. 18 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் அளிக்கும் சம்மதம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதை சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வது, திருமணம். 18 வயசுக்கு குறைவான பெண்ணுடன் அந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்த பிறகு விருப்பப்பட்டு நடந்தது, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. உச்ச நீதிமன்றம் குழந்தையின் சம்மதம் செல்லாது என்று தெளிவாக தீர்ப்பிலும் சொல்லிவிட்டது, சட்டத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. 4வது, இந்த வயசை வந்து எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? பிறப்பு சான்றிதழ் அல்லது பள்ளி சான்றிதழ் போன்ற ஆதாரங்கள், இவையெல்லாம் இல்லைன்னா மருத்துவ பரிசோதனை செய்து வயதை தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே பிறப்ப பதிவு செஞ்சுட்டா குழந்தைக்கு நாம் தர முதல் பாதுகாப்பு, முதல் நீதி அதுதான். நிச்சயமான ஒரு தேதியா இருக்கும் பிறப்பு சான்றிதழ்ல. மருத்துவ ரீதியா தயாரிக்கப்படுகின்ற வயது அறிக்கைகள்லாம் கொஞ்சம் தோராயமாக இருக்கதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தையினுடைய பிறப்பை நீங்க பதிவு செஞ்சுக்குங்க. குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், ஆணோ பெண்ணோ உறவினரோ

0: ஆசிரியரோ அந்நியரோ என் பெற்றோரா கூட இருக்கட்டும், யாருக்கும் சட்டத்தில் விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் வந்து அந்த குற்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க தான். ஒரு சிறு நிகழ்வை உதாரணமா பார்ப்போம். இதுவும் வந்து கற்பனையான நிகழ்வு தான். 16 வயசு பையன் கார்த்திக், அவன் விடுதியில தங்கி படிக்கிறான். அங்கு ஒரு பாலியல் வன்கொடுமை அவனுக்கு நடக்குது. ஆனா அதை வீட்டுல சொல்றதுக்கு அவன் பயப்படுறான். நீ ஆம்பளை பையன், இதெல்லாம் வெளியில சொன்னா சிரிப்பாங்கடா அப்படின்னு யாராவது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனாலும் தயங்கி தயங்கி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அப்பா என்ன சொல்றாருன்னா, அப்பா உனக்கு சட்டா இருக்குடா கண்ணா, நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன், நீ வா நம்ம போய் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை சப்போர்ட் பண்ணி அவரை பேசுறாரு. அப்ப அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது, சரி நம்மளும் போராடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தன்னம்பிக்கையை நீங்க எப்பயும் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு தவறவே கூடாது. நீங்க ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, 18 வயசு வரைக்கும் மகனோ மகளோ எல்லாரும் குழந்தைங்க தான். இந்த சம்மதம், திருமணம் இதெல்லாம் வந்து குற்றத்தை மறைக்காது, மறைக்க முடியாது. நீங்க உங்களுக்கு உதவி தேவைன்னா 1998 என்ற எண்ணை நீங்கள் அழைக்கலாம். அது 24 மணி நேரமும் இலவசமாக இயங்கிக் கொண்டிருக்கும். நாளைக்கு இந்த சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
3: இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட இருக்காங்க நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். இப்போ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நேயர்களுக்கு இது தொடர்பான தகவல்களோ அல்லது உதவிகளோ தேவைப்பட்டால் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
4: மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட அலுவலகத்தோட நம்பர் நான் சொல்கிறேன் சார். இந்த நம்பர் மூலயமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவுபடுத்திக்கலாம். 94-99-93-34-74 இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளலாம்.
3: நேயர்களுக்காக இன்னொரு முறை சொல்கிறேன், 94-99-93-34-74 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை செஞ்சுட்டு வர்ற ஒரு பெண்ணாக யாதுமாகி நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
4: மாற்றுத்திறனாளி பெண்களாக இருந்தாலும் சரி, மற்ற பெண்களாக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கை, முயற்சி, தைரியம், வலிமை இது எல்லாமே எல்லா பெண்களுக்கும் இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சார். முதல்ல நம்மை நாமே நம்ப வேண்டும், நம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கோட்டை வந்து எல்லா பெண்களும் மனதில் நிறுத்தி அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வலிமையோடையும் நின்னால் நம்ம வந்து நினச்சதை எல்லாத்தையும் சாதிக்கலாம், நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றத எல்லா பெண்களுக்கும் நான் அறிவுறுத்தினை.
3: மாற்றுத்திறனாளி அரசு நலத்திட்டங்கள் குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்மளோட பகிர்ந்து கொண்ட திருமதி டி ஜாக்லின் மேரி அவர்களுக்கு கோடைப்பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
4: வாய்ப்பளித்த கோடை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பணியும் உங்கள் சேவையும் தொடர்ந்து பலருக்கு நம்பிக்கையாக அமையட்டும். இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் உங்களோடு உரையாடிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். நான் வசீகரன். மீண்டும் மற்றொரு இனிய சந்திப்பில் சந்திப்போம். நிகழ்ச்சியின் அமைப்பு கே முருகேஸ்வரி, நிகழ்ச்சி பொறுப்பாளர். இனி கேட்கலாம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இனிய வணக்கம் நேயர்களே. ஒரு காலத்தில் கேட்ட பாடல் இன்று கேட்டாலும் மனதை அதே இடத்திற்கு அழைத்து செல்லும். காலம் கடந்தாலும் காதுகளில் தேங்கிய அந்த மெட்டுக்கள் என்றுமே மறைவதில்லை. நேற்றைய நினைவுகளை இன்றைய நொடியில் மீண்டும் ரசிக்க இசையோடு இணையும் இனிய பயணமாய் இது கோடை பண்பலை நெருப்புள்ளி ஆய்ந்தின் நெஞ்சில் நிறைந்தவாய். நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. ஒரு மனிதனின் எண்ணம் ஒரு தேசத்தின் எழுச்சியானது. ஒரு குரலின் சத்தியம் சுதந்திரத்தின் குரலானது. சத்தியத்தின் சுடராய் அகிம்சையின் உருவாய் இந்திய மண்ணில் பிறந்தவர். உடலில் எளிமை, உள்ளத்தில் வலிமை, வாழ்வில் நேர்மை, இதுதான் காந்தியின் தனித்துவம். அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினம் இன்று.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி கர்ணன் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் அன்பு நேயர்கள், தாராபுரம் நாடார் தெரு பூலவாடி சாலை கணேசன், கண்ணன், கேசவன், நாகேந்திரன், மகேந்திரன், மகாலட்சுமி இவர்களின் விருப்பமாய் 1964 வெளிவந்த கர்ணன் பட பாடல். பாடலுக்கு குரல் வண்ணம் பி. சுசீலா அவர்கள். கண்ணதாசரின் கவி வரிகளில் ஒலிக்கிறது பாடல் கோடை பண்பலை 100.5.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 நெக்பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேயர்கள் இணைந்திருப்பது நெருப்புலி ஆய்ந்தின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1955 பி. நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த கோமதியின் காதலன் படப்பாடலை கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர்கள், கொடையரோடு ஏட்டு நாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடே ஆதிரா, சஞ்சய் வேல், சிவமணி இவர்களின் விருப்பமாய் வருகிறது பாடல் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஆய்ந்தில்.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: பண்பலை சொல்லும் நேரம் பகல் 1:17 நாம் இணைந்திருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1973 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த பூக்காரி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையம் தேவராஜ் கௌசல்யா நந்தகுமார் இவர்களுக்காக வருகிறது பாடல் கோடை பண்பலை நெருப்புள்ளி 5.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

மனதை வருடும் தென்றலாய் இசையை பொழியும் கோடை பண்பலை நிறுபுள்ளியாய் இதில் நாம் இணைந்திருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. பண்பலை சொல்லும் நேரம் பகல் 1:22. நிகழ்ச்சியில் இனி 1968 வெளிவந்த புதிய பூமி படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு கவி வரிகள் கண்ணதாசர், பாடலை பாடியுள்ளனர் TM சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்களின் இனிமையான குரல்களில் பாடலை விரும்பியுள்ள நேயர்கள் கோயம்புத்தூர் கஞ்சம்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா விருப்பமாய் வருகிறது பாடல் நாமும் ரசிக்க. உங்கள் பிரிய கோடை பண்பலை நெருப்புலி ஆய்ந்தில்.

சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

மௌனமான நேரத்தில் இசையை தரும் மனதிற்கு துணையாய் நிற்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1962 வெளிவந்த நிச்சய தாம்பூலம் படத்தில் இருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு கவி வரிகள் கண்ணதாசர், TM சௌந்தரராஜன் குரலில் வருகிறது பாடல் இவர்களின் விருப்பமாய். தர்மபுரி பாலக்கோடு பாபாஜான் அவரின் விருப்பமாய் வருகிறது பாடல் உங்கள் கொடைப்பண்பலை 100.5.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இசையின் அலைகளில் இது எங்களின் இன்னிசை பயணமாய் இது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1957 வெளிவந்த நீலமலை திருடன் படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு கவி வரிகள் ஆ மருதகாசி, ஜிக்கியின் மயக்கும் குரலில் ஒலிக்கிறது பாடல் இவர்களுக்காக. கரூர் ராயனூர், சாகுல் அமீது, கதீஜா பேகம், ரக்மத் நிஷா, ராஜா முகமது, பர்ஜானா பேகம் இவர்களோடு இணைந்து நாமம் ரசிக்க பாடல் தருகின்றது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5.

0: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பில்லவன் இன்று முதல்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இசை அலைகளில் இதயம் பயணிக்கும் நேரமா இது? கோடை பண்பலை நிறுபுலி ஆய்ந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. பண்பலை சொல்லும் நேரம் பகல் 1:38. 1974 வாலியின் வரிகளில் வந்த உரிமை குரல் படத்திலிருந்து வரும் கல்யாண வளையோசை பாடல். பாடலுக்கு குரல் வண்ணம் TM சந்தராஜன், பி சுசீலா. பாடலை விரும்பியுள்ள நேயர்கள் மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி இவர்களோடு இணைந்து நாமம் ரசிக்க வருகிறது பாடல் உங்கள் பிரிய கோடை பண்பலை நெருப்புள்ளி ஆய்ந்தில்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

நேயர்களின் இதய துடிப்பாய் என்றும் துடிக்கும் 100.5 காவிய கானங்களின் பவனியாய் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலேனே கண்ணதாசரின் கவி வரிகளில் TM சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்களின் குரல்களில் 1972 வெளிவந்த ராமன் தேடிய சீதை வருகிறார் இவர்களின் விருப்பமாய். தூத்துக்குடி மஞ்சள் நீர்க்காயல் சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா, ராணி இவர்களோடு இணைந்து நாமும் ரசிக்க பாடல் தருகின்றது கோடை பண்பலை 100.5.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நாளின் ஒவ்வொரு நொடியையும் இசையால் அழகாக்கிக் கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நிருப்புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன் அவர்களின் விருப்பமாய் 1964 வாலியின் வைர வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது படகோட்டி படப்பாடல்.

அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலேயே 1969 வெளிவந்த நிறைகுடம் பட பாடலுக்கு கவி வரிகள் கவிஞர் கண்ணதாசர், பாடலுக்கு குரல் வண்ணம் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. அவர்களின் இனிய குரல்களில் அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் திரு ராஜீவ்காந்தி, கணேசன், ராணி இவர்களுக்காக வருகிறது பாடல். உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5.

செவியில் தொடங்கி நினைவில் என்று மொழிக்கும் கோடி பண்பலை நிருப்புலி ஐந்தில் இதுவரை நெஞ்சம் நிறைத்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: ரிபரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன், வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதோட நல்லா சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சில பேர் பாடல் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, சில பேர் தூங்கிட்டே பாடல் கேட்கலாம்னு நினச்சிருப்பீங்க, சிலர் ஓய்வு எடுத்துகிட்டே பாடல் கேட்கலாம்னு நினச்சிருக்கீங்க. எல்லாருக்காகவும் தமிழ் பாடல்களோட பிறமொழி பாடல்களும் இணைத்து மனதை துள்ள வைக்கும் தாளத்தோட உற்சாகமாய் ஆட்டம் போட வைக்க கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள் கேட்கலாமா?

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வாட்ஸ் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: 2:09 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்றிரவு 11 நமது கோடை பன்மலை 100.5 கேட்கலாம். இடைவிடா இசைமெட்டுகளோட இரவு சிறகு கேட்க மறக்காதீங்க. இரவு 11 நமது கோடை பன்மலை 100.5.

செல்லி அப்படின்ற தெலுங்கு படத்துலேருந்து தான் இந்த பாடல் கேட்டோம். மின்னலை படத்தோட ரீமேக் தான், இருந்தாலும் கேட்க நல்லா இருந்துச்சுல. சரி, அடுத்த தமிழ் பாடல் தான். அதுக்கு முன்னாடி இன்றிரவு 10 மணிக்கு என்ன வருது அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோட விருப்ப கானங்கள் தர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை நினைவே சுகம் நிகழ்ச்சியில். வாங்க, புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களே, உங்களோட விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம் இன்றிரவு 10 மணிக்கு. இப்போ கேட்கலாம் அதிரடி பாடலா.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: அதிரடிமெட்டுக்களோட ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். இது கொடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: இன்றிரவு 8 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறதுல என்னென்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்கு காத்திருக்கின்றன? ஒன்று வந்து சொலவடை, இன்னொன்று பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். ரெண்டு விளையாட்டுகள் காத்திருக்கு, வாங்க மாணவ செல்வங்களே விளையாடலாம் இன்றிரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில்.
1: மோகினி

மாஸ்டர் பீஸ் இதாங்க கன்னட படத்தோட பேர். இந்த படத்துலேருந்து அந்த வாக்கிங் அப்படின்ற பாடல் கேட்டோம். அடுத்து என்ன, தமிழ் பாடல் தான், அதுதான் ஹாட் அண்ட் பீட்டாக இருக்கும்ல.

இசையை இன்பமா கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்றிரவு 7 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 வர காத்திருக்கிறது. கட்சை வழியாக நேயர் விருப்ப பாடலோடு நேரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு கொக்கு. நிகழ்ச்சியில் உங்களோட குரலில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இடம்பெறணும்னா இந்த கட்சவி எண்ணுக்கு அனுப்பி வைங்க. 9484 கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ட்ரீட்டா பீட்டா கோடை பன்மலை 100.5 இல் இது டோல் தமாக்கா தூள்.

இன்று மாலை 4 மணிக்கு வர காத்திருக்கிறது தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மேக்னா சில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை. திக்காம திணறாம வந்து சொல்லி இசைக்கீற்றையும் பாடி உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம் இன்று மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ணத்துரிகையில்.

அனைவருக்கும் அழகிய பரிசுகள். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
2: சில நிமிடங்கள்ல வர காத்திருக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி யாருக்காக வரப்போகுது, யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் காளீஸ்வரி அவங்களோட தெரிவில் தான் வரப்போகுது உயிரெழுத்து. என்ன வரிசையில் அனுப்பியிருக்காங்க, என்ன தகவல் கொடுத்துருக்காங்க எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் கேட்கலாம், 3 மணிக்கு என்ன சொல்ல போறாங்க, என்ன பாடல்கள் எல்லாமே கேட்டலாம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு.

0: நேர சரியாக பிற்பகல் 2:54 ஆயிடுச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மொழிகள் வேறானாலும் இசை உணர்த்தும் மொழி ஒன்று தாங்க. அத்தகைய இசையை தந்து நிறைவுக்கு வருகிறது கொடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள். மீண்டும் இதே நிகழ்ச்சியை கேட்கணும் அப்படின்னா நாளைக்கு பிற்பகல் 2 இடம்பெறும் டோல் தமாக்கா தூளை கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களை.
1: அந்த

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபாய் விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சானின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர்

திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை

பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் குத்துச்சண்டை 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கும் உயிர் எழுத்து.

வணக்கம் நேயர்களே, தமிழின் வாசமும் இசையின் நேசமும் நேயர்களின் அன்பான கடிதங்களோடு இணைத்து இதயங்களை தொட்டுச் செல்ல வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி காளீஸ்வரி அண்ணாமலை சாமி தந்திருக்கும் தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வர காத்திருக்கின்றன. கடிதத்தின் முகப்பில் நேயர் தன்னை பற்றி இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளார். அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பண்பலை பணியாளர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். என் பெயர் காளீஸ்வரி. எனக்கு 63 வயதாகிறது. நான் திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி எனும் கிராமத்தில் வசித்து வருகிறேன். கணவர் பெயர் அண்ணாமலை சாமி. அவர் மறைந்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் மளிகை கடை நடத்தி வந்தேன். தற்பொழுது பொறுப்புகளை பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வில் உள்ளேன். எனக்கு 2 மகள்கள் 1 மகன் உள்ளார்கள். பேத்தி மதுனிஷா, பேரன் திரு வருணேஷ் ஆகியோருடன் என் பொழுதை கழிப்பேன். அவர்கள் பள்ளிக்கூடம் சென்றவுடன் எனக்கு பக்க துணையாய் கோடைப்பண்பலை 100.5 மட்டுமே. எனக்கு நெஞ்சில் நிறைந்தவை உயிரெழுத்து, கொடைத்தென்றல் ஆகியவை மிகவும் பிடித்த நிகழ்ச்சிகள். நானும் உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆவல் நீண்ட நாட்களாக எனக்கு இருந்தது. எனவே உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரெழுத்தின் முதல் எழுத்தான அ என்ற எழுத்தில் தொடங்கும் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளேன். நிகழ்ச்சியின் தலைப்பு உயிரெழுத்தின் முதல் எழுத்து. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை எழுதியுள்ளார். நாம் இந்த உலகத்திற்கு வந்தவுடன் நம் மீது அன்பு காட்டுவது நம் பெற்றோர்கள்தான். அம்மா அன்பையும், அப்பா அறிவையும், ஆசான் கல்வியையும் போதிக்கிறார். இவர்கள் மூவரும் தான் நம் முதல் தெய்வம். தெய்வங்களை போற்றும் பாடலை கேட்போமா?

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.

0: மூன்று முதல் ஐந்து வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

நேர்களின் பொழிப்புரையோடு இன்னிசை மீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி காளீஸ்வரி அவர்களின் தெருவில் உயிரெழுத்தின் முதல் எழுத்து என்ற தலைப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலான அண்ணன் ஒரு கோயில் படத்து பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறாக: உலகில் 1000 சொந்தங்கள் இருந்தாலும் நமக்கு பெரிய சொந்தம் நமது உடன்பிறப்புகளே. நிறைய தங்கைகளுக்கு 2வது அப்பாவாக இருப்பது அவர்களுடைய அண்ணன்களே. இது அண்ணனுடைய பாசத்தை போற்றி தூற்றும் வழியா ஒரு அழகான பாடல்.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: தரமான
3: பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

இசை மெட்டுக்களால் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி காளீஸ்வரி அவர்களின் தெருவில் உயிரெழுத்தின் முதல் எழுத்து என்ற தலைப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அவன்தான் மனிதன் படத்தில் பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறாக எழுதியுள்ளார். கணவன் மனைவி அன்புக்கு இலக்கணமாக அமைந்த பாடல் இது. எத்தனை வயதானாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு கலைக்கூடமாக ஆசை மலைமேகமாகவும் இருக்க வேண்டும் எனச் சொல்லும் பாடல் இது. கணவன் மனைவியின் அன்பை போற்றும் இந்த பாடலை கேட்டுவிடலாமா?

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

நேரம் 3:26. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம்

நாயக்கன்பட்டி காளீஸ்வரி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்தின் முதல் எழுத்து என்ற தலைப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறாக தந்துள்ளார். அக்காலத்திலெல்லாம் தன் முறைப்பெண்ணை உரிமையாக கேலி கிண்டல் செய்வார்கள். பழைய திரைப்படங்களில் மிகவும் பிரபலமான பாடலும் இது. எனக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும். ஆனால் இந்த காலத்தில் அத்தை மகனையே அண்ணா என்று அழைக்கும் வழக்கமும் வந்துவிட்டது தான். சரி, அதை விடுங்கள், பாட்டை கேட்போம்.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய உயிரெழுத்து.

கோடை பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன் பற்றி காளீஸ்வரி அண்ணாமலை சாமி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்தின் முதல் எழுத்து என்ற தலைப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக குழந்தையும் தெய்வமும் திரைப்பட பாடலுக்காக பொழிப்புரை இவ்வாறாக. கடிதம் எழுதும் வழக்கம் மிகவும் குறைந்து கொண்டே சென்றாலும் இன்னும் அதற்கு உயிர் கொடுப்பதில் நம் பண்பலைக்கு பெரிய பங்கு உண்டு. நாம் கடிதம் எழுதும் போது அன்புள்ள என்றுதான் தொடங்குவோம். இப்பாடலும் அவ்வாறுதான் தொடங்குகிறது. கேட்டு ரசிப்போம் அனையர்களே.

0: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பெல்லவன் இன்று முதல்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும்

0: உங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

நேயர்களின் விருப்ப பாடலுடனும் பொழிப்புரையுடனும் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி காளீஸ்வரி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்தின் முதல் எழுத்து என்ற தலைப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. ராஜபாட் ரங்கத்துறை பட பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறாக எழுதியுள்ளார் காளீஸ்வரி அவர்கள். தம்பியின் முன் அண்ணன் பாடும் பாடல் இது. தம்பியை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அவர் மீது எத்தனை பாசம் கொட்டி வளர்த்தோம், அதற்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் வாழ்க்கையில் என்று அண்ணன் தன்னுடைய குமுறலையும் தன்னுடைய மன வருத்தத்தையும் இப்பாடலில் கூறியிருப்பார். பாடலை கேட்கும் பொழுது நிச்சயமாக நம் மனதை மிகவும் உருக்கும் இந்த பாடல்.

சொல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே. ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின்

செய்தை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக செய்தை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. அது பாசம் என்றோ

0: சலனமற்று கிடத்தல்
1: அல்லது
0: மாறிவிடா மனநிலையுடன் இருத்தல்
1: அல்லது
0: கொண்டதொன்றை பற்றியபடியே இருத்தல்
1: அல்லது
0: நினைவுகளை குவித்தல்
1: அசைவறு
0: அசைவுகளற்ற

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து.

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி காளீஸ்வரி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்தின் முதல் எழுத்து என்ற தலைப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவ மன்னிப்பு திரைப்படத்தின் பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை எழுதியுள்ளார் காளீஸ்வரி அவர்கள். கள்ளைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்ற இலக்கிய வரிகளை அடிப்படையாக வைத்து இப்பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியதாக நம் பண்பலையில் ஒரு முறை கேட்டேன். அப்பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்டு ரசிப்போமா?

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண

0: கஸ்தூரிகை 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி காளீஸ்வரி அவர்களின் தெருவில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அதோ அந்த பறவை போல பாடலுக்கு புலிப்புரை இவ்வாறாக எழுதியுள்ளார். வாழ்க்கை நமக்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை தந்தாலும், எவ்வளவு துயரத்தை கொடுத்தாலும், பறவைகளைப் போல சிறகை விரித்து ஆனந்தமாக பறக்க வேண்டும், அலைகளைப் போல ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வெள்ளோடு வட்டம் சிறுநாயக்கன்பட்டி காளீஸ்வரி அவர்களின் தெருவில் உயிரெழுத்தின் முதல் எழுத்து என்ற தலைப்பில் பாடல்கள் தெரிவு செய்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நான், வசீகரன்.

உலகு அகர முதலகு.

தொடர்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் சத்யா ஏஜென்சிஸின் வண்ணத்தூரிகை திக்குமுக்காக. முன்னதாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக

தை சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதி

பிரிவில் சுஜித் கல்கலும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல் October 3rd and 4th, மேக்சிமம் கேஷ்பேக், மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: வணக்கம் நேயர்களே. திக் திக்னு திணற வைக்கும், நாக்க முறுக்கி வார்த்தையை சுத்த வைக்கும், சொன்னது சரியா கேட்டது புரியுதா, ஒரு வார்த்தை தப்புனாலும் நாக்கு 4 பக்கமும் சுத்திடும். வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, 4 மணியும் ஆயாச்சு, வாயையும் வார்த்தையையும் வேலை வாங்க போறோம். கோடை பண்பலை 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரியாக, திக்குமுக்காட வைக்கும் வண்ணத்தூரியாக. எங்களோட நான் சுழற்றி சுழற்றி விளையாட அறிமுக நேயர்கள் 2424224, பொது நேயர்கள் 2424226 அல்லது 290-333, மகளிருக்கு 2424429, முன்னிணைப்பிற்கு 0-454-42 மறக்காம சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு உங்க நாவல நாட்டியம் ஆட வைக்கிறதுக்காக உங்களோட இணைஞ்சிருக்கிறோம்
6: மகேஸ்வரி,
5: வசீகரன். ஆமா காத்தாயிக்கா, முதலாளி எங்கக்கா?
6: அது போன வாரம் நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு வந்து வாயில வாஸ்து சரியில்லை. இந்த போட்டோ எடுத்த ஒரு விஷயம்னு சொன்னாரு. இந்த பார்க்ல வந்து பிரையன் பார்க்ல மலர் கண்காட்சியில வந்து ஜெராக்சி பார்க் அந்த செட்டிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுல வந்து அக்கா கூட நின்று போட்டோ எடுத்து அந்த ஏஐல ப்ராம்ப்ட் கொடுத்ததுல ஜெராக்சிக் பார்க் ரிமூவ் பண்ணும் போது சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு நல்லா தெரியும். அது அந்த ஒரு விஷயத்துல எப்படியோ இங்க சொன்னதை அக்கா கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட அக்கா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களை நான் அடிக்க மாட்டேன், காந்தியோட பிறந்த நாள், அதனால வந்து அகிம்சையோட தான் நான் இருப்பேன், வன்முறையெல்லாம் கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் என்ன சொன்னேன், இருந்தாலும் முதலாளி நீங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, அக்காவே அப்படி ஒரு கொள்கையில இருந்தாலும் கூட நீ சும்மா இருக்க மாட்டீங்க, அதனால இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போகாம தப்பிச்சிருங்கன்னு சொன்னேன்.
5: சரி
6: சரிமான்னு சொல்லிட்டு போகாம சரி இங்க வந்திருப்பாருன்னு பார்த்தா இங்கேயும் வரல தம்பி, எங்க ஒன்னாருன்னு தெரியல.
5: எங்கதான்க்கா போனாரு
6: தெரியல, 1 மாசம் லீவுன்னு வேற சொல்லிருக்கிறாரா?
5: 1 மாசமா?
6: அவரு அவங்க ஒரு நாள் தான் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க.
5: ஒருவேளை
6: அந்த சந்தோஷத்தை கொண்டாட 1 மாசத்துக்கு எங்கிட்ட
5: சந்தோஷத்தை கொண்டாட, ஒருவேளை கோவா கிவா வெளிநாடு
6: போயிருப்பாரு தெரியல. வணக்கம்
5: வணக்கம்மா, சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
7: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து புவனா.
5: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து புவனா, சொல்லுங்கம்மா.
6: புவனாமா இப்பதான் நல்லா இருக்கும், முத முதல்ல பேசுறீங்களா?
7: இல்ல ரெண்டு முறை.
6: 3 முறை பேசிட்டீங்க, அப்புறம் எவ்வளவு தயக்கமா பேசுறீங்க?
5: இணைப்புல ஏதும் கூட

0: அவங்களுக்கு
1: அப்படி இல்ல. சரி திக்குமுக்கு செல்லலாமா? ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா புதுசாக வந்து யாருன்னா தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து ஷர்மிளா அன்வர் அலி அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. அள்ளி அள்ளி வந்தா லில்லி, சொல்லி சொல்லி சொன்னா வள்ளி, தள்ளி தள்ளி போனா மல்லி. அப்படித்தான்
2: தெரிஞ்சா தான் பேசியிருப்போம்ல.
1: சொல்லுங்க. அள்ளி அள்ளி வந்தா லில்லி, சொல்லி சொல்லி சொன்னா வள்ளி, தள்ளி தள்ளி போனா மல்லி. ஒரு முறை சொல்லிருங்க
0: டக்குன்னு.
1: அது விட்டு விட்டு கிடைக்கிறதுனால அதனாலதான் அந்த இணைப்பு தான். அவங்க எல்லாம் ஓரளவுக்கு சரியா தான் சொல்ல வர்றாங்க, ஆனா அந்த இணைப்பு வந்து பிரச்சனை இருக்கு. சரி பரவாயில்ல வாங்க அடுத்தவங்க.
0: நம்ம
1: நம்பிக்கலாமா?
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா. யார் பேசுறீங்க?
3: போட்டோ அனுப்பி வரட்டி விட்டு.
1: யாருங்க?
3: இனிப்பு
0: கிடைச்சதுல ஐயா பேர் சொல்றதுக்கே மறந்துட்டாரு.
1: அவரு அவர் முதலாளி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு.
0: ஃபீல் பண்றாரு. அவரும் நிறைய வாங்கிட்டு இருப்பாரோ. ஏங்க அப்படியே
1: கேட்டிங்களா அந்த திக்குமுக்க?
3: ஆட்டிக்கு
1: முழுசா நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்ல முடியும். எங்க கேட்டுட்டு பாடுங்க.
3: என்ன
1: ஒரு முறை கேட்டுட்டு பாடுங்க.
4: பிற்பகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில் இருந்து சுமதி பெரும்புருகன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சுமதி. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க கூட மகளிர் நேரம் 12 மணி ஆயிருச்சோன்னு பாத்துட்டேன்.
0: இல்ல இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாட்டாவே பாடிட்டீங்களா அந்த மாதிரிதான் இருக்கு.
1: சரிங்க சரிங்க. இந்த திக்குமுக சொல்லி அவரு தாங்க வரல.
4: முதலாளி வந்தா சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் தங்க கிணறுலாம் கேட்பாங்க.
1: வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது. சரிங்க சொல்லுங்க சுமதி. அள்ளி அள்ளி வந்தா லில்லி, சொல்லி சொல்லி சொன்னா வள்ளி, தள்ளி தள்ளி போனா மல்லி.
4: அள்ளி அள்ளி வந்தா லில்லி, சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போனா வள்ளி.
0: என்னது மூணாவது லைன் நேரா மூணாவது லைனுக்கு போக கூடாது.
4: இருங்க சொல்றேன்.
0: சொல்லு சொல்லு.
4: வள்ளி வள்ளி வந்தா வில்லி.
1: வில்லியா? சரி
4: வில்லி வில்லி தானுங்க.
0: யாருக்கு யார் வில்லி?
4: வில்லி தானுங்க.
1: எங்க லில்லிங்க? லில்லி மலருங்க.
4: லில்லி ஓ அப்படிங்களா? வள்ளி வள்ளி வந்தா லில்லி, தள்ளி தள்ளி போனா வள்ளி.
1: சரி
4: சொல்லி சொல்லி போனா மல்லி, தள்ளி தள்ளி போனா மல்லி.
1: சரி சரி இப்ப பாட்டு மட்டும் பாடுங்க. சரியா சொல்லிட்டீங்க.

0: இன்னொரு முறை பாடுங்க.
1: இன்னொரு முறை வருதுங்க, கேளுங்க. டோ ரே மி ஃபா சோ லா டி டோ கோ லி சோ டா டா டா டா. ரசமலி ரசமலி ரசம் வைக்கிறமல்ல, அத நினைச்சுக்கங்க. அசலி பிசிலியே ரசமலி, உன் சிரிப்பினும் சிரிப்பினும் கதகளி. அப்படி எல்லாமே உங்களுக்கு தாங்க. இன்னைக்கு வரப்போது அஞ்சு மணிக்கு. சரி,
0: நன்றிங்க
1: நன்றிங்க நன்றிங்க. ஒரு விளம்பர விடையை தொடர்ந்து உங்களுக்கான பரிசு பாடல் வரும். நன்றிங்க.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பெலவன் இன்று முதல்.
9: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
10: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4, 2 நாட்களுக்கு மட்டுமே.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
16: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
17: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: சத்யா ஏஜென்சிஸ்
18: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4, 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்,
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
10: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
11: நிலைய இயக்குனர்
10: தங்கள் அன்புடன் பகுதி
11: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
10: கொடைக்கானல் 624-101.
11: மின்னஞ்சல் முகவரி
10: kodaifm@gmail.com.
11: கட்சவி இலக்கம்
10: 94-86-28-24-24.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
14: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்,
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
15: காத்தாயிக்கா.
16: சொல்லுங்க தம்பி.
15: ஆமா, வர்றவங்க பூரா சம்பள பாக்கி சம்பள பாக்கின்னு கேக்குறாங்களே, அப்படி எத்தனை நாள் சம்பள பாக்கி?
16: எத்தனை நாள் இல்ல, எத்தனை வருஷம்.
15: சரி, அப்படி எத்தனை வருஷம்னு சொல்லுங்க.
16: பல வருஷம்.
15: பல வருஷம்னா ஒரு கணக்கு இல்லையா?
16: அது எனக்கும் ஒரு 25-26 வருஷம் இருக்கும்
15: அக்கா. இது வருஷம் இல்ல, கால் நூற்றாண்டுக்கா.
16: ஓ, கால் நூற்றாண்டா.
15: சரி, அப்ப சம்பளமே கிடைக்கல, முதல்ல எதுவும் பேட்டா கிட்டா கொடுப்பாரா?
16: எங்கப்பா பேட்டாலாம் தந்தாரு.
15: அப்ப வெறும் பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டு இத்தனை நாள் வேலை பார்த்திருக்கியா நீ?
16: சில வேற கிளப்பாதப்பா, அதை வேற நீ யாபகப்படுத்தாத மனசு அங்க வேற போகுது. ஆரம்பத்துல இருந்து வந்தது மாதிரி. சரி, இப்ப நேர்ல சந்திச்சு திக்குமுக்க சொல்ல சொல்லிருவோம். வாங்க.
15: வணக்கம்.
17: வணக்கம்.
15: சொல்லுங்க ஐயா.
17: ஐயா, நான் ராசிபுரத்துல இருந்து.
15: சரிங்க.
17: V4 4 தங்கவேல் பேசுறேன்.
16: எப்பவுமே தங்கவேலையா முழு முகவரியும் இப்படித்தான் கொடுத்துட்டு தான் பேசவே ஆரம்பிப்பார் யார்கிட்டயும்.
15: ரைட்டு. சரிங்க.
17: சம்பளம் வேற கால் நூற்றாண்டா வாங்காம செய்றீங்க.
16: ஆமாங்க ஐயா,
18: அவசியமா.
17: அத நினைச்சாலே பெருமையா இருக்கு.
16: பெருமையா இருக்கா?
15: ஏங்க, இந்த மாதிரி நமக்கும் ஒரு வேலையால் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? கால் நூற்றாண்டா
17: அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கால் நூற்றாண்டா சம்பளம் வாங்காம வேலை செய்யறது எல்லாத்துக்கும் இந்த குடுப்புன கிடைக்குங்களா?
15: பட்டுக்கு பட்டெடுக்க போனது பட்டம்மா, சிட்டுக்கு மெட்டி வாங்க போனது சீதாம்மா, பட்டம்மாவையும் சீதாம்மாவையும் கடைக்கு கூட்டிட்டு போனது முத்தம்மா.

0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.
1: ஐயா சொல்லுங்கய்யா.
2: இன்னும் ஒரு தடவை போடுங்கய்யா.
1: சரிங்கய்யா. பட்டுக்கு பட்டெடுக்க போனது பட்டம்மா, சிட்டுக்கு மெட்டி வாங்க போனது சீதாமா, பட்டம்மாவையும் சீதாமாவையும் கடைக்கு கூட்டிட்டு போனது முத்தம்மா.
3: எனக்கு என்ன தெரியும்
1: ஐயா?
4: அவர் எங்க போனாரு கடைக்கு
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: பட்டுக்கு பட்டெடுக்க போனது பட்டம்மா, சிட்டுக்கு மெட்டி எடுக்க போனது சீதாம்மா.
4: சரி,
2: பட்டம்மாவும் சீதாம்மாவும்
4: எங்க போனாங்க? யார? சரி, அதுதான் தெரிய மாட்டேங்குது ஐயாவுக்கு. நன்றிங்க ஐயா, அவ்வளவுதான். ரெண்டு ஒரு முறை, முதல் முறைங்கிறது
3: ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன்.
4: ஆமா, அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். அடுத்தவங்க வாங்க. வணக்கம், வாங்க. யார் பேசுறீங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம்
4: மாரித்தாயம்மா.
5: ஆமா,
4: அவரு தான் சுற்றுலாவுக்கு போயிருக்காரு. லீவு பிள்ளைங்களுக்கு விட்டா நான் போயிட்டு வரேன். எங்க? அதுதான் வாங்கலையே
1: அப்படின்ற வார்த்தையை அக்கா வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டோம் நாங்க. நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோமா. திக்குமுக்குள்ள போயிருவோமா? சரி, பட்டுக்கு பட்டெடுக்க போனது பட்டம்மா, சிட்டுக்கு மெட்டி வாங்க போனது சீதாம்மா, பட்டம்மாவையும் சீதாம்மாவையும் கடைக்கு கூட்டிட்டு போனது முத்தம்மா.
5: பட்டுக்கு பட்டெடுக்க போனது பட்டம்மா,
4: முதலாரி.
6: அடுத்த வாரம் சுவாரஸ்யமா சொல்லிருவோமா. நம்ம சகோதரர்
4: வந்திருக்காரு
6: உங்களை, புளியோரைக்கும் புளிய பொங்கலுக்குமா சாப்பிடுங்க. அதுவே அவர், அது கூட அவர் கொடுக்க மாட்டாரு. நீங்க எல்லாம் இங்க தூக்குச்சல
4: கொண்டாருவீங்க. அதுல குறை வேற சொல்லிக்குவாரு. இதுல கொஞ்சம் உப்பு கூட, இதுல வந்து புளிப்பு கூட.
6: உப்பு போட்டியாச்சு போட்டியாமா பாரு.
1: நான் காத்தாயி அக்காவுக்கு அசிஸ்டன்ட்டுக்கு அசிஸ்டண்டா வரலான்னு பார்த்தேனுங்க. பார்த்தா முதலாளி கிளம்புனதுனால நம்ம இப்படி போயிட்டு இருக்குதுங்க.
4: பட்டுக்கு
1: பட்டெடுக்க போனது பட்டம்மா, சிட்டுக்கு மெட்டி வாங்க போனது சீதாம்மா, பட்டம்மாவையும் சீதாம்மாவையும் கடைக்கு கூட்டிட்டு போனது முத்தம்மா.
6: பட்டுக்கு பட்டெடுக்க போனது பட்டம்மா, சிட்டுக்கு மெட்டி வாங்க போனது கீதாம்மா.
1: கீதாம்மாவா?
6: கண்ணுல கப்பலா நெஞ்சில விக்கல.
4: எப்படி நம்ம சங்கத்து, நம்ம சங்கத்து உறுப்பினர்ங்கறத 100% வந்து உறுதிப்படுத்திட்டீங்க. நன்றிங்க. உங்களுக்கான பரிசு பொருளுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை வருது, கேக்கலாம்.
7: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
8: நல்லா பசியார சாப்பிடுங்க. உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: சத்யா ஏஜென்சிஸ்,
9: சத்யாவின் மொபைல் டே சேல், அக்டோபர் 3 and 4 மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
10: வழங்கிய வண்ணத்தூரிகை.
11: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
13: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தி

வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: நம்ம சாரதா.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
5: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்.
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 3,000 எக்ஸ்சேஞ்ச் bonus. ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: ஆசையில் ஒரு குக்கு,
7: ஆசையில் ஒரு குக்கு.
6: நமது கோடை பண்பலை 100.5
7: திங்கள் முதல் வெள்ளி வரை
6: இரவு 7 தொடக்கம் 8 வரை
7: நீர்களின் ஆசை பாடல்கள்.
8: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
6: 94-86-28-24-24
7: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
6: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
7: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
6: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
7: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1,000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: நானும் பாத்துட்டு இருக்கேன் திக்குமுக்கு, லெட்டரை பாக்குற, போனை பாக்குற, போனை பாக்குற, லெட்டரை பாக்குற. வேலை செய்யற நேரத்துல எங்க முதலாளி இப்படி எல்லாம் போன் எல்லாம் எடுக்கவே விட மாட்டாரு. நீங்க என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
11: பிள்ளைங்கா, அமெரிக்கால இருந்து எங்க அக்கா சுபாக்கா வந்துட்டு நிகழ்ச்சியை பாத்துட்டு புரோகிராம பத்தி வந்து குடுத்துட்டு இருந்தாங்க தகவல்.
12: அமெரிக்காவில?
11: ஆமாக்கா.
12: உங்க அக்கா?
11: ஏன் நெசமாத்தேங்கா?
12: என்ன தெரும் சொல்லுவ? அமெரிக்காவில
10: எடுத்துட்டு அமெரிக்கா பக்கத்தே போயிருப்பாங்களோ?
11: பேசாம முதலாளியோட

0: வேஷத்துல இருக்க பல
1: புகைப்படங்களும்
0: தேடுவோம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் முதல்ல தூக்குறோம்,
1: தூக்கிட்டு வந்து கூட்டிட்டு வந்து இந்த சம்பளத்தை நம்ம வாங்குறோம். அடுத்த வாரத்தை வாங்கி இந்த தீபாவளிய புது டிரெஸ்ஸோட கொண்டாடணும்.
0: அப்படியே இந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஏதாவது பார்த்து செஞ்சிருங்க.
1: அவர் கொடுத்தாருன்னு வச்சுக்கலையே, கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் தம்பி.
0: இது கை குட்டையா?
1: அவர் முதல்ல கொடுக்குறாரான்னு பாக்க

0: கேட்டாங்க, காணாப்பாட்டு பாட தெரியாத மீனா கிட்ட சீரா சொல்லிட்டாரு.
1: என்னங்க
0: சொல்றீங்களா?
2: சொல்றேன், தீனா கிட்ட கானா பாட்டு பாட சொல்லி மீனா கேட்டாங்க, மீனா கேட்ட கானா பாட்டை தீனா பாடாததால கானா பாட்டை சேனா பாடினாரு.
3: ஏன் ஓடுறா?
0: மீனா கிட்ட கானா பாட்ட சொல்லி கானா பாட்டு பாட சொல்லி மீனா கேட்டாங்க, மீனா கேட்ட கானா பாட்டு பாடாத தீனா சேனா பாட்டு பாடுனாங்க.
1: நன்றிங்க கோவிந்தசாமி அண்ணே, படுத்துவங்க வாங்க. சேனா பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? சரி வாங்க, வணக்கம்.
2: ஒருவேளை தீனாக பாடுதலா இருக்கும் போல இருக்கு. வணக்கம்.
4: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை நூறு புள்ளி ஆயிட்டு.
1: யார் பேசுறது? திவாகரா. சொல்லுங்க திவாகர், கேட்டீங்களா?
4: திருச்சி மாவட்டம் தொட்டியமட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகர் பேசுறீங்க மேடம்.
2: இருவரும் நலமா? நலமா இருக்கோம். திக்குமுக்கு சொல்றீங்களா?
4: சொல்லுங்க.
2: கேட்டீங்களா இதுக்கு முன்னாடி சொன்னது?
4: சரி
2: கேட்டுருங்க. தீனா கிட்ட கானா பாட்டு பாட சொல்லி மீனா கேட்டாங்க, மீனா கேட்ட கானா பாட்டை தீனா பாடாததால கானா பாட்டை சேனா பாடினாரு. ஐயா, தீனா கிட்ட
1: படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை அதனால சரியா சொல்லிரும் நான் நினைக்கிறேன். சொல்லு தம்பி.
4: தீனா கேட்ட தீனா பாடாத
1: என்னது இது?
3: இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
1: ரொம்ப வேணும் தம்பி, பயிற்சி எடுத்துட்டு வாங்க. இப்போ தம்பி ரொம்ப ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கு. நான் ஒண்ணு கொண்டு வந்தேன், ஆனா நான் குடிக்கல, முதலாளி காணி கொண்டு வந்தேன்.
2: சரி,
1: வேற ஏதாவது நல்ல கடையை பார்த்து ஒரு டீ வாங்கிட்டு வரலாம்.
2: சரிக்கா, போயிட்டு வந்துருவோம்.
5: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
1: சரி, இப்ப அடுத்தவங்க வாங்க. வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம். சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமளா. நலம் நலமுறையாவது.
1: நல்லா இருக்கும்.
9: அருமையான பேர்.
2: பேர் மட்டும்தான் அருமையா?
9: நன்றி
2: சொல்கிறேன். சொல்லுங்கம்மா, திக்குமுக்கு விளையாண்டுருவோமா?
9: விளையாண்டுலாம். முதலாளி போனஸ் கலெக்ட் பண்ண போயிருக்கிறாரு.
1: நீங்க சொல்லிருக்கீங்க, நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். சரிங்களா?
2: அதே மாதிரி நீங்க சம்பளம் கேக்குறதும் தப்பு தான்.
1: சரி சொல்லுங்க.
2: திக்குமுக்கு விளையாண்டுருவாங்களா? தீனா கிட்ட கானா பாட்டு பாட சொல்லி மீனா கேட்டாங்க, மீனா கேட்ட கானா பாட்ட தீனா பாடாததால கானா பாட்ட சேனா பாடினாரு. தீனா கிட்ட கானா பாட்டு பாட சொல்லி மீனா கேட்டாங்க, மீனா கேட்ட கானா பாட்ட தீனா பாடாததால கானா பாட்ட சேனா பாடினாரு.
9: ஐயோ, வரவே மாட்டேங்குதே.
3: ஆன்சர் இமிடியட்லி
1: சொல்லுங்க. முயற்சியே பண்ணாம வர மாட்டேங்குதுன்னா எப்படிமா? ஒரு வரியாவது சொல்லி பாருங்க.
2: நன்றிங்கம்மா.
1: இப்ப அடுத்தவங்க வாங்க. வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம். வணக்கம். வசீகரனுக்கும் மகேஸ்வரிக்கும் வணக்கம். உங்கள்ட்ட பேச எனக்கு பயிற்சியும் பிடிச்சிருச்சு.
1: அப்படிலாம் இருக்க கூடாது, ராஜலட்சுமி குரல் மாதிரி இருக்கே.
10: நானே
1: சரிங்க ராஜலட்சுமி. கேட்டீங்களா அந்த திக்குமுக்க? நல்லா இருக்கோம். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும்.
2: சிறப்பா இருக்கோமா?
10: நான் சொல்றேன்
2: சொல்லுங்க.

0: வீணா கிட்ட கானா பாட்டு பாட சொல்லி மீனா கேட்டாங்க. மீனா கேட்ட கானா பாட்ட தீனா பாடாத கானா பாட்ட சேனா பாடினாரு.
1: அருமையா சொல்லிட்டீங்க. கே என் பாளையம் பேச்சு முத்து அவர் எழுதின திக்குமுக்கு தான் இது.
0: அந்த அண்ணாவுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க.
1: சொல்லிடலாம் சொல்லிடலாம். இப்ப ஒரு ஒலிக்கீட்டு வருது, அதை பாடுங்க.
0: எனக்கு தமிழ்ல போடுங்க.
1: எல்லாம் இவபாலா சொல்றாரு. தமிழ் பாட்டே போட்டார்.
0: என்ன பண்ணாலும் தெரியல, மெதுவா பாடுறாங்க. ஓங்கி பாட சொல்லுங்க.
1: ஓங்கி பாட சொல்லணுமா? என்னங்க மறுபடியும் இந்த பாடைய கூட்டிட்டு வந்து நம்ம எப்பவுமே பாட சொன்னாதான். சரி கேளுங்க இன்னொரு முறை. எங்க கொண்டாடி பார்ப்போம் வானுதானே அவங்க பாடுறாங்க. இங்க இன்னும் ஒரு முறை கேட்டுட்டு சரியா பாடுங்க. என்னது பாப்பாவா? யோ பக்கத்துல அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற நீங்க வேற
2: வச்சிருக்கீங்க.
1: சரிங்க சரிங்க, ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து உங்களுக்கான பரிசு பரல கேக்கலாம். நன்றிங்க ராஜலட்சுமி.
3: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான். அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: காத்தாயிக்கா, நம்ம முதலாளியை தேடுற மும்மரத்துல திக்குமுக்கு சொன்னவரோட பேரை சொல்ல மட்டுப்டோம்க்கா.
1: அப்படியா?
0: ஆமா,
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
0: சொல்லிட்டேனே.
1: தேனி மாவட்டம் ஷர்மிலா அன்வர் அலி.
0: பட்டுக்கு பட்டெடுக்க போனது பட்டம்மா, ஜிட்டுக்கு மெட்டி வாங்க போனது சீதாமா, பட்டமாவையும் சீதாமாவையும் கடைக்கு கூட்டிட்டு போனது முத்தம்மா. இதை எழுதி அனுப்புனவரு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, முல்லக்காடு, தூத்துக்குடி.
1: தூத்துக்குடி முல்லக்காட்டுல இருந்து சரஸ்வதி பாபு, பாபு அவங்க எல்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நன்றிய சொல்லிக்கலாம். சரி தம்பி, சுபா காட்ட நான் சொன்ன விஷயத்த மறந்துடாம சொல்லிரு.
0: கண்டிப்பா சொல்றேன்.
1: அமெரிக்காவில ஒரு இடம் விடாம தேடிடணும்.
0: போஸ்ட் அடிச்சு ஒட்டியாவது தேடிடுவோம் நம்ம முதலாளியே.
1: சரி
0: சரி, இப்ப போனஸ் வரும், போனஸ் வரும்ன்றாங்களே.
1: ஆமா,
0: வந்துருமா எப்படியாவது?
1: கண்டிப்பா வந்துடும். கொடுத்த உடனே அக்கா பொன்னான கையில உனக்கு கர்ச்சி பொண்ணு வாங்கி தரேன்.
0: கர்ச்சிப்பா? ஏக்கா இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்கிற, போனஸ் வாங்கினாலும் நீ எனக்கு கர்ச்சிப் தான் குடுப்பியாக்கா?
1: எனக்கு வர்றதே அப்படித்தான் தம்பி. அதுல உனக்கு அக்கா வாங்கி தரேன்னு பெருமைப்படு. கிளம்புவோமா?
0: ஓகே.
2: இன்னைக்கு பூரா ஹாப்பியா

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான்?

0: நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: இவ்வளவு நேரம் திக்குமுக்காட வச்ச நான் வசீகரன் மற்றும் மகேஸ்வரி. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியாக்கம் யுவபாலா, பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ் மற்றும் சரவணன். தொடர்கிறது இடைக்கால பாடல்களுடன் சித்திர செவ்வானம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜீத் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே,

செவ்வானம் வெக்கம் கொண்டு செவ்வந்தி நிறம் பூசிக்கொள்ளும் வேளை, கதிரவன் மெல்ல மெல்ல மேகத்தின் மடியில் சாயும் வேளை, புள்ளினங்களின் கீச்சிடும் இசை, அது அந்தி வேளையில் தாளாட்டு பாட அழைக்கும் அழகிய இசை, மரங்கள் நிழல் விரிக்க மாலை நேரம் மனதை விருடும் தருணத்தில் மனதில் பூக்கும் மகிழ்ச்சியின் பூக்களோடு இதயத்தில் இன்னிசையாக சிவக்க கோடை பண்புலை நூற்புழி ஐந்தின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சி நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

இன்னிசை பாடும் குயில்களாக இசைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புழுகைந்தின் சித்திர செவ்வானம். வார்த்தைகள் இல்லாத நேரத்திலும் என் விழிகள் கவிதை பேசும். தொலைவில் நீ இருந்தாலும் தென்றலாய் வந்து என் நினைவுகளை தொட்டு செல்கிறாய். சொல்லாமல் போன காதல் சொல்ல முடியாத வழியல்ல. ஒவ்வொரு மூச்சிலும் மீண்டும் மீண்டும் பிறக்கும் இனிய நினைவு. நீ கேட்காத பாடலாக இருந்தாலும் என் இதயம் பாடிக்கொண்டே இருக்கும் உன்னை நினைத்து நான் பாடும் மௌன ராகமாக.

இதயத்தின் மௌன ராகங்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழு ஐந்தும் சித்திர செவ்வானம். தூரத்தில் இருந்தாலும் நிலவழி போல் அவள் நினைவுகள் மட்டும் அவன் அருகில் இருக்கிறது. காற்றோடு பேசும் கவிதை, மௌனத்தில் பாடும் இதயம், தனிமையில் கூட காதலை தேடும் கண்கள். நிலா மறைந்தாலும் இரவு முடிந்தாலும் அவளை நினைத்து இந்த இதயத்தின் பயணங்கள் மட்டும் என்றும் முடிவதில்லையாம்.

0: Shiva Textiles in 2026 Deepavali Vibe Starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இதயமிரிடம் இனிய கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 சித்திர செவ்வானம்.

தென்றல் மெதுவாக ஜன்னலை தட்டும்போது உன் பெயரை சொல்லாமல் என் இதயம் உன்னை அழைக்கிறது. இரவு முழுவதும் நிலவொளி பரவினாலும் நீ இல்லாத இடம் மட்டும் இன்னும் இருளாகவே இருக்கிறது. கண்கள் மூடினால் கனவிலில் நீ வருகிறாய். கண்கள் திறந்தால் நினைவாக நீ நிற்கிறாய். இரவு கடந்து போகலாம், நிலவும் தேய்ந்து போகலாம், ஆனால் உன்னை தேடும் இந்த மனதின் காதல் மட்டும் என்றும் தூங்குவதில்லை என்று இதயத்தினோரும் இனிசையாக இசைக்கிறது இப்பாடல்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீட்டும் இனிசை பண்பலை கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் நிசைத்துக் கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானம். தென்றல் வந்து மலரை தொடுவது போல் உன் பார்வை வந்து இதயத்தை தொட்டுச் செல்கிறது. நேற்று வரை வெறும் நினைவாக இருந்தவள் இன்றோ என் கனவுகளின் அழகான தொடக்கமாகிவிட்டாள். மலர் வாடலாம், மனம் மறையலாம், ஆனால் காதல் தந்த அந்த இனிய உணர்வு மட்டும் மனதில் என்றும் புதிதாகவே பூப்போல் என்றும் பூத்து கொண்டே இருக்கிறதாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

மாலை 35 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருப்புழி 5 சித்திர செவ்வானம். மௌனமான இரவில் மெல்ல வரும் தென்றலாய் சொல்லாமல் வந்து வருடுகிறது அவள் நினைவுகள். நிலவின் ஒளியிலும் அவள் முகம் தெரிகிறது, விண்மீன்கள் ஒளியிலும் அவள் கண்கள் சிரிக்கிறது. கதவு திறந்தது போல் அவன் மனமும் திறந்து அவள் வந்த அந்த நொடியில் தனிமையெல்லாம் தொலைந்து போகிறது. அவன் இதயவானில் என்றும் அவள் நினைவு மட்டும் நிலைத்திருக்கிறது. இசையாக இவ்வேளையும் இனிசையோடு கவிதையாகிறது இப்பாடலில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2, சின்னஞ்சிறு நட்சத்திரம் தொடர்ச்சி. குமாரலிங்கத்தின் தூண்டுதலின் பேரில் ஊர் மக்கள் தாலுகா அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அவனும் அக்கூட்டத்தின் நடுவில் சென்று கொண்டிருந்தான். இனி இதற்குள்ளாக அதிகாரிகளுக்கு விஷயம் எட்டிவிட்டது. பொதுக்கூட்டத்திலேயே குமாரலிங்கத்தை கைது செய்யும் நோக்கத்துடன் புறப்பட்டு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் சேவகர்களும் பாதி வழியிலேயே எதிரில் வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துவிட்டு வேகமாக திரும்பிச் சென்றார்கள். ஜனங்கள் அவர்களை துரத்தி கொண்டு ஓடினார்கள். போலீஸ்காரர்கள் விரைந்தோடி தாலுகா கச்சேரிக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆவேச வெறியில் மூழ்கியிருந்த ஜனங்கள் தாலுகா கச்சேரியை வளைத்து கொண்டார்கள். கச்சேரியின் காம்பவுண்டுக்குள் இருந்த சப்ஜெயிலின் கதவுகளை உடைத்து திருடர்கள் குறவர்கள் உட்பட எல்லாரையும் விடுதலை செய்தார்கள். சரமாரியாக கற்கள் தாலுகா கச்சேரியின் மேல் விழுந்தன. உள்ளே இருந்த போலீசார் துப்பாக்கியை எடுத்து வெளியே குருட்டாம்போக்காக சுட்டார்கள். இரண்டொருவர் காயமடைந்து விழவும் ஜனங்களின் கோபாவேச வெறி அதிகமாயிற்று. தாலுகா கச்சேரி கட்டிடத்தில் தீ வைப்பதற்கு முயன்றார்கள். மண்ணெண்ணெய், பெட்ரோல், வைக்கோல், நெருப்பு பெட்டி முதலியவையெல்லாம் அதிசீக்கிரத்தில் வந்து சேர்ந்தன. இந்த ஏற்பாடுகளை பார்த்ததும் உள்ளே இருந்த போலீசார் வெளியேறி செல்ல முயன்றார்கள். துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே வெளியில் வந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்களிடம் துப்பாக்கிகள் 2 தான் இருந்தன.

0: தோட்டாக்களும் குறைவாக இருந்தன. இரண்டு மூன்று தடவை சுட்டதும் தோட்டாக்கள் தீர்ந்து போயின. சுட ஆரம்பித்ததும் சற்று விலகிப்போன ஜனக்கூட்டம் தோட்டா தீர்ந்து விட்டது என்பதை அறிந்ததும் திரும்பி வந்து போலீசாரை சூழ்ந்து கொண்டு தாக்கியது. இன்னது செய்கிறோம், அதனுடைய பலன் இன்னது என்று தெரியாமல் ஜனக்கூட்டம் மூர்க்கமாக தாக்கியதன் பலனாக இரண்டு போலீசார் உயிர் இழந்து விழுந்தனர். இதற்குள்ளே பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கு தகவல் கிடைத்தது. போலீஸ் டெபுட்டி சூப்பரிண்டெண்டும் பல போலீஸ் ஜாம்பவான்களும் பயங்கரமான ஹூங்கார சத்தங்களை இட்டுக்கொண்டு விரைந்து வந்தார்கள். அவ்வளவுதான், ஓடு ஓடு ஓடு என்று ஒரு குரல் கேட்டது. ஜனங்கள் நாலா பக்கமும் விழுந்தடித்து ஓடினார்கள். புதிதாக வந்த போலீசார் அவர்களை துரத்தி அடித்தார்கள். ஒரே அல்லோலகல்லோலமாய் போய்விட்டது. வெகு துரிதமாக நடந்த இவ்வளவு காரியங்களையும் குமாரலிங்கம் பார்த்து கொண்டிருந்தான். போலீஸ்காரர் இருவர் உயிரிழந்து விழுவதையும் பார்த்தான். தூரத்திலே பெரிய போலீஸ் படை வருவதையும் ஜனங்கள் சிதறி ஓடுவதையும் கவனித்தான். சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு மனத்தை திடப்படுத்தி கொண்டு மற்ற எல்லாரையும் போல் அவனும் ஓட்டம் பிடித்தான். தான் அங்கு நின்றால் கட்டாயம் தன்னை கைது செய்து விடுவார்கள். போலீசார் இருவர் இறந்ததற்காக தன் மீது கொலை குற்றம் சாட்டினாலும் சாட்டுவார்கள். சப்ஜெயிலில் வைத்து கொடுமை செய்வார்கள். போலீசாரிடம் சிக்கிக் கொள்வதற்கு முன்னால் தேசத்துக்காக எவ்வளவு காரியம் செய்யலாமோ அவ்வளவும் செய்துவிட வேண்டும் என்று எண்ணினான் குமாரலிங்கம். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது அறிந்து கொள்ளலாம் நாளை.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசைத்தன்றலை இனிசைத்தன்றலாக தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூற்புழு ஐந்து சித்திர செவ்வானம். மழை துளிபோல் மெதுவாக வந்து அவள் மனதின் வாசலில் ஒரு புது வசந்த ராகமாய் வந்தவன் அவன். அவன் சிரிப்பில் ஆயிரம் கவிதைகள், அவன் பார்வையில் ஆயிரம் கனவுகள். அவன் அருகில் இருந்தால் நேரம் கூட மெதுவாக நகர்கிறது. காதல் வந்தால் வாழ்க்கை மட்டுமல்ல, வார்த்தைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் மாறுகிறது இனிய நினைவுகளாக.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை நேரத்தின்றில் காற்றோடு மனம் வருடிய இனிசை கீதங்கள், நிலவொளியின் மென்மையும் இரவின் இனிமையும் இதயம் வருட, விழிகளில் பதிந்த இனிய நினைவுகள், மனதின் மொழி பேசும் மௌன கீதங்கள், அதை இசைத்தின்றலாக இனிசை சாரலாக இதயம் நினைத்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ராமச்சந்திர பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

அரங்கனுக்கு நடைபெறும் அனைத்து விழாக்களும் 10 நாட்கள் தான் நடைபெறும். மார்கழி மாதத்தின் வைகுண்ட ஏகாதசி விழா மட்டும் திருவரங்கத்தில் 22 நாட்கள் நடைபெறும் பெரிய திருவிழா. நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் சேர்த்து நடைபெறும் உற்சவம். அரங்கன் உலகுக்கு தந்த 4000 திவ்ய பிரபந்தம் வேதத்திற்கு நிகரானது என்பதை அடியவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இறைவன் தானே முன்னின்று நடத்தி காட்டும் தமிழுக்கான தமிழ் வேத திருவிழா என்றால் மிக இல்லை. அரியர்கள் கொண்டாடும் அற்புத பெருவிழா. அது சரி, இத்தனை நாளும் விதவிதமான திருக்கோலத்தில் அரங்கன் அமர்ந்து அருள் செய்யும் திருத்தலங்களை தரிசித்தோம் அல்லவா? அப்படி ராமபிரானை அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசித்தால் எப்படி இருக்கும்? வாருங்கள், செல்வோம் செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றத்திற்கு. 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம். தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக 8 ஏக்கர் பரப்பளவில் ராமருக்காக கட்டப்பட்ட கோயில். 6 அடுக்கு ராஜகோபுரம் கடந்து சென்றால் தெற்கு திசையில் 16 கால் ஊஞ்சல் மண்டபம், வடக்கு திசையில்

0: படி போன்ற அமைப்பில் 100 கால் கல்யாண மண்டபமும் சிற்பக்கலைக்கு இலக்கணம். பழிபீடம், கொடிமரம், தொடர்ந்து 5 நிலை கிளி கோபுரத்தில் கொடி நங்கைகள், நிறைய புடைப்பு சிற்பங்கள், அதிலும் இராமாயண காட்சிகள், தசாவதார காட்சிகள், வாலி சுக்ரீவன் சண்டை காட்சிகள், கஜேந்திர வரதர் ராமன் மரங்களை துளைக்கும் காட்சிகள் என சிற்பங்களின் தொகுப்பு கொண்ட அருமையான ஆலயம். கோவிலின் தென்மேற்காக தாயாருக்கு ஒரு தனிச்சன்னதி. செங்கமலவள்ளி தாயாராக காட்சி தருகிறார். பிரகாரத்தை சுற்றி சக்கர தாழ்வார், ஹனுமன் சன்னதி தரிசிக்கலாம். கருவறையை சுற்றி வருவது போன்று இன்னொரு திருச்சுற்று இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. 3 திருச்சுற்றுகளோடு மிகவும் அழகான பிரம்மாண்டமான கோவில் இது. ஸ்ரீராமர் கோவிலின் கருவறை வெகு வித்தியாசமாக குகை போன்று இருக்கிறது. கருவறையில் வலது கரம் சின் முத்திரையோடு அவருடைய மார்பு பகுதியில் வைத்துக் கொண்டு கண்கள் யோகா நிலையில் மூடியவாறும், இடது கையை உட்கார்ந்த நிலையில் முட்டையின் மீது வைத்தும் அமர்ந்த திருக்கோலத்தில் வில்லம்பு இல்லாமல் சாந்த ராமராக இருக்கிறார். இந்த அமைப்பு வேறு எங்கும் காண முடியாத சிறப்பு. சீதா பிராட்டி வலது கையில் தாமரை மலரையும் இடது கையில் திருவடி சரணத்தை உணர்த்தும் அபயஹஸ்தமாக வைத்து அண்ணலின் இடது புறம் அமர்ந்திருக்க, தம்பி லட்சுமணன் வலது புறத்தில் வில்லம்பு பிடித்துக் கொண்டு அஞ்சலி முத்திரையில் கைகளை வைத்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறையில் அனுமன் பிரம்மசூத்திரம் படிப்பது போல் சுவடிகளை கையில் கொண்டு தரையில் அமர்ந்திருக்கிறார். உற்சவமூர்த்தி விஜயராகவ பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக நின்ற கோலத்தில் அருள் செய்கிறார். இலங்கையில் ராவணனோடு யுத்தம் முடிந்த பின்பு சீதா பிராட்டியும் லட்சுமணரோடு அயோத்தி கிளம்புகிறார். செல்லும் வழியில் இத்தலம் வந்திருக்கிறார். அப்போது மலையில் தவம் செய்த சுகபிரம்ம முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். ராமனை கண்ட முனிவர் மகிழ்ந்தார். ஒருநாள் தன்னோடு தங்கி உணவருந்தி செல்லுமாறு சொல்ல முனிவரின் பேச்சை தட்ட முடியாமல் ராமர் தனது கணையாளியை அனுமனிடம் தந்து பரதனிடம் அண்ணா வருவார் என்று சமாதானம் செய்துவிட்டு திரும்பி வந்தாராம். ராமரும் அனுமனும் அமர்ந்து ஒரே வாழை இலையில் சாப்பிட எதிரெதிரே அமர்ந்தார்கள். அதற்கு வசதியாக ராமன் இலையின் மையத்தில் கோடு போட்டாராம். அதுதான் இன்றைக்கும் நாம் பார்க்கும் கோடு. இன்று செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ராமச்சந்திர பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: பொன்னந்தி மாலையின் வணக்கம் நேயர்களே. ஒரு நாளின் நிறைவு பகுதியில் நாம் இணைந்திருக்கிறோம். பகலவனின் சினம் தணிந்து இரவு மகளை சிரித்து வரவேற்கும் நேரம். ஆங்காங்கே பெய்த ஓரிரு மழையால் அந்தி நேர தென்றல் மனதிற்கு ஆனந்தமாகவே வீசிச் செல்கிறது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுவிட முடியாது. ஆனால் நாம் பெற்றுக்கொண்டவற்றில் மகிழ்ச்சியை காண கற்றுக்கொண்டு விட்டால் எல்லா நாளும் இன்பமயமானதாகவே நிறைவடையும். இந்த இனிய சிந்தனையோடு மலர்கிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியுள்ளங்களோடு மகேஸ்வரி.

0: நீங்காத நேசம் கொண்ட இனிய அலைவரிசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் மாலை 6:11.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
6: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: வணக்கம். இப்ப நம்ம சிறுபிள்ளையா இருக்கிற போது புத்தகங்கள் படிப்போம். புறாவும் எறும்பும், அந்த கதை ரொம்ப பிடிக்கும். அது பாட்டா கூட பாடுவோம். வேட நொறுவன் வில்ல எடுத்து காடு நோக்கி ஓடி சென்றான்லாம் பாடுவோம். புறாவை எறும்பு காப்பாத்தோம், எறும்ப புறா காப்பாத்தோம். இதே போல நரி காக்கா கதையெல்லாம் சொல்லுவோம். நம்ம மிருகங்களுக்கு பற்றிய கதைன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு செய்தி நான் ஒருத்தர் சொல்லி கேட்டேன். ஆனா அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உதாரணமா, எல்லா உயிரினமும் கூடு கட்டுமான்னு கேட்டா இல்லங்க. குயில் இருக்கே அதுக்கு கூடு கட்ட தெரியாது. பாம்பு புத்து கட்டுமான அதுவும் கிடையாது. அது கரையாம் புத்தெடுக்க கருணாங்குடி பூஞ்சும்பாங்க. ஆனா தூக்கணாங்குருவி கூடு கட்டும். காக்கா கண்ணா பின்னாடி அது கூடு கட்டிடும். சிலது அது பாட்டுக்கு போய் புறாக்கள்லாம் என்ன அப்படின்னா எங்கேயாவது கோபுரம் எங்கேயாவது போய் அடைஞ்சிக்கிறோம். சில பறவைகள் கூடு கட்ட தெரியாது. ஆனா எறும்புகள் இருக்கு பாருங்க. எறும்புகள்ல ஒரு வகை பூமிக்கு அடியில போய் புத்து வச்சிருக்கோம் அப்படியே, எறும்பு புற்று. ஆனா இந்த சூக எறும்புன்னு ஒண்ணு இருக்குங்க, சுல்லரும்பு அப்படிம்பாங்க. அந்த எறும்பு சோப்பு கலர்ல இருக்கும், மாமரங்கள்ல தான் பெரும்பாலும் இருக்கும்.

0: அந்த எறும்புக்கு அடிச்சுன்னு வைங்களேன், கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். பத்து நிமிஷம் அந்த இடத்துல வீங்கி போகும். சுண்ணாம்பு தடுக்கிட்டே இருக்கும், நிலட்டி சில பேர் படக்கடி எச்சு போயிட்டு தடவிடுவாங்க, அதான் மருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த எறும்புகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்கிறாங்க. என்னன்னா, இலைகளை வச்சு ஒரு சின்ன கைப்பந்து மாதிரி ஒரு கூடு கட்டிடுமா. நம்பவே முடியாத விஷயமா தான் இருக்கு. நான் ஆனா பாத்திருக்கேன், நான் இந்த கூடைய பாத்திருக்கேன். இது என்னது அப்படின்னு தொட்டா பயங்கரமா எறும்புகள் வெளியே வரும், அப்படியே சீறிக்கிட்டு. அதுலதான் அந்த எறும்புகள் முட்டையிடுமாங்க. இப்ப நான் கேட்ட இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேசினது இந்த மரங்கொத்தி பறவை இருக்குல்ல, அது கூடு கட்டுறதில்ல, ஆனா அது என்ன செய்யுமா, இனப்பெருக்கம் பண்றதுக்கு இந்த எறும்புனுடைய இந்த கூடு இருக்கு இல்லையா, இலக்கூடு, இதுல சின்ன ஓட்ட பண்ணி உள்ள போய் முட்டை இட்டு வந்துருமா. ஒரு முட்டை, ரெண்டு முட்டை, மூணு முட்டை வரைக்கும் இட்டு வந்துருமா. ஒரு ஆச்சரியமான செய்தி அதுல சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டை அதுல இருக்கக்கூடிய அந்த எறும்பு முட்டை இருக்குல்ல, அதுல இருந்து வந்த குஞ்சுகளுக்கு உணவாகுமா. அதனுடைய சின்ன எறும்புகள்லாம் இருக்குல்ல முட்டையில இருந்து வெளியே வந்தது, அதுக்கு உணவு என்னன்னு பார்த்தா இந்த மரங்கொத்தியினுடைய முட்டைய ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஒரு முட்டை ரெண்டு முட்டை கூட வச்சுக்கோங்க, மூணுல ஒன்னாவது தப்பிச்சுன்னு வைங்களேன், அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த மரங்கொத்தி அதுக்கு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளியே வந்த சின்ன எறும்பு இருக்குல்ல அது திங்குமாங்க. நம்ம கிராமத்துல சின்ன பிள்ளையா இருக்கப்ப கண்ணாப்பூச்சி விளையாடுறப்ப ஒரு முட்டையை தின்னுட்டு ரெண்டு முட்டையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிரு, ரெண்டாளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு முட்டைய எறும்பு குஞ்சுகள் திங்க, ரெண்டு முட்டைய அதுல ஏதாவது ஒண்ணுல ஒரு குஞ்சு வெளியே வந்து அதுகளை சாப்பிட்டுட்டு பறக்குற அளவு வந்த உடனே அதை விட்டு வெளியே பறந்து வரைஞ்சுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அதான் கேட்டேன், அதுல இருந்து பறந்து வெளியே வந்துடும். இப்ப மரங்குத்தியும் வாழும், எறும்புகளும் வாழும், இத அது சாப்பிடும், அத இது சாப்பிடும். நம்ப முடியாத மாதிரி இருக்கு எனக்கு. எங்க வீட்டுல நாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்கிறோம், அது குஞ்சு பறிக்கும். ஒரு தடவை நாங்க என்ன பண்ணா, அதை வெளியில தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் வச்சோம், ரெண்டு நாள் வச்சோம், மூணாம் நாள் என்ன சரிங்களா, கழுகுல ஒரு வகை பேரு வள்ளூர்னு பேருக்கேன். அந்த வல்லூர் இத பாத்துட்டே இருந்திருக்கு. இத்தனைக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாலயே அது கிடையாது. அந்த வல்லூர் சட்டுன்னு வந்து இந்த கூட்டுக்குள்ள கூட்டு மேல உட்காந்துச்சுக்க. நான் நின்னு பாத்துட்டு இருக்கேன், என்ன பிள்ளை பெருசு வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன்ல. நான் நினைச்சு பாக்குறதுக்குள்ள தன்னுடைய கூர்மையான இதை உள்ள விட்டு அந்த குருவியினுடைய கழுத்தை அப்படி இது பண்ணி மடக்கி கொண்டு போயிருச்சுக்கேன். பாக்கி குருவெல்லாம் பயத்துல படுத்து கிடக்குது. அப்பதான் தெரியுது இயற்கை அதன் அதனுடைய சமன்பாட்டுக்கு உரிய அளவுக்கு ஒன்றை உண்டாக்குகிறது, ஒன்றை அழிக்கிறது. இது இயல்புதான். இயற்கைய உத்து பார்க்க பழகணும்னா அரிய அரிய செய்திகள் கிடைக்குங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
3: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்களில்.

இதயங்களுக்கு இசை பந்தல் அமைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:24 அன்பு நேயர்களே, இன்றிரவு 7 மணிக்கு வர இருக்கிறது ஆசையில் ஒரு குக்க.

நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கணுமா, அது உங்களுடைய குரல்லே நீங்கள் கேட்டு ரசிக்கலாங்க. எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு, உங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, இது எல்லாத்திட்டையும் உங்களுடைய அழகான குரலில் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி 9484 86 28 24 9486 28 24 24 இந்த கட்சேவி எண்ணுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசிங்க.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 6:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: அன்பு நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியோட 2 விளையாட்டுகள் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். விளையாட வாங்க மாணவ செல்வங்களே, இந்தியன்கள்ல புதுசா பேசுறவங்க 24 24 24, வழக்கமா பேசுறவங்க 24 24 29, கொடைக்கானலுடைய முன் இணைப்பேன் 0 4 5 4 2. சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்.

0: காற்றலைகளில் கன அலை, இது காதுகளின் காந்த அலை. கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் மாலை 6:35.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: அன்பு நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரவிருக்கிறது நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேர்களே உங்களைத்தான்.

0: இசை தேனை தந்து கொண்டிருக்கும் பண்பலையின் கதம்ப மலர்கள் இனி தருகிறது தமிழ் இலக்கிய தேன்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஆச்சாரிய பிக்ஷு தொடர்ந்து கூறினார், சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை குறித்து நீங்கள் எல்லோரும் இவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பது இயல்புதான். பொன்னியின் செல்வரை குறித்த கவலை இப்போது உங்களுக்கு தீர்ந்து போயிருக்கலாம். இனிமேல் உங்கள் குடும்பம் வீடு வாசலை பற்றி சிறிது கவலை கொள்ளுங்கள். மகாஜனங்களே, இதுவரையில் நாம் இந்த பக்கத்திலேயே கண்டும் கேட்டும் இராத கொடும் புயல் நம்மை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அதோ உங்கள் பின்பக்கமாக திரும்பி பாருங்கள்.
1: ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள். பிக்ஷு கூறியபடியே அவர்களுடைய வாழ்க்கையில் என்றுமே காணாத அதிசயமான காட்சியைக் கண்டார்கள். அதிசயமான காட்சி மட்டுமன்று பயங்கரமான காட்சியும்தான். கடலானது பொங்கி மேலுயர்ந்து வானத்தில் மேலே மேலே வந்து கொண்டிருந்த கரிய கொண்டல்களை தொட்டு கொண்டிருந்தது. அந்த கரிய நிற தண்ணீர் மலையானது நின்ற இடத்தில் நிற்கவில்லை, மேலே மேலே நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஜனங்கள் நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மலையானது அவர்கள் இருக்குமிடம் வரையில் வந்தால் அவர்கள் மட்டுமல்ல சூடாமணி விகாரமே மூழ்கிப் போவது திண்ணம் என்று தோன்றுகிறது. இந்த காட்சியை பார்த்து மக்கள் பிரமித்து நின்றது. ஆச்சாரிய பிக்ஷு மறுபடியும், அதோ நீங்கள் எல்லோரும் வசிக்கும் நாகைப்பட்டினத்தை பாருங்கள் என்று சொன்னார். நாகைப்பட்டினம் நகரம் சூடாமணி விகாரத்துக்கு சிறிது வட திசையில் அமைந்திருந்தது. வெகு தூரத்துக்கு பரவியிருந்தது. கடற்கரையை

0: அடுத்து பண்டகசாலைகள், சுங்கம் வாங்கும் கட்டிடங்கள் முதலியவை இருந்தன. அவற்றுக்கப்பால் ஜனங்கள் வசிக்கும் வீடுகள் ஆரம்பமாகி கிழக்கு மேற்கிலும் தெற்கு வடக்கிலும் சுமார் அரைகாத தூரத்துக்கு மேலே பரவியிருந்தன. கடல் பொங்கி பண்டகசாலைகளும் சுங்கச்சாவடிகளும் இருந்த இடத்தையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து பட்டினத்தின் தெருக்களிலும் புகுவதற்கு அந்தச் சமயம் ஆரம்பித்திருந்தது. கடலில் இருந்த படகுகளும் நாவாய்களும் எங்கேயோ ஆகாசத்தில் அந்தரமாகத் தொங்குவது போல தண்ணீர் மலைகளின் உச்சியில் காட்சியளித்து இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டிருந்தன. படகுகளின் பாய்மரங்கள் பேயாட்டம் ஆடி சுக்குநூறாய்ப் போய்க் கொண்டிருந்தன.
1: மகாஜனங்களே, ஒரு காலத்தில் காவிரிப்பட்டினத்தை கடல் கொண்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்மாதிரியான விபத்து நமது நாகைப்பட்டினத்துக்கு வராமல் புத்த பகவான் காப்பாற்றுவாராக. ஆனாலும் நீங்கள் உடனே திரும்பிச் சென்று உங்கள் குழந்தை குட்டிகளையும் உடைமைகளையும் கூடுமானவரை காப்பாற்றிக் கொள்ள முயலுங்கள்
0: என்று ஆச்சாரிய பிக்ஷு தழதழத்த குரலில் கூவினார். இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டமானது கடல் அலை போலவே விரைந்து நகரத்தை நோக்கி நகரலாயிற்று. முன்னணியில் நின்றவர்கள் ஓடத் தொடங்கினார்கள். பின்னால் நின்றவர்கள் அவர்களை தொடர்ந்து ஓடினார்கள். முதலில் கூட்டமாக நகர்ந்தார்கள், பிறகு நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். சில நிமிட நேரத்திற்குள் சற்று முன்னால் பெரும் ஜனத்திரள் நின்று கொண்டிருந்த இடம் வெறுமையாக காட்சியளித்தது. படகோட்டி முருகையனின் மனையாள் ராக்கம்மாள் மட்டும் நின்ற இடத்திலேயே நின்று, "என் புருஷன், என் புருஷன்" என்று கத்தினாள்.
1: "தாயே, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆபத்து நேராது. பத்திரமாகத் திரும்பி வந்து சேருவான். நீ முன்னை காப்பாற்றிக்கொள்"
0: என்றார் பிக்ஷு.
1: "இல்ல இல்ல, என் புருஷனை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நான் கோயிலுக்குள்ள வரேன்"
0: என்றாள் ராக்கம்மாள்.
1: "கூடாது அம்மா, கூடாது. புத்த சந்நியாசிகள் வசிக்கும் விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகள் வரக்கூடாது, உனக்கு தெரியாதா?"
0: என்றார் பிக்ஷு. இந்த சமயத்தில் அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்திலே ஓடாமல் பின்தங்கி நின்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் ராக்கம்மாளை அணுகி வந்தான். அவள் காதோடு ஏதோ சொன்னான். அவளுடைய கரத்தை பிடித்து கரகரவென்று இழுத்தான். அவள் அவனுடன் வேண்டா வெறுப்புடன் போகத் தொடங்கினாள். "ஆஹா, யார் இந்த மனிதன்? இவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவு?" என்று எண்ணிய வண்ணம் ஆச்சாரிய பிக்ஷு விகாரத்துக்குள் சென்றார். பொன்னியின் செல்வர் இருந்த இடத்தை அணுகினார். முருகையன் இதற்குள் அதிசயமெல்லாம் நீங்க பெற்றவனாய் இளவரசர் கூறுவதை பக்தியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். "முருகா, இன்றிரவு நீ திரும்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்துக்கு அழைத்துப் போக வேண்டும்" என்று இளவரசர் கூறினார். ஆச்சாரிய பிக்ஷு,
1: "இளவரசே, இரவு வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை. ஜனக்கூட்டம் கலைந்து விட்டது. தாங்கள் இப்போதே புறப்பட்டு போகலாம்"
0: என்று சொன்னார். பின்னர் வெளியில் நடந்தவற்றை சில வார்த்தைகளில் கூறினார். "சுவாமி, ஜனங்கள்தான் கலைந்து போய்விட்டார்களே, நான் எதற்காக போக வேண்டும்?" என்றார் இளவரசர்.
1: "அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? மேலும் பிக்ஷுக்களாகிய எங்கள் வாக்கை மெய்யாக்குவதாக சற்றுமுன் சொன்னீர்கள் அல்லவா? அதை நிறைவேற்றி அருள வேண்டும்"
0: என்றார் பிக்ஷு. உண்மை என்னவென்றால், பொங்கி வரும் கடல் அந்த சூடாமணி விகாரத்தை சிறிது நேரத்துக்கெல்லாம் முழுக அடித்துவிடும் என்று பிக்ஷுவின் உள்ளத்தில் ஒரு பீதி உண்டாகியிருந்தது. ஆகையால் இளவரசரை அவசரமாக வெளியேற்ற விரும்பினார். ஆனைமங்கலம் கடற்கரையிலிருந்து கிழக்கே சற்று தூரத்தில் இருந்தது. ஆகையினால் பொங்கி வரும் கடல் அவ்வளவு தூரம் போய் எட்ட முடியாது. எட்டினாலும் அங்குள்ள மிகப்பெரிய சோழ மாளிகை மூழ்கிவிடாது. இளவரசர் பிக்ஷுவின் கருத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே படகு கொண்டு வருமாறு கட்டளை பிறந்தது. இதற்கிடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிக்ஷுக்களை பார்த்து ஆச்சாரிய பிக்ஷு,
1: "நாம் கருணையே வடிவான புத்த பகவானைச் சேர்ந்தவர்கள். இப்போது நாகைப்பட்டினத்து மக்களுக்கு பெரும் சோதனை நேரிட்டிருக்கிறது. கடல் பொங்கி நகரத்துக்குள் வேகமாக புகுவதைக் கண்டேன். புயலின் வேகத்தினால் வீடுகளின் கூரைகள் சிதறிப் பறக்கின்றன. மரங்கள் தடதடவென்று முறிந்து விழுகின்றன. நாகைப்பட்டினத்திலும் அக்கம்பக்கத்திலும் வசிக்கும் மக்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் எத்தனையோ பேர் தப்பிக்கும் வகை தெரியாது அறியாது தவித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் நாலாபுறமும் சென்று உங்கள் கண் முன்னால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் என்ற உதவிகளைச் செய்யுங்கள். குழந்தைகளையும் வயோதிகர்களையும் முதலில் கவனியுங்கள். சமுத்திரராஜனின் கோபத்திலிருந்து எத்தனை பேரை காப்பாற்றலாமோ காப்பாற்றுங்கள். நான் வயதானவன், இங்கேயே இருந்து

0: காலை நேரத்து பூஜையை கவனித்துக் கொள்ளுகிறேன் என்றார். இதை கேட்டதும் பிக்ஷுக்கள் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். கால்வாயில் படகு வந்து சேர்ந்தது. இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு வணக்கம் செலுத்தி விடைபெற்று அதில் ஏறிக்கொண்டார். முருகையனும் ஏறி படகு தள்ளத் தொடங்கினான். படகு கண்ணுக்கு மறையும் வரையில் பிக்ஷு அதை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அவருடைய முகத்தைச் சுற்றி அபூர்வமான ஜோதி ஒன்று பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தது. படகு கால்வாயில் போய்க் கொண்டிருந்தபோது இளவரசர் நிமிஷத்துக்கு நிமிஷம் கால்வாயின் நீர்மட்டம் அதிகமாகிக் கொண்டிருப்பதை கவனித்தார். படகு தத்தளித்து கொண்டிருந்தது. முருகையன் அதை செலுத்துவதற்கு வெகு பாடுபட்டு கொண்டிருந்தான். புயலின் வேகமும் வினாடிக்கு வினாடி அதிகமாகிக் கொண்டிருந்தது. இருபுறமும் மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்து கொண்டிருந்தன. நந்தி மண்டபத்தை நெருங்கி படகு வந்தது. இளவரசர் அந்த மண்டபத்தை பார்த்தார். நந்தியின் தலைக்கு மேலே தண்ணீர் வந்திருந்தது. இதிலிருந்து நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்திருந்தது என்று நன்கு தெரிய வந்தது. முருகையா, படகை சிறிது நிறுத்து என்று இளவரசர் கூறினார். முருகையன் படகை நிறுத்தினான். ஆனால் அதன் ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை. இளவரசர் படகிலிருந்து தாவி குதித்து நந்தி மண்டபத்தில் இறங்கினார். பின்னர் அதன் அருகில் விழுந்திருந்த ஒரு மரத்தை பிடித்து கொண்டு மண்டபத்தின் மேல் சிகரத்தின் மீது ஏறினார். அங்கே இருந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். கால்வாய்க்கு கீழ்ப்புறம் முழுவதும் ஒரே ஜலப்பிரளயமாக இருந்தது. தென்னந்தோப்பில் பாதி மரங்களுக்கு மேல் அதற்குள் விழுந்து விட்டிருந்தன. இடைவெளி வழியாக பார்த்தபோது கடல் பொங்கி அந்த தென்னந்தோப்பின் முனைவரையில் வந்துவிட்டதாக தெரிந்தது. வடக்கே சூடாமணி விகாரம் இருந்த திசையை அருள்மொழிவர்மர் நோக்கினார். விகாரத்தின் வெளிப்படிக்கட்டுகள் வரையில் கடல் பொங்கி பரவியிருந்தது தெரிந்தது. பொன்னியின் செல்வருடைய மனத்தில் அப்போது ஓர் எண்ணம் உதயமாயிற்று. அது அவருடைய உடல் முழுதும் சிலிர்க்கும்படி செய்தது. முருகையா, படகை திருப்பிக் கொண்டு போ, விகாரத்தை நோக்கிவிடு என்றார் இளவரசர். அதிகமாக பேசி பழக்கமில்லாதவனும் இளவரசரிடம் அளவிறந்த பக்தி கொண்டவனுமான தியாகவிடங்கரின் மகன் ஏன் என்று கூட கேளாமல் படகை திருப்பி சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்தினான். வரும்போது ஆன நேரத்தை காட்டிலும் போகும்போது சிறிது குறைவாகவே நேரமாயிற்று. ஆனால் இளவரசருக்கோ ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்து கொண்டிருந்தது. படகு விகாரத்தை அடைந்தபோது பொங்கி வந்த கடல் ஏறக்குறைய விகாரம் முழுவதையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. நீர்மட்டம் மேலே ஏறி கொண்டும் இருந்தது. ஈழ நாட்டிலுள்ள விகாரங்களைப் போல நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம் அந்த காலத்தில் அவ்வளவு கம்பீரமாகவோ உயரமாகவோ அமைந்திருக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் மேலே ஏறினால் விகாரத்தின் மண்டப சிகரம் கூட முழுகிவிடும் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. இளவரசர் படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமலிருந்த ஒரு மண்டபத்தின் மேல்தளத்தில் குதித்தார். அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார். விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களில் ஒவ்வொரு பகுதியாக தேடிக் கொண்டு வந்தார். மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பு அளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஒன்று பத்து இருபத்தாறு. எதிர்பாராத காரணங்களால இளவரசர் அருள்மொழிவர்மர் சூடாமணி விகாரத்துல தங்கும்படி ஆயிடுச்சு. இப்போ அவர் அங்கிருந்து அவசரமா வெளியேற வேண்டிய நிலைமை உருவாயிட்டது. தலைமை பிக்ஷுவின் கனிவான வேண்டுகோள் வெறி கொண்டிருந்த மக்களை அமைதிப்படுத்தினாலும் இயற்கையின் சீற்றம் ஒரு வகையில வன்முறைக்கு தீர்வா அமைஞ்சிட்டது. இருந்தாலும் பத்து வகை கடமைகள்ல ஒன்றான பிறர்க்கு பணி செய்தல்ங்கிற கோட்பாட்டை வலியுறுத்தி பிக்ஷுக்களை நிவாரண பணிகளில் ஈடுபடுத்துகிறார் ஆச்சாரிய பிக்ஷு. ஆழ பிறந்தவரும் மக்களின் அன்புக்கு பாத்திரமானவருமான அருள்மொழிவர்மரை துறவு மேற்கொள்ள செய்ய மாட்டோம்னு உணர்ச்சி பொங்க சபதம் பண்ணினார் ஆச்சாரிய பிக்ஷு. கண்ணுக்கு கண்ணான இளவரசர்னு சொன்னதும் வெறி கொண்டிருந்த மக்கள் நெகிழ்ந்து போனதை கண்டோம். குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களின் பேச்சு தெளிவை தரும் என்பதை ஆசிரியர் நுட்பமாக காட்டுறார். திருவே என் செல்வமே, தேனே வானூர் செழுஞ்சுடரேன்னு தொடங்கும் அப்பர் திருத்தாண்டகம் நினைவுக்கு வருது. கண்ணே, கண்ணீர் கருமணியே, மணியாடு பாவாய், கண்ணாக கருமணியாக, அந்த கருமணியில ஆடும் பாவையாக விளங்குற இறைவனை நெக்குறுக பாடுறார். கருவிழிக்குள்ள இருக்கிற பாவைய கண்மணின்னும் கண் பாப்பான்னு சொல்றது மரபு. இதை குறிப்பிடுற பியூப்பிள் என்கிற சொல் பிப்பிள்ளா என்கிற லத்தீன் மொழி சொல்லில் பிறந்தது. சின்ன பொம்மை, சிறுமி இதன் பொருள். கண்ணேன்னு அழைப்பது இந்த அடிப்படையில் தான். அடுத்து கொண்டல் என்கிற சொல். கடல் நீரை முகந்து தன் அகத்தை கொண்டு

0: கொண்டு வந்து மழையா பொழிய செய்வதால மேகத்துக்கு இந்த பேர் வந்தது. அதாவது கடல் நீர் வெப்பத்தால் ஆவியாகி அந்த நீராவியை தன்னுள் கொண்டு செல்வதால் கொண்டல். கிழக்கு கடற்பரப்பில இருந்து கொண்டல் காற்றின் வழியே வரும் மேகத்துக்கும் கொண்டல்னு பேர் வந்துடுச்சு. கார்மேக நிறம் கொண்ட திருமால் கொண்டல் வண்ணன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று உணர்ச்சி பொங்க பாடுறார் திருப்பாணாழ்வார். வயோதிகர் முதியவர், வயஸ் அதிக, இந்த ரெண்டும் இணையும் போது இலக்கண விதிப்படி வயோதிக ஆயிடுது. வயோதிகம் முதுமை. ஆச்சாரிய பிக்ஷு கேட்டுக்கிட்டதால படகுல ஏறி நந்தி மண்டபம் போய் சேர்ந்த அருள்மொழிவர்மர் சூடாமணி விகாரத்தின் நிலைமையை கருத்திற்கொண்டு விரைவா திரும்பி வரார். மார்பளவு தண்ணீர், அவர் வந்ததன் நோக்கம் நிறைவேறுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: இனிய வேலையை இன்னிசை மாலையாக மாற்றிய மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் பூக்கும் நாளை மாலை 6 மணிக்கு. இனி இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை நம்மிடம் இருப்பதை ரசிக்க தொடங்கினால் இல்லாததை நினைத்து வருந்தும் நேரம் தானாகவே குறைந்துவிடும். விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

0: காற்றோடு கலந்து வரும் அந்த இனிய குரல், மனம் வருடும் இனிய கானம், ஒரு சிறிய தூது இதயத்திலிருந்து காற்றலிகள் தவழ்கிறது. மௌனமாக இருக்கும் இதயம் கூட மெல்ல மெல்ல இசைக்க தொடங்குகிறது. காரணம் ஆசை. ஆசை மட்டும் என்றும் குறையாத குக்கூவின் குரலாக நினைவுகளின் ரீங்கார இசையாக இசைக்களிக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு.
1: நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. நான்கு 86 28 24 24 என்ற எண்ணுக்கு உங்களுடைய குரலில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: நிகழ்ச்சியில் வர இருக்கக்கூடிய முதல் பாடல், அந்த முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க குரல்லையே தெரிஞ்சுக்கலாமா?
1: இனிய இரவு வணக்கம். கோடை பண்பலை 100.5 கோவை மாநகரத்திலிருந்து ஜெகதீசன். எனக்கு பிடித்த பாடல் அமராவதி படத்திலிருந்து, தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னம். இந்த பாடலை அனைவருக்கு தருங்க. நன்றி, வணக்கம்.
0: பாடலும் வந்துட்டே இருக்குங்க. கோடை பண்பலை 100.5 அனைவருக்காகவும்.

0: ஏழு மணி எட்டு நிமிடத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை வன்மலையின் ஒரு புழி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காக வரப்போகுது, யாருடைய விருப்பத்தில் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட குரல்லையே.
1: வணக்கம், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து அழகர் பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் தீபாவளி படத்திலிருந்து கண்ணன் வரும் வேலை என்ற பாடலை ஒளிபரப்ப வேண்டுகிறேன்.
0: பாடல் கேட்கலாமா? கொடை பண்பலை நூறு புள்ளி எங்களிலிருந்து.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்களுடைய விருப்பத்துல உங்களுக்கு பாடல நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தோங்க. உங்களுடைய குரல் பதிவு, உங்களுடைய விருப்பத்துல உங்களுக்கு விருப்பமான பாடல ஒழிப்பு, அதாவது நீங்க வந்து பதிவு செஞ்சு அனுப்பலாங்க. இப்ப யாருடைய விருப்பத்துல பாடல் வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
2: கோடை பண்பலைக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் நேற்று அளவு குமார். படம் பூவெல்லாம் முன்வாசம், பாடல் தாளாட்டும் காற்றீவா.
1: பாடல் வந்துட்டே இருக்குங்க தாளாடுறதுக்காக. கொடை பண்பு 100.5 இருந்து.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: இதயம் விரும்பும் இனிய கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்துல வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: பண்பலை அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளக்கோவில் குமரபாளையம் சீனிவாசன் அம்பிகா மகாதேவி எங்கள் குடும்பத்தின் பெயர். படம் கருத்தம்மா. பாடல் தென்மேற்கு பருவக்காட்டு தேனி பக்கம் வீசுந்த அந்த பாடல் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வருது இல்லைங்க, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனோட விருப்பத்தில் வருது கோடை பண்பலையின் 100.5 இதிலிருந்து.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

ஆசை பாடல்களின் ரிங் அரிசியாக சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு. இரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் இசைக்கு இருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவு சுகம் நிகழ்ச்சியானது சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை.

0: இது உங்கள் அபிமான கோடை இப்போ நம்முடைய 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. இதுக்கு பொதுவாக நம்ம நிலையத்து பார்க்க வந்த சொந்தங்களை சந்திக்கிறது வழக்கம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு சகோதரி அமர்ந்திருக்கிறாங்க, அப்போ அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: கனிமொழி.
0: முன்னாடி ஒரு கனிமொழி அவங்கள்ட்ட தான் பேசணும். ரெண்டு பேருக்கு ஒரே பேர், ஒரே அலுவலகத்தில் பணிபுரியுறீங்களா?
1: ஆமாம் சார்.
0: ஏன் உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: எங்கள் தாத்தா வச்சுருந்தாங்க பேர்.
0: அதாவது தமிழ் பற்று அவருக்கு ரொம்ப அதிகமாக,
1: அவங்க தமிழ் பண்டிட் தாத்தா,
0: அதனால.
1: ஆமாம்,
0: மிக மகிழ்ச்சி. இப்போலாம் இந்த மாதிரி பேர்கள் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னமா பணிபுரியுறீங்க நீங்கள்?
1: தட்டச்சராக இருக்கேன், டைபிஸ்ட்.
0: அப்படிங்களா? எவ்வளோ வருடங்களாக இருக்கீங்க?
1: 8 இயர்ஸாக இருக்கேன் சார்.
0: அதுக்கு முன்னாடி என்னமா பண்ணி குடிச்சிங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க.
0: எப்படி இருக்குது நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது?
1: நமக்கு ஒரு பிடிப்பு வேணும்ல சார், வேலைக்கு போகிறதா ஓகே.
0: கண்டிப்பாக நமக்கு தேவையான நம்ம வாங்கிக்கலாம், குழந்தைகள் கேட்குறத வாங்கி கொடுத்துக்கலாம். சரி, எப்படி இருக்குது கொடைக்கானல்?
1: கொடைக்கானல் சூப்பராக இருக்குது, கிளைமேட் நல்லாயிருக்கு.
0: இது முதன்முறையாக முன்னாடி வந்தீங்களா?
1: இல்லை சார், ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒருக்க வந்துட்டே
0: இருப்பீங்க.
1: ஃபேமிலியாக வந்துட்டு
0: இப்போ ஒவ்வொரு 2 இயர்ஸ்க்கு ஒருக்க வரும்போது என்ன வித்தியாசம் தெரியுது?
1: கிளைமேட் நல்லா சேஞ்சு, அங்கே ஹாட்டாக இருக்கும், நாகப்பட்டினம். இங்கே கொஞ்சம் கூலாக இருக்குல்ல, ஒரு 2 டேஸ் இருக்கலாம், அவ்வளோதான்.
0: 2 நாள் இருக்கலாம்,
1: அவ்வளோதான்.
0: மகிழ்ச்சி. வேறு எந்த இடம்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இப்போ கொடைக்கானல் பார்த்தாச்சு, வேறு இடங்கள்
1: போயிட்டு வந்திருக்கோம். எல்லா ஓரளவு எல்லா இடத்துக்கும்
0: எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இன்றைக்கி போய் இப்போ 2 நாட்களாக பார்த்தது இல்லையே, எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால்?
1: பூம்பாறை முருகன் கோயில் போயிட்டு வந்தோம், குறிஞ்சாண்டவர் போயிட்டு வந்தோம். மீதி பசங்களை அழைச்சிட்டு லேக் வியூ போனோம், போட்டிங் நல்லா இருந்தது, பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி.
0: பார்க் போனீங்களா?
1: பைன்
0: பார்க் போனீங்களா?
1: பார்க் போயிட்டு வந்தோம், பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு வந்தோம், மீதி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம் சார்.
0: ஒரு 500 வருஷம் பழைய மரம் இருக்குமே, அதை போய் பார்த்தீங்களா? மரங்கள் பார்க்க முடியல,
1: ரொம்ப உள்ளெல்லாம் போகல சார், மழையாக இருக்குல்ல,
0: அதனால் போக முடியல.
1: போகல.
0: எத்தனை நாள் பிளான் பண்ணியிருக்கீங்க?
1: 3 டேஸ்
0: முடிஞ்சா ஒரு நாள் இருக்க
1: மீது. நாளைக்கு இருக்குது.
0: நாளைக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க?
1: நாளைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் இதுக்கு, அதுக்கு போகலான்னு தோட்டத்துக்கு.
0: ஓ, தோட்டத்துக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. சரி, என்னென்ன விளையும் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியலைங்க சார்.
0: இந்த ஊரில் பேரிக்காய் விளையும், பிளம்ஸ் விளையும்.
1: பிளம்ஸ் வாங்கியிருக்கோம்.
0: வாங்கியிருக்கீங்க? பேரிக்காய் சீசன் கிடையாது. அவகோடா விளையுங்க, உருளைக்கிழங்கு விளையும், கேரட் விளையும், பீன்ஸு,
1: கேரட்லாம் போகிறப்ப வாங்கி,
0: ப்ராக்கோலி, இதெல்லாம் தான் விளையும்.
1: கேரட் முள்ளங்கிலாம் போகிறப்ப வாங்கிப்போம்.
0: வாங்கிக்கலாம் போகிறப்போ.
1: சாக்லேட்லாம் வாங்கிட்டோம்.
0: ஏன்னா கொடைக்கானல்லாம் வந்து பிரபலம் சாக்லேட் தான்.
1: ஆமாம், சாக்லேட் வாங்கிட்டோம்.
0: ஏன்னா ஊருக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட் கேள்வி தான் கேட்பாங்க, கொடைக்கானல் போனீங்க என்ன வாங்கிட்டு
1: வந்து சாக்லேட்
0: வாங்கிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. சரி, இப்போ எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாம்?
1: தக்கலைப்புலேருந்து முத்தமலை இங்கே கூட்டி
0: பால் கேட்கலாம். அதுக்கு முடியும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க பேரெலாம் சொல்லுங்கள்.
1: என் ஹஸ்பண்ட் வந்து சிவில் இன்ஜினியராக இருக்காங்க, யுவன் ராஜ்ன்னு பேர். பெரிய பாப்பா 3rd இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க.
0: அவங்க பேர் சொல்லுங்கள்.
1: ஜனனின்னு. சின்ன பாப்பா 9th படிக்கிறா, சின்மயா ஸ்கூலில், ஸ்வேதா. எங்கள் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, ஜெயலட்சுமி.
0: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தல், நன்றிங்கம்மா.
1: சரி, நன்றிங்க சார்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: நிகழ்ச்சியில வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்துல, யாருடைய குரல்ல, யாருக்காக வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
10: உற்சாகமான குரலுக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் முதல்வன் திரைப்படத்தில் அழகான ராட்சசியே அடி நெஞ்ச கலக்கிலேயே பாடலை விரும்பும் மதுரை KSK ஆனந்தம், திவ்யா ராணி, லயா சங்கீதா. நன்றி, வணக்கம்.
9: பாடல் வந்துட்டே இருக்குங்க. கோடை பண்பலை 100.5 இருந்து அனைவருக்காகவும்

0: ஆசை பாடல்களே சுகமான இனிய பாடல்களாக தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தன் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில இப்ப வரக்கூடிய பாடல் யாருக்காக, யாரு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: பண்பலைக்கு இனிமையான இரவு வணக்கம். நான் சேலம் மாவட்டம் மேம்படித்தாளம் சு சரவணன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பார்த்திபன் கனவு என்கிற படத்திலிருந்து கானா கண்டே நடி தோழி என்கிற பாடல். நன்றி, வணக்கம்.
0: பாடல் வந்துட்டே இருக்குங்க கோடை பண்பலை நுறுபொழி ஐந்திலிருந்து.

உன்னை நெட்டி தள்ள நான் கண்டே. கொடியினில் காய்கிற சுடிதார் எடுத்து மடிக்கிற சாக்கில் வாசனை பிடித்து மூச்சிலும்

0: 7:51 சீத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தன் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில இப்ப வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்துல யாருக்காக யாருடைய குரல்ல வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கரூரிலிருந்து மகாதேவி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் கேட்க விரும்பும் பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலிருந்து தாஜ்மஹால் ஒன்று. நன்றி, வணக்கம்.
0: பாடலும் வந்துட்டே இருக்குங்க கோடை பண்பலை 100.5.

இடைவிடாமல் தேடிய இனிய ராகம் இதயத்தின் பாடலாகிறது. மௌனமாக இருந்த மனம் மெல்லிசையாக மலர்கிறது. வாழ்க்கையாக இசையாக இசைத்து மகிழ்விக்கிறது. வாழ்க்கையில் நாம் ரசிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு அழகான நினைவாகிறது. இன்னிசை கனவாக பிறந்த தருணத்தில் கண்களும் கவிதையாகி மகிழ்வித்த அழகிய வேளையில் இன்னிசையோடு பயணித்த நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நொறுபுழி ஐந்தின் ஆசையிலொரு குக்கோ. நிகழ்ச்சியிருந்த நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தவேகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த ஒரு வார விடுமுறை எப்படி போச்சு? ஆரம்பிச்ச மாயம் தெரியல, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிலர் வருத்தத்தில் இருப்பீங்க. சரி விடுங்க, அரையாண்டு விடுமுறையை அமர்களப்படுத்திடலாம். அந்த தோரணையோடு வாங்க இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு. இன்று செலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னு இரண்டு விளையாட்டுக்களை தான் நாம் விளையாட போகிறோம். வாங்க, இந்த எண்களில் புதுசாக பேசுகிறவங்க 24 24 24லையும் வழக்கமாக பேசுகிறவங்க 24 24 29லும் முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, இன்று ஒரு சிறப்பான நாள், மூன்று முக்கிய தலைவர்களை நினைவு கூறும் நாளும் கூட. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என வீரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வெற்றி முழக்கமிட்ட இந்தியாவின் இரண்டாவது பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாள். மேலும், மனிதனாக இருப்பது அல்ல மனிதம், மனிதாபிமானத்தோடு இருப்பதே மனிதம் என அகிம்சையால் நம் நாட்டிற்கு விடுதலையை பெற்றுத்தந்த நம் தேச பிதாவின் பிறந்த நாள் இன்று. ஏழை மழலை செல்வங்களை உச்சி வெயிலில் வாட விடாமல் வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கும் அன்னை சரஸ்வதியின் மடியில் அவர்களை அமர வைத்து கல்வியோடு உணவையும் அள்ளித்தந்த ஓர் கருப்பு மேகமான கர்ம வீரர் காமராசர் அவர்களின் நினைவு தினம் இன்று. இந்த மா மனிதர்களை வாழ்த்தி வணங்கி இணைகிறது கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு மகேஸ்வரி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: நேரம் 8:12 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இரண்டு விளையாட்டுகள் சொல்லியிருக்கோம், ஒன்னு சொலவடை, இன்னொன்னு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட வாங்க. புதுசா பேசுறவங்களுக்கு 24 24 24, வழக்கமா பேசுறவங்களுக்கு 24 24 29, முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு மாணவி செல்வம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாநகரத்திலிருந்து பவானி சிங்கா.
2: எப்படி இருக்கிறீங்கம்மா?
3: நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். சரி, விளையாடலாமா சொலவடை?
3: விளையாடலாம்க்கா.
2: உங்களுக்கான பழமொழி வந்து, உண்டு மார்க்கம் இருந்தால் மனம்,
3: மார்க்கம் மனம் இருந்தால் மார்க்கம்
2: உண்டு. எப்படி இப்படி வேகமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப பெருசா கேட்டிருக்கணுமோ நம்ம பவானிக்கு. சரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஏன் அப்படி சொல்றாங்க, என்ன அர்த்தம் அதுக்கு பவானி? தெரியல, என்னங்க பழமொழியெல்லாம் ஒரு ஒரு விளக்கத்தோட கண்டுபிடிச்சிட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் வாழ்க்கைக்கே எப்படியே பொருந்தும் இல்லையா? பயன்படுத்திக்கலாம், தேவைப்படுற இடத்துல ரொம்ப காத்தடிக்குதோ மாலையகவுண்டன்பட்டியில. சரி சரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கம்னா வழின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துல, ஒரு செயல்ல நம்மளுக்கு செய்யணுங்கிற உறுதியான ஒரு உண்மையான ஆர்வம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு சொல்லுங்க. என்ன செய்ய ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ஆசை உங்களுக்கு?
3: எனக்கு வந்து டைப்ரைட்டிங் என்று
2: கத்துக்கணும். ஓ, தட்டச்சில. அப்படியே அப்படியே கம்ப்யூட்டருக்கு இணையா டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் அந்த ஆர்வம், உண்மையான ஆர்வம் இருந்துச்சுனாவே அது நீங்கள் சரியாக விரைவாக கற்றுக்குவீங்களாம். மனம் இருந்தால், அந்த மனசு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வழி தானாக பிறக்கும். அதுக்குண்டான வழி போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தேடி தேடி வரும். இந்த வழி இருக்குது, இதில் கற்றுக்கோ, இப்படி கூட ஒரு வழி இருக்குது, இதில் கற்றுக்கோ அப்படிங்கிறது மாதிரி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசு வைக்கணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி, அதில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறாங்க. இப்போ புரியுதா இந்த பழமொழிக்கான விளக்கம்? அடுத்த டைம் கேட்கும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க தானே?
3: சொல்லுவேன்க்கா.
2: என்ன இப்போ பழமொழி சொல்லிட்டு இருக்கோம்?
3: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.
2: அப்படின்னா என்ன அர்த்தம்?
3: நம்ம ஒரு செயலை செய்யணும்னா அந்த மனசார நினைச்சா அந்த செயலை வந்து சீக்கிரமா கத்துக்கலாம்.
2: கத்துக்கலாம், பிடிச்சு செஞ்சோம்னா இன்னும் சீக்கிரமா கத்துக்கலாம். அருமை அருமை பவானிஸ்ரீ. சரி, பாடல் கேட்கலாமா? இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா.
3: நன்றிக்கா.

0: தியாகிகளின் நினைவலைகளோடு இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. எட்டு மணி 22 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் குணப்பணியிலிருந்து நிருமல் பேசுறேன்.
0: என்ன முட்டு வேகம், ஊர் பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: குணப்பணியந்தல்.
0: குணப்பணியந்தல், அப்படினா என்ன தங்கம்? நம்ம ஊரோட பேரு சிறப்பு என்ன தெரியலையா? தெரியல. சரிங்க நிர்மல், என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு.
0: சரி, லீவ்லாம் நல்லா போச்சா?
1: நல்லா போச்சு.
0: சரி, இப்போ வந்து நம்ம ஒரு தலைப்பை கொடுப்பேன் அக்கா உங்களுக்காக.
1: சரிக்கா.
0: அந்த தலைப்பில் நீங்கள் பேசணும். சரி, இன்னைக்கு என்ன நாள்? நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே நம்ம சொன்னோம், கேட்டிங்களா? பிறந்த நாள். இன்னொருத்தரோட அருமை அருமை சொல்லிட்டீங்க. எங்க லீவோட லீவா இது வந்ததுனால மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சே சரியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்ப்பா. உங்களுக்கான தலைப்பு என்ன? நம்ம கர்ம வீரர் காமராஜர். அவரை பத்தி நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. அருமை.
1: மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர்.
0: அழகு. அப்புறம்
1: மாணவர்களுக்கு சீருடை கொண்டு வந்தார்.
0: சீருடை எல்லாம் கொண்டு வந்தாரு. எங்க பிறந்தாரு?
1: தெரியல.
0: விருதுப்பட்டி, அங்கதான் பிறந்தாரு, விருதுநகர். சரி, அப்புறம் அவருக்கு வேற என்ன பேர்லாம் சொல்லுவாங்க? சிறப்பு பேர்.
1: படிக்காத நிறை.
0: அப்புறம்
1: கருப்பு காந்தி.
0: அழகு அழகு.
1: கல்வி கண் தெரிந்தவர். அப்புறம் தெரியல.
0: சரி, பெருந்தலைவர். தலைவர்களிலே பெருந்தலைவர் ரொம்ப எளிமையானவர். அவங்க அம்மா கூட உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட இவர் முதல்வராக இருந்தார் அப்போதைக்கு. இப்போ அரசோட எந்த சலுகையுமே அவர் கொடுக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் பதவியை விட்டு விலகும்போது கூட பெருசாக அவர்கிட்ட இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லை. கதர் ஆடைகளும் புத்தகங்களும் மட்டும்தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அவர் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறவர். அரசியலில் வந்து அவரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் அரசர்களை உருவாக்குபவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லி ரொம்ப அன்பாக அழைக்கப்பட்டார். ஜூலை 15 அவருடைய பிறந்த தினம். இன்று அவருடைய நினைவு தினம். ஆனாலும் கூட ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு போயிருக்காரு. காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இப்படி தான் மாடு மேய்ச்சி நின்றுட்டு இருந்திருக்கான். ஏன் நீ பள்ளியோட போகலையா அப்படின்னா, பள்ளியோட முன்ன சாப்பாடு யார் போடுவா அப்படின்னு கேட்டதுக்கு, சாப்பாடு போட்டா நீ பள்ளியோடத்துக்கு போவியா அப்படின்னு கேட்பாங்க. போவேனே அப்படின்னு சொன்ன உடனே தான் வேகமாக வந்து அவர் முதல்ல அந்த திட்டத்தில், மதிய உணவு திட்டத்தில் கையெழுத்து போட்டார். பாருங்களேன், எல்லாருமே இந்த கல்விங்கிற ஒன்று எல்லா மாணவர்களுக்கும் சென்றடணும் அப்படிங்கிறதுனால தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு நீங்கள் கூட அருமையாக சொன்னீங்க அப்படின்னு அழைக்கப்பட்டவர். ரொம்ப அருமை நிர்மல். உங்கள் ஊர் பேர் மாதிரியே நீங்களும் குணமாக அவரை பற்றின விஷயங்களை அருமையாக தொகுத்து சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்ததுக்கு.
1: நன்றிக்கா.
0: நன்றிப்பா.

0: எவ்வளவு பெரிய மகான்கள் பிறந்த மண்ணில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம், அதுவே பெரிய பாக்கியம்தான். 8:29 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இரண்டு விளையாட்டுகளோடு தான் வளம் வந்துட்டு இருக்கு. புதுசாக பேசுறவங்க வாங்க 24 24 24, வழக்கமாக பேசுறவங்க வாங்க 24 24 29, முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. நிர்மல் வந்து ரொம்ப அருமையாக பட்டும் படாமலும் விளையாட்டை விளையாண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ சொலவடை விளையாட்டை விளையாடுறதுக்காக எனக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சரிங்க யோகா, இப்ப உங்களுக்கான சொலவிடையாக்கா சொல்லிடவா? சின்னதா சொல்லவா கொஞ்சம் பெருசா சொல்லவா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லவா? தின்னாது புல்லை, பசித்தாலும் புலி. தின்னாது புல்லை, பசித்தாலும் புலி.

அருமை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஏன் அப்படி சொன்னாங்க? அம்மா சொன்னாங்களா? நான் இந்த பழமொழியை ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டேன். ஓ, அம்மா தான் அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களா? அதாவது எவ்வளோ பசியாக இருந்தாலும் புளி போய் புல்ல திங்குமா? திங்காதுல. அதே மாதிரி உயர்ந்த கொள்கை இருக்கிறவங்க எவ்வளவு தான் அவங்களுக்கு இடைஞ்சலோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவங்களுடைய கொள்கையிலேருந்து மாறவே மாட்டாங்க. இப்போ நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து மாறவே மாட்டாங்களாம். புலி பசித்தாலும் எப்படி புல்ல திங்காதோ அதே மாதிரி உறுதியான ஒரு கொள்கையை மனசில் வச்சுருக்கிறவங்க எவ்வளவு அவங்க அப்படியே சோதனை எவ்வளோ சோதனை வந்தாலும் அதிலிருந்து மாறவே மாட்டாங்களாம். சரிங்களா? நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு பாலிசி வச்சுருக்கீங்களா ஏகதர்ஷிக்கா? எந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க? என்ன நடந்தாலும் இதை விட்டு கொடுக்கவே மாட்டேங்க்கா அப்படின்னு பொய் சொல்ல மாட்டிங்களா? ஐயோ, அருமையான பழக்கம் வச்சுருக்கீங்களே. சரி, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கீங்க. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்கணும், சரியா? சரி. அதாவது காந்தியடிகள் சொல்லுவாங்க, பொய்யை சொல்லி தப்பிக்கிறத விட உண்மையை சொல்லி மாட்டிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி அதை தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் வருஷம் புள்ள ஏன் ஆயுள் முழுக்க அதில் தப்பிக்கிறதுக்காண்டி அடுத்தடுத்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உண்மையை சொல்லி ஒரு டைம் மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கான தண்டனை அன்றைக்கே கொடுத்துருவாங்க, அனுபவிச்சுட்டு நம்ம படுக்கல நிம்மதியாக போயிடலாம். ஆனால் அந்த பொய்யை நம்ம வந்து மறைக்கணும் மறைக்கணுங்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லிடுவோம். ஆனால் அந்த பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழக்கத்தை ஒரு கொள்கையாக பிடிவாதமாக வச்சுருக்கேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கே உங்களுக்கு பெரிய வாழ்த்து நம்ம கோடை பண்பலே சொல்லுது யோகதர்ஷிக்கா. இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றிம்மா, பாடல் கேட்கலாம்.

0: இது என்றென்றும் உங்கள் அன்பான கோடை பண்பலை வானொலி 100.5 சொல்லும் நேரம் 8:37.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னு இரண்டு விளையாட்டுகளோட விளையாண்டுட்டு இருக்கோம். 24 அறிமுகங்களும், 24 விளக்கமானவங்களும் வாங்க. முன்னிணைப்புக்கு 0-4-5-4-2. சரி, இப்போ இணைப்புல காத்துட்டு இருக்கிற மாணவ செல்வம் வாங்க. வணக்கம். வாங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? என்ன ஊரு?
2: ஆதியூர்.
0: ஆதியூர். என்ன படிக்கிறீங்க ரிதன்யா?
2: 6th படிக்கிறோம்.
0: ஓ, 6th வகுப்பு. சரி, இன்னைக்கு வந்து ஒரு தலைப்பு உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம மகாத்மா அவரை தான் கொடுத்துருக்கோம். அவரை பத்தி நீங்க பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. அவர் கேட்டுட்டே இருப்பாரு. கதராடை உடுத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் மேல்நாட்டுல இருந்து வந்தவரும் கூட இந்த மேலை நாட்டு உடைகள்லாம் தவிர்த்து பருத்தி ஆடைகளை அணியணும் அப்படின்னு சொன்னவர். சொன்னது மட்டுமல்லாம பருத்தி ஆடை அணிந்தவர் கடைசி வரைக்குமே. அப்புறம் பக்கத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்குங்க அம்மா அப்பா மாத்தி மாத்தி. இவருடைய பிறந்த நாளை வந்து அஹிம்சை நாள. சுதந்திரத்தை எப்படி பெற்று கொடுத்தாரு நம்மளுக்கு? சண்டை போட்டாரா? அஹிம்சை வழியிலே நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. என்னென்ன? வெள்ளையனை வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்ணாவிரதமா இருந்தே அப்படி அற வழியில போராடியே நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் நம்ம அண்ணல் காந்தியடிகள். இன்னொன்னு, அவருடைய நினைவு நாள் இருக்கு இல்லையா, ஜனவரி 30, அத வந்து எந்த நாளா அனுசரிக்கிறோம்? தியாகிகள் தினமா அனுசரிக்கிறோம். அவர் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாற்ற ஒரு புத்தகமா எழுதி வெளியிட்டு இருக்காரு. அது அது என்ன புத்தகம்னு தெரியுமா தங்கம்? தெரிஞ்சா சொல்லுங்க. சத்திய சோதனை. சத்திய சோதனை. அவருடைய வாழ்க்கை வரலாற எல்லாத்தையுமே எழுதியிருப்பாரு. எதையுமே மறக்கல. அவரை பத்தின எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், வக்கீல். அவருடைய முழு பேர் என்ன தங்கம்? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி.

0: சரியா? சரிங்க தங்கம், இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் அழகாக சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி தலைவர்களை பற்றிலாம் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது இன்னும் நெகிழ்ச்சியாக இருக்குது மனசுக்கு. ம், தொடர்ந்து நம்ம தேச தலைவர்கள், போராட்ட வீரர்கள் அவங்கள பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். ம், நன்றி ரத்தன்யா இணைப்பில் வந்ததுக்கு, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு. பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிமா.

0: தேச தலைவர்களின் நினைவலைகளோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
0: எட்டு மணி 46 நிமிடம் 48 நொடியில் எளிமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கும் அடுத்த மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஓடைபட்டி யாஷிகா.
0: ஆஷிகா, யாஷிகாவா? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? பிந்து படைக்கு, முந்து பந்திக்கு. பிந்து படைக்கு, முந்து பந்திக்கு. சொல்லுங்க. என்னது?
2: படைக்கு
0: பிந்து. பந்திக்கு முந்து, படைக்கு பிந்து. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரி, அப்படின்னா என்ன? பந்திக்கு முந்து அப்படின்னா என்ன? படைக்கு பிந்து. சாப்பாடுக்கு முன்னாடியா? சாப்பாடுக்கு முன்னாடி போய் உட்காந்துடணுமா? சரி, படைக்கு பிந்துனா? சரி, படைக்கு பிந்துனா
2: சண்டைக்கு மெதுவா போ.
0: சண்டைக்கு மெதுவா போகணும், சாப்பாட்டுக்கு வேகமா போயிடணும், சண்டைக்கு மெதுவா தான் போகணும், பின்னாடி தான் போகணும். அப்படிதான் ஆஷிகா? சரி, பந்திக்கு முந்துனா நம்ம வலது கை பந்திக்கு முன்னாடி போகும், படைக்கு பிந்தினா அந்த இதே வலது கை வேலை அது அம்புகளை வில்ல ரொம்ப வளைக்கிறதுக்கு பின்னாடி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இது வந்து படை வீரர்களுக்காக சொன்னது. சாப்பாட்டுக்கு எப்படி சாப்பிட்றதுக்காக நம்ம கை வேகமாக போய் எடுத்து வாயில் சாப்பிடுதோ, அதை விட பல வேகமாக போரில் இருக்கும்போது இந்த வலது கை அப்படியே இந்த வில்ல வேகமாக பின்னோக்கி வளைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அம்புட்டு வேகமாக போகுமா பின்னாடி. படைக்கு அப்படி பிந்தி போகுமா, பந்திக்கு முந்தி வர்ற அந்த வலது கை பின்னாடி பிந்தி போய் வேகமாக படை வீரர்களை தாக்குமா அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? சாப்பாடுக்குன்னா முன்னாடி ஓடி போயிடணும், சண்டைக்குன்னா பின்னாடி ஓடி போயிடணும் அப்படின்னு. ஏ தங்கம், இந்த அப்படி மறை வர்றதானே பழமொழியெல்லாம் சரி, அதோட அர்த்தங்கள்லாம் சரி. ஆனால் ஆரம்பத்தில் இப்படி தான் வந்தது. சரியா? இப்போ பந்திக்கு முந்து படைக்கு பிந்துனா தெரியுமில்ல ஆஷிகா குட்டிக்கு? தெரியும், தெரியும். சரிங்க தங்கம், ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதுல. தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க.
2: பாடல்.
0: நன்றிம்மா, நன்றி.

0: நேரம் 8:54 கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோட நிறைவு நேயரா யார் வந்திருக்கிறாங்க சந்திச்சிடலாமா? வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து பிள்ளையார்பட்டியில கிராமத்துல இருந்து வீரமணி பேசுறேன்க்கா.
0: வீரமணி? வீரமே இல்லாம பேசுறது மாதிரி இருக்கே மணி.
1: என்னதுக்கா
0: பேச்சுல ஒரு வீரமே இல்லையே, புதுசா பேசுறீங்களா? அன்னைக்குதான்.
1: ஆமாக்கா, படப்படப்பு இருக்குல்ல.
0: அறிமுகம். சரி, என்ன படிக்கிறீங்கப்பா?
1: 12th படிக்கிறேன்க்கா.
0: என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
1: பயோசிஎஸ்.
0: சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஒரு லட்சியத்தோட இருக்கீங்க வீரமணி?
1: டாக்டர்க்கா.
0: சரி சரி, ஒரு மருத்துவர்கிட்ட தான் இப்போ நாங்க பேசிட்டு இருக்கோம். சரிக்கா சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். உங்க இலக்கை அடைய கோடை பண்பலையின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் உங்களுக்கான தலைப்பை கொடுத்தலாம். தலைப்பை ஊட்டி நீங்க பேசலாம். சரியா?
1: ஓகேக்கா.
0: ஆலமரம்.

0: அந்த மரத்தை பத்தின சொல்லுங்க.
1: விழுதுகள் இருக்கும் நிறைய,
0: விழுதுகள் அதிகமா இருக்கும்.
1: மிகப்பெரிய மரமா இருக்கும்,
0: மிகப்பெரிய மரமா இருக்கும். அந்த மரத்தை நம்ம என்ன மரம்னு சொல்லுவோம்?
1: அதான் சொல்லக்கூடாதுக்கா.
0: இல்லை, நம்ம நாட்டோட தொடர்பு இருக்குமே அதில்.
1: என்னதுக்கா?
0: அந்த மரத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கே. சரி, வேற தெரிஞ்சதை சொல்லுங்க, அப்புறம் கடைசியாக கூட அதை சொல்லிடலாம். விளையாடுவாங்க அந்த விழுதுல, ஊஞ்சல் கட்டி கூட விளையாடலாம். அப்புறம் அப்புறம் இன்னும் படபடப்பில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால வர மாட்டேங்குது. நாட்டோட தேசிய மரம்னு எதை சொல்லுவாங்க? இது தானே சொல்லுவாங்க, அதை தானே முதல்ல நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். 1000 ஆண்டுகள் வரை வளரக்கூடிய ஒரு மரம்னா இதை சொல்லலாம். அவ்வளோ வாணிவரா இரு. ஏன்னா விழுதுகளே வந்து இதுக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறது மாதிரி இருக்கும். இன்னொன்று, இதை வச்சு ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, 4 2 சொல்லுக்குருதி, இன்னொன்று என்னது? ஆ, அது என்னது? 2 மரத்துல சொல்லுவாங்க. ஆளும் வேலும்
1: 4 2 பல்லுக்குருதி.
0: 4 2 எப்படி பல்லுக்குருதியில் வரும்? அது சொல்லுக்கு தான் உறுதியாக இருக்கும். 4 6 திருக்குறளும், ஆனால் ஆலமரமும் வேலை மரமும் அந்த குச்சிகள் வந்து பல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புனிதமான மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆளிலை வண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ண பகவானுக்கும் சரி சிவனுக்கும் சரி இந்த மரத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது பறவைகள் வழிப்போக்கர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இந்த ஆலமரம் வந்து இருக்குது. இதோட பட்டைகளும் சரி விழுதுகளும் சரி அதிகமான மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா வீரமணி? சரி, நீங்களாம் மருத்துவராக போகிறீங்க, எதுவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்கப்பா, இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம பண்பலையோடு இணைஞ்சிருங்க. நன்றிப்பா.

அன்பு மாணவர்களோடு அகமகிழ்ந்து உரையாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. நாளை இரவு 8 மணிக்கு பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை விளையாட்டுகளோடு வரவிருக்கிறது. இளமை பேசுகிறது மீண்டும் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்திக்கும் நினைவே சுகத்தில் சந்திப்போம். அதுவரை மாணவனின் கையில் இருக்கும் புத்தகம் அவனது எதிர்காலத்தை எழுதும் பேனா போன்றது என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி. 100.5 குளிர் தென்றலாய் வீச காத்திருக்கிறது. கோடை பண்பலையின் கொடை தென்றல் வீசும் நேரம் 9:00.

இரவின் அமைதியில் மெல்லிசையின் இனிமையோடு நினைவுகளையும் காதலையும் உங்கள் இதயத்தோடு பகிர்ந்து தென்றல் காற்றாக இசை தென்றலை இதயத்தினோரும் சேர்க்க கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தின் கொடை தென்றல் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

இசையை ரசிக்கும் இதயங்களுக்கு நினைவுகளை மீட்டெடுக்கும் மெல்லிசையோடு இன்றைய இரவை அலங்கரிக்க அழைக்கும் பாடல்கள் மெல்லிசை, காதல், தென்றலின் கீதம் என தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவரான வி. நீலகண்டன் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து காதல், மெல்லிசை, நினைவு என நம் மனதை வருடும் பாடல்களோடு இனிய இசை பயணமாக கோடை பண்பலை நொற்புழி ஐந்தின் கொடை தென்றல் இன்னிசையின் இதய ராகமாக இசைக்க இருக்கிறது. ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை, ஒரு நொடி, இவை மூன்றும் சேர்ந்துவிட்டால் காதலுக்கு வேறு மொழி தேவையில்லை. பழைய பாடல்களின் அழகு அதுதான். காலம் மாறினாலும் அந்த சிரிப்பின் இனிமை மட்டும் இதயத்தில் அப்படியே இருக்கும். எம்.எஸ். விஸ்வநாதனின் தேனிசையில், டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலாவின் குரல்களில், கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதயம் விருடு வருகிறது கோடை பண்பலை நொறுபொழி ஐந்திலிருந்து.

இதயத்தில் சிரிக்கும் இனிய நினைவுகளின் இனிசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்று. இசையோடு நினைவுகளை தேடும் இனிய இரவு இது. தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான வி. நீலகண்டன் அவர்களின் நினைவலைகளாக இன்னிசையின் இதய ராகமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய கொடை தென்றல். மாலை நேர காற்றுக்கு ஒரு தனி மயக்கம் உண்டு. அந்த மயக்கத்தோடு ஒரு மெல்லிசை சேர்ந்தால் இரவே கவிதையாகிவிடும்.

மாலை மறையும் நேரத்தில் மனம் மட்டும் விழித்திருக்கும். காற்று ஏதோ சொல்லும், நிலவும் ஏதோ கேட்கும். அந்த மௌனத்திற்கு ஒரு மெல்லிசை பதில் சொல்லும். அந்த இசை ஓவியத்தை தீட்டியவர் MS விஸ்வநாதன். குரலால் மனதை மயக்கியவர்கள் SP பாலசுப்ரமணியம், PC சீலா. வாலியின் பாடல் வரிகளில் நேரும் நெருப்பும் திரைப்படத்திலிருந்து பாடல் இசைக்கிறது உங்கள் இதயங்களை விருட.

இசை தென்றலாக இதயங்களை வருடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான வி. நீலகண்டன் அவர்களின் நினைவலைகளாக இன்னிசையின் இதய ராகமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது. சில கேள்விகளுக்கு பதில் தேவையில்லை, மனம் தேடும் ஒருவரின் நினைவே அந்த கேள்விக்கான பதில்.

தேடும் கண்களுக்கு எல்லா பாதைகளும் ஒன்றுதான். காதல் கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் நினைவுகளோடு வாழும் உள்ளங்களுக்கு எல்லா பாடல்களும் ஒரே முகத்தை தான் காட்டுகிறது. அதுதான் நினைவின் அழகு. அழகிற்கு அழகு சீர்க்கும் இசை தந்தவர் MS விஸ்வநாதன். குரல் தந்து இதயங்களை உருகச் செய்தவர் TM சௌந்தரராஜன். புலமை பித்தன் பாடல் வரிகளில் குமரிக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலும் வருகிறது. கோடை பண்பலை 1.5 இலிருந்து

9:18 செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நெருப்பொழி ஐந்தன் கொடை தின்று. இசையோடு நினைவுகளை வருடும் இனிய இரவில் தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான பி நீலகண்டன் அவர்களின் நினைவுலைகளாக இன்னிசையின் இதய ராகமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெற்புழி ஐந்தன் கொடை தென்றல். வானத்தின் நிறத்தையும் நிலவொளியின் தென்றலையும் ரசித்து மகிழலாம். ஆனால் பழைய பாடல்கள் என்பது நினைவலைகளை கொண்டு நிஜங்களையும் இன்னிசையோடு மெருகேற்றும் தருணம்.

வானத்தின் நீளமும் காதலின் ஆழமும் இசையால் ஒன்று சேரும் தருணம். நீல வானம் போல் காதலுக்கும் எல்லை இல்லை, கடலலை போல் நினைவுகளும் ஓய்வதில்லை. நிலவை பார்க்கும் இரவிலும் வானத்தை ரசிக்கும் நேரத்திலும் மனம் தேடும் ஒரே முகம் காதலாகி நிற்கிறது. இசையாக இதயம் சேர்கிறது. இசை தந்தவர் கே வி மகாதேவன், குரல் தந்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்னென்ன?

நினைவு பெட்டகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நொறுப்புழு ஐந்தன் கொடை தென்றல். இசையோடு பயணிக்கும் இனிய இரவில் தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான பி நீலகண்டன் அவர்களின் நினைவலைகளாக இனிசையின் இதய ராகமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழு ஐந்தன் கொடை தென்றல். காதல் என்பது அருகில் இருப்பது மட்டுமல்ல, ஒருவரின் மனதில் ஒருவர் சாய்ந்து நிற்பதுதான் அழகான காதல்.

மீது சாயும் அந்த ஒரு நொடி உலகமே மறந்து போகும் ஒரு அழகான நிமிடம். வார்த்தைகள் இல்லாமல் மனம் பேசும்போது பார்வைகள் மட்டும் காதல் சொல்லும். காலம் கடந்தாலும் காதலன் அந்த மென்மையான தருணம் நினைவுகளால் அப்படியே நெஞ்சில் நிறைந்திருக்கும். அந்த இனிய காதல் உணர்வோடு MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் TM சௌந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

இன்றைய கொடைத்தன்றல் இயக்குனர் வி நீலகண்டன் அவர்களின் நினைவலைகளாக இனிசையின் இதய ராகமாக இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது. காதல் சொல்லும் வார்த்தைகளுக்கு முன்பாகவே ஒரு பார்வையும் ஒரு மெல்லிய தொடுதலும் ஆயிரம் கவிதை பேசிவிடும்.

0: காதல் என்பது வார்த்தைகளில் மட்டும் பிறப்பதில்லை. ஒரு பார்வையில் தொடங்கி ஒரு புன்னகையில் மலர்ந்து ஒரு மென்மையான தொடுதலில் மனதுக்குள் பதிந்து விடுகிறது. தென்றல் மலரை தொடுவது போல் காதல் மனதை தொட்டால் தனிமை கூட இனிமையாகிறது. அப்படியான ஒரு இனிய காதல். மெல்லிசையை தந்தவர் MS விஸ்வநாதன். குரலில் இதயம் கனிய வைத்தவர்கள் TM சௌந்தரராஜன், பி சுசீலா. இசையால் இதயங்களை வருடச் செய்து பாடல் வருகிறது மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா.

9:34 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். தேன்சுவை கானங்களோடு இனிய இரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான வி. நீலகண்டன் அவர்களின் நினைவலைகளாக இன்னசையின் இதய ராகமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றையிடம் கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். நினைத்து பார்க்க ஒரு கனவு நிஜமாக வந்து நெஞ்சை நிறைத்தால் அந்த நொடிதான் காதலின் அழகான தொடக்கம்.

நினைத்தேன் நீ வருவாய் என்று, காத்திருந்தேன் நீ வருவாய் என்று. ஆனால் நினைத்ததை விட அழகாக என் முன்னால் வந்து நின்றாய். 100 ஆண்டுகள் கடந்தாலும் மனதில் முதல் முறையாக மலர்ந்த அந்த காதல் மட்டும் என்றும் பழமையாகாது. அப்படியான அழகான காதல் உணர்வை இதயத்தில் மீட்டும் இசை தந்தவர் MS விஸ்வநாதன், மனமயக்கும் குரல் தந்தவர் TM சௌந்தரராஜன், பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காவல்காரன். இசைக்கிறது உங்கள் கொடை பண்பலை 100.5 இலிருந்து.

தென்றல் காற்றோடு தீனமுத கானங்களை ரசிக்க செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் கொடை தென்றல். சில நேரங்களில் வார்த்தைகள் சொல்ல முடியாததை நம் மனதின் குரலாக ஒரு பாடல் சொல்லிவிடுகிறது.

இசையின் ஒவ்வொரு அசைவிலும் மனம் தேடுகிறது. சொல்லாமல் போன வார்த்தைகளும் மறந்து போன நினைவுகளும் ஒரு பாடல் கேட்கும்போது மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. இசை என்பது காதுகளுக்கான இன்பம் மட்டுமல்ல, மனதின் கதவை திறக்கும் ஒரு மெல்லிய சாவி. இனிய இசை நினைவுகளால் இதயங்களை வருடியவர் MS விஸ்வநாதன். புலமை பித்தன் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் குரலில் இசைக்கிறது பாடல். இன்று நேற்று நாளை திரைப்படத்திலிருந்து நம் கோடை பண்புலை 100.5.

0: இன்னிசையால் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் கொடை தென்றல். முதன் முதலாக மனதை தொட்ட ஒரு பார்வை, காலம் கடந்தாலும் மறக்க முடியாத ஒரு இனிய நினைவு. அந்த இனிய நினைவும் இதயத்தில் என்றும் ஜொலித்து கொண்டே இருக்கும்.
1: என்னை

முதல் சந்திப்பு எப்போதும் சிறியதுதான். ஆனால் அந்த நினைவுகள் வாழ்க்கையை விட பெரிதாகிவிடும். ஒரு பார்வை, ஒரு புன்னகை, சொல்லப்படாத சில வார்த்தைகள், இவைதான் சில நேரங்களில் காதலின் முதல் அத்தியாயமாகிறது. காலம் நகர்ந்தாலும், காட்சிகள் மறைந்தாலும், மனதில் பதிந்த முதல் உணர்வு மட்டும் என்றும் அழியாது. அந்த இனிய முதல் நினைவுகளை நெஞ்சில் மலரச் செய்யும் பாடலுக்கு இசை தந்தவர் ஆர். சுதர்சனம், குரல் தந்தவர்கள் டி எம். சௌந்தரராஜன், எஸ். ஜானகி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூம்புகார்.

0: நினைவென்னும் இனிசை பறவையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழு ஐந்தன் கொடை தென்றல். இசையோடு பயணிக்கும் இனிய நேரங்களை தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான வி நீலகண்டன் அவர்களின் நினைவலைகளாக இனிசையின் இதய ராகமாக இதயங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது கொடை தென்றல். ஒருவரை தேடும் பயணத்தில் அவரை விட அவரை பற்றிய நினைவுகள்தான் நம்மை அதிகம் அழைத்து செல்லும்.
1: திருவளர் செல்வியோ

0: தேடல் என்பது ஒரு பாதையை தேடுவது மட்டுமல்ல, நம் மனதுக்கு பிடித்த ஒரு முகத்தை தேடுவதுதான். கண்கள் தேடும் இடமெல்லாம் அவள் இருப்பாள் என்று நினைத்து, மனம் செல்லும் வழியெல்லாம் அவள் நினைவையே சுமந்து, சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையில் நடக்காமல் போகலாம், ஆனால் அந்த சந்திப்புக்காக காத்திருந்த நொடிகள் அழகாக நினைவுகளாகிவிடும். தேடலின் முடிவில் கிடைப்பது ஒருவர் மட்டுமல்ல, நாம் தொலைத்திருந்த நம்முடைய மனமும் கூட. அப்படிப்பட்ட தேடலையும் இனிய இசையையும் இணைக்கும் பி நீலகண்டன் இயக்கிய ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து பாடல் இசைக்கிறது கோடை பண்பலை. நூறு
1: திருவளர் செல்வியோ

காலம் கடந்தாலும் நல்ல பாடலுக்கு வயதில்லை. அவை ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு தலைமுறை நினைவுக்கு வருகிறது, ஒரு கதை நினைவுக்கு வருகிறது, ஒரு கலைஞரும் நினைவுக்கு வருகிறார். இன்றைய இரவும் இனிசையின் இதய ராகமாக ஒரு கலைஞருக்கான இசை வணக்கம். வி. நீலகண்டன் அவர்களின் பிறந்த நாளில் அவரது கலைப்பயணத்தை இசை பயணமாக இதை முரடி மகிழ்வது சென்றது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் கொடை தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே. காற்றின் மெல்லிய தேண்டலால் காயங்கள் மறையும் நேரம், இரவின் அமைதி மடியில் இதயங்கள் ஓய்வு பெறும் நேரம். இந்த இனிய வேளைக்கு மேலும்

இதம் சேர்க்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? தொண்டைமான் ஆட்சி செய்த தொன்மையான மாவட்டம். சித்தன்னவாசல் ஓவியங்களையும் திருமயம் கோட்டைகளையும் குடுமியான் மலை இசை கல்வெட்டுகளையும் சோழர்கால கட்டிடக்கலை சொல்லும் நார்த்தா மலையையும் மயிலுக்கு சரணாலயம் அமைத்த பிராலி மலையையும் சமய நல்லிணக்கத்தை சொல்லும் புனித தலங்களையும் மணமேல்குடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளையும் கொண்டு சிருங்காரமாய் திகழும் பொலிவான புதுக்கோட்டை மாவட்ட மக்களைத்தான் அன்போடு அழைக்கின்றது இன்றைய நினைவே சுகம். வாருங்கள், 045-42-னை முன்னிணைத்து 24-24-24 அல்லது 24-24-29 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஷ்வரி.

0: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: கோடை பண்பலை வானொலிக்கும் அன்பு அறிவிப்பாளர் மெல்லிய குரலுக்கு சொந்தக்காரர் அம்மா மகேஸ்வரி அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கத்துடன் பண்பலையில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றம். வணக்கம், நலமா இருக்கீங்களாங்கம்மா?
0: நல்லா இருக்குங்கய்யா. நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஆமா, பாடல் படம் வந்து கிளிப்பேச்சு கேட்கவா, பாடல் வந்து அன்பேவா அருகிலே அப்படிங்கிற பாடல் அனைத்து நேர்களுக்காகவும் தாருங்களம்மா. நன்றி.
0: நன்றிங்க. பாடல் வருது கேட்கலாம்.

0: இசையின் உறைவிடம், இதயங்களின் அடைக்கலம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5. சொல்லும் நேரம் 12:15. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நினைவேசகம் நிகழ்ச்சி. வரலாம் அறிமுகங்கள். 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்புக்கு 0 4 5 4 2 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: முருகேஸ்வரன், கோட்டை மாவட்டம்.
0: சரிங்கய்யா, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.

0: கண்மணி.
1: சோக சுக ரகங்களை சுவையாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 10:20 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
2: வணக்கமா?
1: வணக்கம் ஐயா.
2: புதுக்கோட்டை மாவட்டம் வட்டம் கோபாலப்பட்டினம் கிராமம்.
1: உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க ஐயா.
2: முகமது தியாஸ்மா.
1: முகமது தியாஸ்.
2: ஆமாமா.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: நன்றிங்க.

என்னிசை குயில் தன் அன்பு நேயர்களுக்காக பாடிக்கொண்டிருக்கும் நேரம் 10:25 இணைந்திருக்கிறோம் நினைவேசகம் நிகழ்ச்சியோடு. இன்று அழைத்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களே, வாருங்கள் 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்புக்கு 0 45 42 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். சரி, இனிப்பில் வந்தார் ஆனாலும் மீனோ விடுபட்டுட்டாரு. சரி, பாடல் ஒன்று கேட்டுட்டு வரலாம்.

இசைமேகம் 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளைய மனதொடு ராகம் அழைக்கிறது நம் துரத்து சொந்தங்களை. 9 மணிக்கு வானவில், வானவிலின் நாளைய வண்ணம். விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அம்மாவுடன் இருக்க விரும்புகிறார்களா, அப்பாவுடன் இருக்க விரும்புகிறார்களா? விவாதமன்ற வானவிலாக. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நாளைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் புது சுப்பலாபுரம் முத்துமாரி அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. நாளை கலக்கல் கேள்வியாக. 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் தங்கள் அன்புடன். 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களோடு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம், தை தை தத்தை. இரவு தாளாட்டை வரும் கொடை தென்றல் 9 மணிக்கு. நாளை உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சொந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.

0: 10:31 இணைந்திருக்கிறோம். நேவேசகம் நிகழ்ச்சியோடு புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஜெயகீர்ல இருந்து ஜெயகீதா பேசுறேன்.
0: ஒரே சந்தோஷமா இருக்கே ஜெயகீதாவுக்கு. சரி, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: சின்ன கவுண்டர்ல இருந்து கூண்டுக்குள்ள ஒண்ணு வச்ச அந்த பாட்டு போடுங்க.
0: சந்தோஷமா இருந்து சோக பாட்டு கேக்குறீங்க ஜெயகீதா? அவ்வளோதானா? நான் கேட்க வந்தேன், நான் கேட்டுட்டேன். நீங்கள் கொடுக்கறது கொடுக்காது உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் கேட்டு கொடுக்காம இருக்குமா பண்பலை? இதோ பாடல் வருது, கேட்கலாங்க.

0: 10:36 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: அன்பு மகேஸ்வரிக்கு அன்பான இரவு வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபத்துல இருந்து பழனியாக பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கம்மா. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து சின்ன மாப்பிள்ளைய படத்துல இருந்து காட்டு குயில் பாட்டு கேட்டு தந்த இனிய பாடலை பண்புகள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் போடுங்களா.
0: எல்லாருக்காகவுமே பாட்டு வருதுங்கம்மா, கேட்கலாம். நன்றி.
1: நன்றிப்பா.

0: புல்லாங்குழலின் இசையில் மனம் கரைந்த நேரம் 12:42 இணைந்திருக்கிறோம். நினைவேசகம் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்து விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர், வாங்க வணக்கம்.
1: ஒளியாய் ஒழித்து
0: விட்டு கேக்குதுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: வினோத் சொல்லுங்க.

0: 10:47 இணைந்திருக்கிறோம். முனைவேசகம் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. வரலாம் அடுத்த நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா.
1: புதுக்கோட்டை மாவட்டம் பழமராய சாலை

0: கன்னியாகுமரியிலேருந்து அசோக்குமார் சத்யா.
1: யாருக்குமே கேட்கக்கூடாதுங்கிறது மாதிரி பேசுறது மாதிரி தெரியல, எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்களா?
0: எல்லாருமே தூங்கிட்டாங்க.
1: அதனால தான் இப்படி சத்தம் இல்லாமல் பேசுறீங்களா?
0: ஆமாம்.
1: சரிங்கம்மா. சத்யாம்மா என்ன பாட்டு கேட்கலாம்?
0: ஆவரம்ப படத்துல இருந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்து சிலைக்கு.
1: அப்படிங்களா?
0: என்னோட பார்த்துட்டே.
1: ஓஹோ, பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சத்யாம்மா உங்களுக்கு.
0: தேங்க்யூ.
1: அந்த பரிசா இந்த பாட்டை நாங்கள் கொடுக்குறோம் பன்மொழியிலிருந்து. நன்றிங்க. கேட்கலாம்.

0: 10:52 கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க.
1: இங்க புதுக்கோட்டை மாவட்டம் மன விடுதியில இருந்து இளம்பா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: வைதை காத்திருந்தாலும் ராசாத்தி ஒண்ணு காணாம தான்.
0: சரிங்க, கேட்கலாங்க ஐயா.
1: வணக்கங்கம்மா. வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: மேடம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை மரங்குறணி பாண்டியன்.
1: சொல்லுங்க பாண்டியன், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
0: மனிதன் படத்திலிருந்து மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்
1: கேட்கலாங்க.
0: உறங்க மேடம், மேடம் ஒரு நிமிஷம், உறங்க நினைக்கும் விழிகள் கூட ஒரு நிமிடம் இந்த பாடலை கேட்டு மகாத்மாவின் ஆத்மா பாண்டியடைய அவருடைய வழியில் தூய்மை பணியில் அனைவரும் இணைவோம். இது நமது வானொலி நேயர்கள் அனைவருக்காகவும், கோடைப்பண்பலை நேயர்கள் அனைவருக்காகவும், தூய்மை பணியில் இன்று முதல் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், நெகிழிப்பையை தவிர்ப்போம்.
1: சரிங்க,
0: இப்படிக்கு என்றும் வானொலி பிரியன் பாண்டியன்.
1: நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.

தொல்லியல் பேசும் மண், சிற்பக்கலை சிறக்கும் மண், தொன்மையும் தொண்டைமான் வரலாறும் இணைந்த மண்ணான புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்தித்து அவர்களின் மனம் விரும்பிய கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நாளை இரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் அழைக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை. நேரலையில் நேயர்களை சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் மகேஸ்வரி. நன்றி நேயர்களே. இனி இடைநிறுத்தமின்றி இசைக்க வருகிறது கோடை பண்பலையின் இரவு சிறகு.

திறகமுளைத்தால் நிலவை தாண்டி பறக்கலாம் நினைவுகளாக. அமைதியின் பாதையில் தென்றல் துணையாக, தனிமையின் வானில் நிலவுகள் நிழலாக. கனவுகள் கதவை திறக்க கவிதைகளாக இன்னிசை பாடியதை வருட இசை சிறகு விரிக்கிறது கோடை பண்பலை நொறுபொழி ஐந்தன் இரவு சிறகு. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இன்று முடிந்த கதை நாளை எழுத இருக்கும் புதிய கவிதை. விடியல் சொல்லும் ஒரே வார்த்தை இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்றும் நினைவில் வைக்க, புன்னகையுடன் தொடங்கும் நம்பிக்கையுடன் நடக்க, கனவை நோக்கி தைரியமாக பயணம் செய்ய புது விடியல் காத்திருக்கிறது. அதை புன்னகையோடு வரவேற்று மகளை காத்திருப்போம் நம்பிக்கையுடன் என்று கூறி நினைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூறு 5 இரவு சிறகு நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் நாளை மலர்ந்த மனம் வீச இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடையல், 6:30 கேட்கலாம் அணில் முருக்கமாவு, மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் வசந்த விடையல் நிகழ்ச்சியில் 6:25 ஆலய விழா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு பல்ஸ் வை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன் சென்னர் வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது வளம் வர இருக்கிறது தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் முருக்கமாவு, மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் வானவில். வானவில் நாளை தீட்ட இருக்கும் வண்ணம், விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அம்மாவுடன் இருக்க விரும்புகிறார்களா, அப்பாவுடன் இருக்க விரும்புகிறார்களா, விவாத மன்றமாக. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு பட்டுப்பட்டாளம். நாளைய பட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியானது வளம் வர இருக்கிறது நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடும் கருப்பொருளோடு. நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடனின் பண்பலை படை பாளிகள் நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கர நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு தொழிலரசு கானங்களோடு இசைக்கும் டோல் தமாகா தோல், பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது தென்காசி மாவட்டம் புதுசுபலாபுரம் முத்துமாரி அவர்களின் தெருவில் இசைக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சிஸின் வண்ணத்தூரிகை, 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அணில் முருக்கமாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை நாளை இசைக்க இருக்கிறது கலக்கல் கேள்வியாக. 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய

0: தரிசனம். 6 மணிக்கு திரையிசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் 6:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்புள்ள சிக்கும் இளமை பேசுகிறது. 4 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது பஞ்சதந்திரம் தைதை தத்தை என 2 விளையாட்டுகளோடு இசைக்கும். 9 மணிக்கு கொடை தென்றல் நாளைய கொடை தென்றல் உயிரில் உரைத்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம் நாளைய நினைவே சுகம் பயணிக்க அழைக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை. 11 மணிக்கு இரவு சிறகு இவை யாவும் நாளை மலர்ந்த மனம் வீச இருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பூரு பருவரல் குரல் எண் 1188.

0: இவள் பசலை நோய் கொண்டாள் என்று என்னை பழித்து கூறுகிறார்களே ஒழிய, இவளை விட்டு பிரிந்து சென்றார் என்று அவரை குற்றம் கூறுவார் ஒருவரும் இலர். குறள் எண் 1188, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: பசந்தாள் இவள் என்பது அல்லாள், இவளை துறந்தார் அவர் என்பாரில்.
0: இவள் பசலை நோய் கொண்டாள் என்று என்னை பழித்து கூறுகிறார்களே ஒழிய, இவளை விட்டு பிரிந்து சென்றார் என்று அவரை குற்றம் கூறுவார் ஒருவரும் இலர். குறள் எண் 1188, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: கோடை பண்பலை நிற்புழி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. ஜெய் ஹிந்த்.

0: இவள் பசலை நோய் கொண்டாள் என்று என்னை பழித்து கூறுகிறார்களே ஒழிய, இவளை விட்டு பிரிந்து சென்றார் என்று அவரை குற்றம் கூறுவார் ஒருவரும் இலர். குறள் எண் 1188, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: பசந்தாள் இவள் என்பது அல்லாள், இவளை துறந்தார் அவர் என்பாரில்.
0: இவள் பசலை நோய் கொண்டாள் என்று என்னை பழித்து கூறுகிறார்களே ஒழிய, இவளை விட்டு பிரிந்து சென்றார் என்று அவரை குற்றம் கூறுவார் ஒருவரும் இலர். குறள் எண் 1188, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: கோடை பண்பலை நெருப்புழி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. ஜெய் ஹிந்த்.

இன்று சக வருடம் 1948 அஸ்வின 11 பராபவ ஆண்டு, புரட்டாசி 16 தேதி திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆண்டின் அக்டோபர் 3 தேதி சனிக்கிழமை. நமது கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் உலகெங்கிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு ரசிக்கலாம்.

அருளின் வாசமாய் அன்பின் நேசமாய் இறைமையின் முழுமையை மனதில் நிறைக்க இனிதே ஒலிக்கவிருக்கிறது கோடை பண்பலையின் அருள்மாலை.

எவ்வளவு உயரம் போனாலும் இருக்கும் நிலையே நிம்மதியின் நிரந்தரம் எனச் சொல்லி நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.